ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 ஜெய்ஷ்டா மாதம் 22 நாள், ஸ்ரீ பரபாவ வருடம் வைகாசி திங்கள் 29 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 12 தேதி வெள்ளிக்கிழமை. 101.8 பண்பலை வரிசையில் இன்றைய எமது ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது. மங்களேசை ராகம் நாட்டை.

இனி குறளமுதம் அதிகாரம் 106 இரவு குறளின் 9. ஈவார்க்கண் என் உண்டா தோற்றம் இனது கோள் மேவார் இலாகடை. பொருள்: யாசித்து பொருளை பெறுபவர் இவ்வுலகில் இல்லை என்றால் கொடுக்க நினைப்பவருக்கு புகழ் எப்படி உண்டாகும்?

நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். நிகழ்ச்சி நிரல். இன்று இடம்பெறும் நிகழ்ச்சி குறித்த அறிவிப்பு. நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் பாப்பக்குடி ஆ முருகன் அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள். 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்பு. 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:55 இயற்கையின் மொழி நிகழ்ச்சியில் தொல்கதைகள். வழங்குபவர் ஆவண காப்பக உரிமையாளர் மற்றும் ஆவண புகைப்பட கலைஞர் வி. மதிமாறன் அவர்கள். காலை 7 மணிக்கு காந்தி அஞ்சலி. 7:15 தமிழில் செய்திகள்.

காலை 7:25 குட் மார்னிங் நீலகிரிஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ ட்ரெண்டிங் ஹிட்ஸ் புதிய தகவலுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள். 7:40 புதின பக்கங்கள் எழுத்தாளர் என்ஜி பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடர் 3வது பருவம். 7:50 உணவே உன்னதம். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 8:30 திரைகாணம் டிரைவ் டைம் பீட்ஸ். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. 9:00 ரெட்ரோ ராகங்கள். 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்றொரு தகவல். 9:15 உதகை உழவர் சந்தையின் காய்கறி விலையினருடன் தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள். 10:00 NCERT வழங்கும் விளம்பர தர நிகழ்ச்சி. 10:30 மகளிர் மற்றும் நேர்கள் கருத்து பகிர்வு. 11:00 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல். 11:02 என் கேள்விக்கு என்ன பதில் தொடர்ந்து நீங்கள் கேட்டவை நேர் விருப்பம். தலைப்பு உங்களால் மறக்க முடியாத ஒரு நாள். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். பிற்பகல் 12:10 சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கு பெறும் தொலைபேசி நிகழ்ச்சி. 12:40 தமிழர் செய்திகள். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். 1:45 மாநில செய்திகள். 1:55 திரைகாணம். 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். பிற்பகல் 2:15 நீலமிழ நிகழ்ச்சியில் குறும்பர் பாடல்கள். 2:30 இலக்கிய இன்பம் தூய வாழ்வு என்னும் தலைப்பின் புலவர் ஆர் நாகராஜ் அவர்களின் தமிழ் உரை தொடர்ந்து புத்தக விமர்சனம்.

2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். பிற்பகல் 3 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 3:02 ஹலோ ஊட்டி வானவில் திரைப்பட பலன் தொகுப்பு நிகழ்ச்சி. மாலை 4 மணிக்கு எதிரும் புதிரும் விதவிதமான தலைப்புகளில் வினாடி வினா நிகழ்ச்சி. ஐந்து மணிக்கு செய்தி சுருக்கம். 6:05 ஆங்கில செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 விலைக்கேற்றும் விலை திரையில் பக்தி பாடல்கள். 6:30 மாநில செய்திகள். 6:40 பெட்டதகம்லும் படுகுமொழி பாடல்கள். 7 மணிக்கு பிளாசி முதல் செங்கோட்டை வரை சென்னை அஞ்சல். 7:10 சேலம் மாவட்ட செய்திகள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்பு. 7:30 தோட்டம் தொழிலும் நிகழ்ச்சியில் முதல் வேகத்தில் சிறந்த முறையில் சாகுபடி செய்வது குறித்து விவசாயி ஆர் ரகுநந்தன் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகிய இடம்பெறும். 8 மணிக்கு செய்தி அறிக்கை. 8:05 நினைத்தாலே இணைக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேர் விருப்பம். 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 9:15 செய்தி சுடர். 9:30 அரங்கிசை. எஸ் மாளவிகா அவர்களின் பாட்டு, எல்குமார் அவர்களின் வயலின், வி சிவராமன் அவர்களின் மிருதங்கம், வி அனிருத் ஆகியோர் கஞ்சிரா. 10:40

0: grounds. India will start their campaign against arch-rivals Pakistan on Sunday. Harmanpreet Kaur-led Indian side will be looking to create history as they aim for their first Women's T20 World Cup title. The FIFA World Cup 2026 kicked off in Mexico City after a grand opening ceremony last night. Co-host Mexico defeated South Africa by 2-0 in the inaugural match at the Azteca Stadium. Julian Quiñones scored Mexico's opening goal on the 9th minute to give the hosts a lead. Later, Raul Jimenez scored in the 67th minute, making it 2-0 for Mexico. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10 ஆகாஷவாணி.
2: இணைத்தானும் நல்லவை கேட்க நன்றி மறவாமை நன்றே எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் பாப்பாக்குடி ஆ. முருகன் அவர்கள்.
3: நன்றி என்ற சொல் நன்று என்ற சொல்லிலிருந்து வந்ததாக சொல்லப்படுகிறது. நன்றி உணர்வு என்பது மனித நற்குணங்களில் மிகவும் சிறந்த உயர்ந்த பண்பாக போற்றப்படுகிறது. நன்றி என்ற நற்குணம் உடையவர்கள் மற்றைய மனித ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்குவார் என்பது சான்றோர் கருத்தாகும். மேலும் அன்பு என்ற சொல்லுக்கு எவ்வளவு வலு உள்ளதோ ஆற்றல் உள்ளதோ அதுபோலத்தான் நன்றி என்ற சொல்லுக்கும் அந்த உணர்வுக்கும் பண்புக்கும் வலுவான ஆற்றல் உண்டு. அதனால்தான் உலக பொதுமுறை தந்த வள்ளுவனார் நன்றி என்ற நற்பண்பை போற்றுவதற்காகவே செய் நன்றி அறிதல் என்ற ஒரு அதிகாரத்தை வைத்து 10 குறள்களையும் தந்துள்ளார். இதைத்தான் அபை மூதாட்டியும் நன்றி மறவேல் என்று கூறியுள்ளார். திருவள்ளுவர் என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகர்க்கு என்று கூறியுள்ளார். ஆதலால் செய் நன்றி மறவாமை எப்படிப்பட்டது யாருக்காக என்ற ஒரு வரையறையும் தந்துள்ளார். உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சார்பின் வரைத்து உதவியின் அருமை சிறப்பு போற்றப்படுவது உதவி செய்பவரை பொறுத்தல்ல உதவி பெற்றுக்கொள்பவனுடைய குணத்தை பொறுத்ததே என்று வள்ளுவர் பெருந்தகை அறுதியிட்டு கூறியுள்ளார். பாத்திரம் அறிந்து பிச்சையிடு என்பதும் உதவி பெறுபவரின் பண்பை சுட்டி காட்டுவதாக சொன்ன பழமொழிதான். உதவியின் அருமைதனை வள்ளுவர் பட்டியலிடுகிறார். பயன் தூக்கா செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலிற் பெரிது. அதாவது பிரதிபலன் கருதாமல் செய்யப்படுகின்ற உதவிக்கு ஒப்பாக கடலை கூறி கடல் சிறிது அந்த உதவி அதனிலும் பெரிது என்கிறார். செய்யாமற் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது என்று தமக்கு எந்த உதவியும் செய்யாத ஒருவருக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யப்படும் உதவியின் பயனை நினைக்கும்போது இந்த உலகமும் வானமும் சிறிதாகி அதைவிட உதவியின் பயன் பெரிதாக உணரப்பட வேண்டும் என்கிறார் குறள் தந்த ஆசான். மனிதன் முதல் மற்ற உயிர்கள் வரை ஒன்றை ஒன்று சார்ந்தே உதவித்தான் வாழ முடியும். அது இயற்கையின் சட்டம். அதற்கு நாமும் கட்டுப்பட்டே ஆக வேண்டும். பஞ்சபூதங்களே ஒன்றை ஒன்று சார்ந்துதானே இயங்குகின்றன. அதுபோலத்தான் நமது உடலும் பஞ்சபூதத்தால் ஆக்கப்பட்டுள்ளது. அதில் ஒன்று ஒத்துழைக்கவில்லை என்றால் நம் உடல் நோய்வாய்ப்பட்டுவிடும். இது நம் உடல் அமைப்பு என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நமது தமிழினம் நன்றி உணர்வில் அதை வெளிப்படுத்தும் பண்பில் உலகில் மற்றைய மக்களை காட்டிலும் உயர்ந்து நிற்கிறது. அதற்கு எடுத்துக்காட்டாக நாம் கொண்டாடும் பொங்கல் விழாவினை கூறலாம். உலகில் சிறந்த தொழிலாம் உழவு தொழில். அதற்கு உறுதுணையாக இருக்கின்ற மழை தரும் வானம், தினம் வரும் சூரியன், நீர்நிலைகள், விளைநிலங்கள், பயிர் தொழிலுக்கு உறுதுணையாக இருக்கின்ற கால்நடைகள் இவைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லவே பொங்கல் மாட்டுப்பொங்கல் விழாவினை கொண்டாடுகின்றோம். நன்றி உணர்வின் செய்திகளை இலக்கியத்திலிருந்து அறிவோமானால் இராமாயணத்தில் கும்பகர்ணனையும் சுக்கிரீவனையும் மகாபாரதத்தில் வள்ளல் கர்ணனையும் நாம் கூறலாம். உரிமைச்சோருண்டு தன் அண்ணன் இராவணனுக்காக தன் நன்றி உணர்வோடு தன் உயிர் நீத்தவன் கும்பகர்ணன். வாலியை வதைத்து ஆட்சி தந்ததற்காக சீதாதேவியை இலங்கை நின்று மீட்டி வர இராமனுக்கு நன்றி உணர்வோடு உதவினான் சுக்கிரீவன். நல்லபடியாக நம்மை படைத்த இறைவனுக்கும் இயற்கைக்கும் நம்மை பெற்றவர்கள் நம் ஆசான் நல்ல நண்பர்களுக்கும் நாள்தோறும் நன்றி சொல்வோம். அந்த பழக்கத்தை கடைபிடிப்போம். சாதாரணமாக ஒருவர் செய்த உதவிக்கு நாம் மறக்காமல் நன்றி சொல்வோம். நன்றி என்ற ஒற்றை வார்த்தை நம்மை பண்பிற் சிறந்தவராய் சிகரத்தில் ஏற்றிவிடும். மேலும் நமக்கு உதவி செய்த ஒருவருக்கு நாம் நன்றி சொல்லும் பட்சத்தில் அவர் மேலும் நமக்கு உதவி செய்ய தூண்டிவிடும். ஆதலால் நல்லதை நினைப்போம், நன்றியோடு வாழ்வோம். நன்றி, வணக்கம்.
2: இணைத்தானும் நல்லவைக்கு

0: நேரம் 6:15. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
0: இனி கேட்கலாம் அருளிசை பக்தி பாடல்கள்.

0: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: ஊட்டிஎஃப்எம் 101.8 இரவு 7:30
2: நவம்பர் டிசம்பர்ல நமக்கு விவசாயம் முடிஞ்சு போயிடும். வருடத்தின் இறுதி கட்டத்துல அப்போ ஜனவரியில இருந்து நம்ம விவசாயம் செய்ய ஆரம்பிக்கிறோம்னா நம்ம ஜனவரி பிப்ரவரி மார்ச் 3 மாதங்கள் இல்லைனா 2 மாதங்கள் நமக்கு நேர காலம் இருக்கு. அந்த 2 மாதத்துல நம்ம கலப்பை ஓட்டி மண்ணை நல்லா புரட்டி போட்டு திருப்பி ஒரு 10-15 நாள் 20 நாள் மண்ணை நல்லா காய விடணும். நல்லா சூரிய வெளிச்சம் போட்டு பூச்சிகள் எல்லாம் சாப்பிடும். நம்ம மண்ணை நல்லா புரட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் மாட்டு சாணம் ஏக்கராக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 40 டன் நம்ம மாட்டு சாணத்தை அதுல போட்டுட்டு வண்டியை ஓட்டி நல்லா பவுடராக்கிட்டு நம்ம காடை வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 45-50 நாள்
1: முதல் போகத்தில் சிறந்த முறையில் சாகுபடி செய்வது குறித்து விவசாயி ஆர் ரங்கநாதன் அவர்கள் தோட்டம் தொழிலும் நிகழ்ச்சியில் பேசுறத கேட்கலாம். நேயர்களே, கேட்க தவறாதீர்கள்.

இனி கேட்கலாம் விவசாயிகளுக்கான அறிவிப்பு. போதிய வடிகால் வசதி வழங்குதல், உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உழவியல் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்கவும், விதை மூலம் பரவும் நோய்களை நிர்வகித்தல், விதைகளை ட்ரைகோடர்மா அஸ்பரலம் 4 கிலோ அல்லது ஃபெசிலஸ் சப்டிலஸ் 10 கிலோ கொண்ட விதை மூலம் பரவும் நோய் கிருமிகளை கட்டுப்படுத்த விதை நேர்த்தி செய்யலாம். மேலும் எந்த ஒரு பயிர் திட்டத்திற்கு முன்பும் மண் பரிசோதனை செய்யப்பட வேண்டும். ஒரு செடிக்கு ட்ரைகோடர்மா அஸ்பரலம் அல்லது ஃபெசிலஸ் சப்டிலஸ் 25 கிராம் மற்றும் வேப்பம் பின்னாக்கு 500 கிராம் என்ற அளவில் மழையில்லாத நேரங்களில் மண்ணில் இட வேண்டும். பூண்டு ஊட்டச்சத்து மற்றும் நோய் மேலாண்மை. பூண்டு விளைச்சலை அதிகரிக்க நடவு செய்த 30, 45 மற்றும் 60 நாட்களில் நீரில் கரையக்கூடிய நுண்ணூட்டச்சத்து கலவையை 1 லிட்டர் தண்ணீருக்கு 0.50 கிராம் என்ற அளவில் இடலாம். மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். 5 மாத வயதுள்ள மரங்களுக்கு மரக்கம்புகளை பயன்படுத்தி ஆதரவு அளிக்கவும். வடிகால் வசதி செய்து உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்துவதை தவிர்க்கவும். அழுகும் மற்றும் அழுகிய இலைகளை அகற்றுதல் மற்றும் அழித்தல்.

கால்நடைகள் மின்னல் மற்றும் இடியுடன் கூடிய மழையிலிருந்து உங்கள் விலங்குகளை பாதுகாக்கவும், விலங்குகளை வெளியில் மேய்க்க அனுமதிக்காதீர்கள். மின் கம்பங்கள் மற்றும் மரங்கள் அடியில் கால்நடைகளை கட்ட வேண்டாம். உள்ளூர் கால்நடை மருத்துவருடன் கலந்தாலோசித்து உங்கள் கால்நடைகளுக்கு பருவகால நோய்களுக்கு எதிராக தடுப்பூசி போடுங்கள். நச்சுயிரி நோய் பயிர்களின் அனைத்து நிலையிலும் தோன்றலாம்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி சொல் செயல் அனைத்திலும் தமிழ் மொழியையும் தமிழ் கலாச்சாரத்தையும் பெருமைப்படுத்தி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் சேவைகள் தொடர்ந்து மேம்படுத்தப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பயிர்க்கடன்களை முழுமையாக ரத்து செய்ய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இன்று பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் தீரஜ் பொம்மதேவரா கும்கும் மோகத் இணை இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி சொல் செயல் அனைத்திலும் தமிழ் மொழியையும் தமிழ் கலாச்சாரத்தையும் பெருமைப்படுத்தி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாளிதழ் ஒன்றில் அவர் எழுதியுள்ள சிறப்பு கட்டுரையில் தமிழ் மொழி, தமிழ் பண்பாடு, தமிழ் இலக்கிய செழுமை ஆகியவற்றின் மீது பிரதமர் திரு நரேந்திர மோடி பெரும் மதிப்பும் அன்பும் கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். உலகம் முழுவதும் செல்லும் இடங்களிலெல்லாம் தமிழின் சிறப்பை பிரதமர் எடுத்துரைத்து வருவதாக குடியரசு துணைத்தலைவர் குறிப்பிட்டுள்ளார். திருக்குறளை மேலும் பல மொழிகளில் மொழிபெயர்ப்பது பல்வேறு நாடுகளிலிருந்து தமிழகத்தைச் சேர்ந்த அரிய தொல்பொருட்களை மீட்கப்பட்டது என பிரதமர் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டதை திரு சி பி ராதாகிருஷ்ணன் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் சேவைகள் தொடர்ந்து மேம்படுத்தப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு மருத்துவமனைகளில் நோயாளிகளின் காத்திருப்பு நேரத்தை குறைக்கும் வகையில் செயலி அடிப்படையிலான முன்பதிவு நடைமுறை அறிமுகப்படுத்தப்படும் என்றார். நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் 14 ஆண்டுகளாக பணி நிரந்தரம் செய்யப்படாமல் உள்ள 7500 ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் நத்தம் கிராமத்தில் விவசாயிகளிடம் கலந்துரையாடிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நெல் கொள்முதல் நிலைய ஊழியர்களுக்கு தேவையான வசதிகள் செய்து கொடுக்கப்படும் என்றும் லஞ்சம் உள்ளிட்ட முறைகேடுகளை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். தனியார் பள்ளிகள் நியாயமான கட்டணத்தை மட்டுமே வசூலிக்க வேண்டும் என்று மாநில பள்ளிக்கல்வி மற்றும் செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். கோவை வாவுசி மைதானத்தில் அரசு பொருட்காட்சியை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தனியார் பள்ளிகளின் உரிமம் மற்றும் புதுப்பித்தலுக்கான நடைமுறைகள் ஒற்றைச்சாளர முறை மூலம் எளிதாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அனைத்து அரசு பள்ளிகளிலும் அடிப்படை வசதிகள் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக திரு ராஜ்மோகன் தெரிவித்தார். தமிழகத்தில் பயிர்க்கடன்களை முழுமையாக ரத்து செய்ய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. கோவையில் நடைபெற்ற அக்கட்சியின் மாநில நிர்வாகக் குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தாவேக்க தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளித்தவாறு ஒப்பந்த தொழிலாளர்களை நிரந்தரப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மாநில அரசு உடனடியாக தொடங்க வேண்டும் என்றும் அதில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும், புதிய தொழிலாளர் சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளையும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக அமமுக பொதுச்செயலர் திரு டி டி வி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்க மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றார். மாநிலத்தில் பரவலாக மின்வெட்டு பிரச்சினை நிலவுவதாகவும் அவர் தெரிவித்தார். நிறைவேற்ற முடியாத தேர்தல் வாக்குறுதிகளை தாவேக்க தனது தேர்தல் அறிக்கையில் கொடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். உதகமண்டலம் நகரின் மேம்பாட்டுப் பணிகளுக்கு மத்திய அரசு அதிக முன்னுரிமை அளிப்பதாக பிஜேபி தேசிய துணைத் தலைவர் திரு அப்துல்லா குட்டி தெரிவித்துள்ளார். உதகமண்டலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சுற்றுலா நகரமான உதகையை மேலும் மேம்படுத்த மத்திய அரசிடம் கோரிக்கை வைக்கப்படும் என்றார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தொடர்ச்சியாக நீண்டகாலம் பணியாற்றி வரும் பிரதமர் என்ற பெருமையை பிரதமர் திரு நரேந்திரமோடி பெற்றிருப்பது வரலாற்று சாதனை என்று அவர் தெரிவித்தார். ஊழலற்ற நிர்வாகத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வழங்கி வருவதால் மக்களின் ஆதரவை பெற்றுள்ளதாகவும், காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தேவையற்ற குழப்பங்களை ஏற்படுத்த முயல்வதாகவும் திரு அப்துல்லா குட்டி கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் பதவியில் சாதனை படைத்த திரு நரேந்திர மோடி குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில்

0: ஒளிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் 842 கோடி ரூபாய் மதிப்பில் விரிவான மறுசீரமைப்பு பணிகள் விரைந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. இந்த ரயில் நிலையம் செயல்பாட்டுக்கு வந்து நேற்றுடன் 118 ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் இத்தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாரம்பரிய முகப்பு மற்றும் கட்டடக்கலை தன்மையை பாதுகாக்கும் அதேவேளையில் அதிநவீன வசதிகளை வழங்குவதே இந்த மறுசீரமைப்பு திட்டத்தின் நோக்கம் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தென்னிந்தியாவின் மிக முக்கியமான மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க ரயில் நிலையங்களில் ஒன்றாக திகழும் எழும்பூர் ரயில் நிலையத்தின் 118 ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் சிறப்பு கொண்டாட்ட நிகழ்ச்சி நடைபெற்றதாகவும் தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இன்று பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கன்னியாகுமரி, திருவள்ளூர் உள்ளிட்ட 6 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, தருமபுரி, தேனி உள்ளிட்ட 14 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே திருப்பத்தூர், தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களின் பல்வேறு இடங்களில் நேற்று மாலை பரவலாக மழை பெய்ததாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். இருவரிச் செய்திகள். ஈரான் மீது புதிய தாக்குதல் நடத்தப்பட மாட்டாது என்றும் அந்நாட்டுடன் விரைவில் அமைதி ஒப்பந்தம் எட்டப்படும் எனவும் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு டேராடூனில் உள்ள ராணுவ பயிற்சி மைய நிகழ்ச்சிகளில் பங்கேற்க 2 நாள் பயணமாக இன்று உத்தராகண்ட் மாநிலத்துக்கு செல்கிறார். அமர்நாத் யாத்திரைக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாட்டில் பங்கேற்பதற்காக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று தஜிகிஸ்தான் புறப்பட்டுச் செல்கிறார். நாடு முழுவதும் உள்ள தொழிற்பயிற்சி நிலையங்களை மேம்படுத்துவது தொடர்பான பணிக்குழுவின் முதலாவது கூட்டம் மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்தி சௌத்ரி தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. மன்னார்குடி மற்றும் உளுந்தூர்பேட்டை அருகே ஏற்பட்ட இருவேறு சாலை விபத்துகளில் உயிரிழந்த மாணவர்கள் 5 பேரின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். காஞ்சிபுரம் பிள்ளையார்பாளையத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாநில அமைச்சர்கள் திரு தென்னரசு, திரு ரஞ்சித்குமார் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். தமிழகத்தில் கட்டுமானப் பொருட்கள் தட்டுப்பாடின்றி உரிய விலையில் கிடைப்பதை உறுதி செய்வது குறித்து மாநில அமைச்சர் திரு டி கே பிரபு தலைமையில் சென்னையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அம்மூர் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் செயல்படுத்தப்படும் மின்னணு வேளாண் சந்தை திட்டம் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் திருமதி பிரியா ஆய்வு மேற்கொண்டார். தேசிய அயோடின் குறைபாடு நோய் கட்டுப்பாட்டு திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து தூத்துக்குடியில் மாவட்ட ஆட்சியர் திரு விஷு மகாஜன் ஆய்வு மேற்கொண்டார். சர்வதேச போதைப்பொருள் எதிர்ப்பு தினமான June 26 சென்னையில் நடைபெறவுள்ள விழிப்புணர்வு ஓட்டத்தில் பங்கேற்க விரும்புவோர் வரும் 22 வரை www.sdaat.tngov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ளலாம் என்று தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் உயர்கல்வி வழிகாட்டி கட்டுப்பாட்டு அறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து வேலை நாட்களிலும் செயல்படும் என்று ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் கூறியுள்ளார். சென்னை கண்ணகி நகர் சுகாதார மையத்தில் மக்களுக்கு வழங்கப்படும் சேவைகள் குறித்து மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்தி. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் கலப்பு குழு பிரிவில் தீரஜ் பொம்மதேவரா கும்கும் மோகத்து இணை இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. துருக்கியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்த இணை அரையிறுதியில் ஜெர்மனியின் கேத்ரினா பவுர், மொரிட்ஸ் வெய்சர் இணையை வென்றது. இதன் மூலம் இப்போட்டியில் இந்தியாவுக்கு முதல் பதக்கம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இறுதிச் சுற்றில் இந்திய இணை கொரியாவின் கிம் ஜே ஓ ஏஜின் இணையை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி சொல் செயல் அனைத்திலும் தமிழ் மொழியையும் தமிழ் கலாச்சாரத்தையும் பெருமைப்படுத்தி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் சேவைகள் தொடர்ந்து மேம்படுத்தப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பயிர்க்கடன்களை முழுமையாக ரத்து செய்ய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இன்று பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் தீரஜ் பொம்மதேவரா கும்கும் மோகத்து இணை இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: இயற்கையின் மொழி.
1: இன்றைய நிகழ்ச்சியில் தொல்கதைகள் கேட்கலாம். வழங்குபவர் உதகை ஆவண மைய நிறுவனர் மற்றும் புகைப்பட கலைஞர் வி. மதிமாறன் அவர்கள்.
2: ஊட்டி எஃப்எம் நேயர்களை அனைவருக்கும் முதற்கன் வணக்கம். கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக பழங்குடி மக்களின் வாழ்வியல் முறையும் அவர்கள பிறப்பு முதல் இறப்பு வரை இருக்க அனைத்து கலாச்சார நிகழ்வுகளையும் ஆவணப்படுத்திட்டு வரேன். ஊட்டி ஆவண மையம்ன்ற ஒரு ஆவண மையத்தை நிறுவி அந்த ஆவண மையத்தில் வந்து இந்த பழங்குடி மக்களோட அனைத்து புகைப்படங்களும் பாடல்களும் தொல்கதைகளும் வந்து ஆவணப்படுத்தி வச்சிருக்கோம். தரவுகளை வந்து ஆராய்ச்சிக்கு வரும் மாணவர்கள், பட்டப்படிப்பு மேம்படிப்புக்கு வர மாணவர்களுக்கு இலவசமா அந்த தரவுகளை தந்து அவர்களோட கல்விக்கு வந்து உதவி செய்யறோம். அது மட்டும் இல்லாத இவங்களோட வாழ்வியல் முறைய உலகறிய செய்யணும்ன்ற ஒரு மிகப்பெரிய ஆவலோட இந்த பணியை தொடர்ந்துட்டு வரோம். நீலகிரி மாவட்டத்துல 6 பண்டைய பழங்குடி மக்கள் இருக்காங்கன்றது தெரியும். தோடர், கோத்தர், இருளர், குறும்பர், பனியர், காட்டுநாயக்கன்ற 6 வகை பழங்குடி மக்கள் பண்பாடு மாறாமல் தனி கலை பண்பாடு பாரம்பரியத்தோட வாழ்ந்துட்டு வராங்க. இவர்களை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம். வானொலியிலேயே நிறைய பாடல்கள் கதைகள் எல்லாம் இது பண்ணிக்கலாம். சுவாரஸ்யமான விஷயங்களை வந்து நான் இவர்களோட பயணப்படும் போது நிறைய அந்த பழங்குடி மக்களோட மூத்தவர்களை வந்து நான் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சு அவர்கள் மூலியமா நிறைய கதைகளை வந்து நான் பெற முடிஞ்சு. அந்த கதைகளை வந்து உங்களுக்கு முன்னால வந்து பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். கதைகளில் வந்து சுற்றுச்சூழலையும் பறவைகளையும் மரங்களையும் வனவிலங்குகளையும் எப்படி நேசிச்சாங்க, அந்த வனவிலங்குகள் அவர்களோட எப்படி பேசியிருக்கு, என்னென்ன பறவை அவர்களுக்கு உதவியா இருந்துச்சு, அந்த பறவை மூலமா என்னென்ன பலன் கிடைச்சு, அந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவல்களை வந்து பழங்குடி மக்களோட மூதாதையர்கள் சொன்ன விஷயங்களை வந்து உங்களோட அழகா பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறோம். இந்த கதைகள் அதற்கான களங்களும் கதை சொன்ன கதாபாத்திரங்களும் கதை சொன்ன நிகழ்வான இடங்களும் வந்து இன்றும் அழியாத இருக்கு. அவர்களோட பாரம்பரிய அறிவு, மருத்துவ அறிவு, தாவர அறிவு எல்லாம் வந்து இந்த கதைகள் மூலயமா தான் வெளியே கொடுத்துருக்காங்க. இது போன்று இந்த கதையும் கதைக்கான களங்களும் கதாபாத்திரங்களும் எல்லாமே உண்மையாவே நான் அவர்களை சந்திச்சு அவர்கள்ட்டந்து என்ன உள்வாங்கினோ அதையே வந்து உங்களோட கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த சுவாரஸ்யமான கதைகளை வந்து தொடர்ந்து வரும் வாரங்களில் வந்து நம்ம பார்க்க போறோம். நன்றி, வணக்கம்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் இதுவரை தொல்கதைகள் இடம்பெற கேட்டோம். வழங்கினார் உதகை ஆவண மைய நிறுவனர் மற்றும் புகைப்பட கலைஞர் வி. மதிமாறன் அவர்கள்.
3: ஜி பூம்பா.
4: ஹாய் ஜி பூம்பா, வாட் எ சர்ப்ரைஸ். நீ 2K-லயே இருக்கியா?
3: ஆம், நான் எப்பொழுதும் இருப்பேன்.
4: எனக்கு பிடிச்ச ஒரு வரம் வேணும். பாடல் கேக்குறது ரொம்ப பிடிக்கும். 80s songs please.
3: இவ்வளவுதானா? ஆகட்டும், கேளுங்கள்.
5: என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசை கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள்.
4: வரேவா, சூப்பர் ஜீபம்பா.
3: அது நன்றாக இருந்ததா?
4: அதே மாதிரி 90s please.
3: இதோ அதுவும் தருகிறேன், கேட்டு மகிழுங்கள்.
6: திம்பல் மாதத்தில் உரத்த ஜாபத்தில் என் ஜன்னல் ஓரத்தில்
3: அதுவும் உங்களுக்காக. இப்பவே நீங்கள் டியூன் செய்யுங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
4: தினமும் காலை 9 மணி முதல் 10 மணி வரை. டோன்ட் மிஸ் இட்.

0: நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம். ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்,
2: ஊட்டி FM 101.8. காந்தி அஞ்சலி. அண்ணல் காந்தியடிகளின் சத்திய சோதனையிலிருந்து சில பகுதிகள்.
3: சரியான தருணத்தில் நான் டர்பன் போய் சேர்ந்தேன். அங்கே வேலை எனக்காக காத்து கொண்டிருந்தது. சாம்பர்லேனிடம் தூது செல்வதற்கு தேதியும் நிச்சயிக்கப்பட்டிருந்தது. அவரிடம் சமர்ப்பிப்பதற்கு மகஜரை தயாரிப்பதோடு நானும் தூது கோஷ்டியுடன் சென்று அவரை பார்க்க வேண்டும். தென்னாப்பிரிக்காவிடமிருந்து 3.5 கோடி பவுன் நன்கொடையை பெறுவதற்கும் அங்கிருக்கும் ஆங்கிலேயர் போயர்கள் இவர்களின் மனதை கவருவதற்குமே ஸ்ரீ சாம்பர்லேன் வந்திருந்தார். ஆகவே இந்தியரின் தூது கோஷ்டிக்கு அவர் திருப்திகரமான பதில் கூறவில்லை. சுயாட்சி பெற்றுள்ள குடியேற்ற நாடுகளின் மீது பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு அதிகாரம் எதுவும் இல்லை என்பது உங்களுக்கு தெரியும். உங்கள் குறைகள் நியாயமானவை என்றே தோன்றுகிறது. என்னால் முடிந்ததை செய்கிறேன். ஆனால் ஐரோப்பியரின் மத்தியிலிருந்து வாழ நீங்கள் விரும்பினால் அவர்கள் உங்களிடம் பிரியங்கொள்ளும்படி செய்ய நீங்கள் முயல வேண்டும் என்று அவர் கூறினார். இந்த பதில் தூது சென்ற இந்தியரின் உற்சாகத்தை குலைத்துவிட்டது. நானும் ஏமாற்றமடைந்தேன். எங்கள் எல்லோருக்குமே இது கண்களை திறந்து விடுவதாக இருந்தது. இனி தீவிரமாக வேலையை ஆரம்பித்துவிட வேண்டியதே என்று கண்டேன். என் சகாக்களுக்கு நிலைமையை விளக்கி கூறினேன். உண்மையில் ஸ்ரீ சாம்பர்லேனின் பதிலில் தவறானது ஒன்றுமில்லை. விஷயத்தை குழப்பாமல் உள்ளதை உள்ளபடியே அவர் சொன்னது நல்லதேயாகும். வல்லவன் வகுத்ததே வாய்க்கால் அல்லது வாளெடுத்தவன் வகுத்ததே சட்டம் என்பதை அவர் நயமான முறையில் எங்களுக்கு தெரிவித்துவிட்டார். ஆனால் எங்களிடமோ வாளே இல்லை. வாளினால் வெட்டப்படுவதற்கு வேண்டிய துணிச்சலும் உடல் வலுவும் கூட எங்களுக்கு இல்லை. இந்த உபகண்டத்தில் ஸ்ரீ சாம்பர்லேன் கொஞ்ச காலமே இருப்பதாக முடிவு செய்திருந்தார். ஸ்ரீநகருக்கும் கன்னியாகுமரிக்கும் 1900 மைல் தூரம் என்றால் டர்பனுக்கும் கேப்டவுனுக்கும் 1100 மைல் தூரத்திற்கு குறையவில்லை. ஸ்ரீ சாம்பர்லேன் இந்த தொலைதூரத்தை சண்டமாரத வேகத்தில் சுற்ற வேண்டியிருந்தது. நேட்டாவிலிருந்து அவசரமாக டிரான்ஸ்வாலுக்கு சென்றார். அங்கிருக்கும் இந்தியருக்காகவும் நான் ஒரு விண்ணப்பத்தை தயாரித்து அவரிடம் சமர்ப்பிக்க வேண்டியிருந்தது. ஆனால் நான் பிரிட்டோரியாவுக்குள் போய் சேருவது எப்படி? உரிய காலத்தில் என்னை தங்களிடம் தருவித்துக் கொள்ளுவதற்கு வேண்டிய சட்ட வசதிகளை பெறும் நிலையில் அங்கிருந்த நம் மக்கள் இல்லை. போர் யுத்தம் டிரான்ஸ்வாலை வனாந்தரமாக்கிவிட்டது. உணவுப் பொருட்களோ துணிமணிகளோ அங்கே கிடைப்பதில்லை. கடைகளெல்லாம் காலியாகவோ மூடப்பட்டோ கிடந்தன. அவை திறக்கப்பட்டு சாமான்கள் விற்க ஆரம்பிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டதெனினும் அதற்கு நாளாகும். கடைகள் திறக்கப்பட்டு உணவு தானியங்கள் விற்கப்படும் வரையில் முன்னால் அங்கிருந்து ஓடிப்போய்விட்டவர்களை கூட திரும்பி வர அனுமதிக்க முடியாது. ஆகையால் டிரான்ஸ்வால்வாசி ஒவ்வொருவருக்கும் உள்ளே நுழைய அனுமதி சீட்டு பெற வேண்டியிருந்தது. இது ஐரோப்பியருக்கு எந்தவிதமான கஷ்டமும் இல்லாமல் கிடைத்துவிடும். ஆனால் இந்தியருக்கோ இது மிக கஷ்டமானதாயிற்று. யுத்தத்தின் போது இந்தியாவிலிருந்தும் இலங்கையிலிருந்தும் அநேக அதிகாரிகளும் சிப்பாய்களும் தென்னாப்பிரிக்காவுக்கு வந்திருந்தனர். அவர்களில் அங்கேயே குடியேறிவிட விரும்புகிறவர்களுக்கு ஏற்பாடுகளை செய்து கொடுக்க வேண்டியதாயிற்று. பிரிட்டிஷ் அதிகாரிகளின் கடமை என்று கருதப்பட்டது. எப்படியும் அவர்கள் புதிதாக அதிகாரிகளை நியமிக்க வேண்டியிருந்தது. அனுபவம் வாய்ந்த அவர்கள் இருந்தது சௌகரியமாயிற்று. அவர்களில் சிலரின் சுறுசுறுப்பான புத்தி கூர்மையினால் ஒரு புதிய இலாக்காவையே அமைத்துவிட்டார்கள். இது அவர்களுடைய சாமர்த்தியத்தை காட்டியது. நீக்ரோக்களுக்கென்று ஒரு தனி இலாக்கா இருந்தது. அப்படியானால் ஆசியக்காரர்களுக்கென்றும் ஒரு தனி இலாக்கா ஏன் இருக்கக்கூடாது? இந்த வாதம் நியாயமானதாகவே தோன்றியது. நான் டிரான்ஸ்வாலை அடைந்ததற்கு முன்னாலேயே இந்த இலாக்கா ஆரம்பமாகி தன்னுடைய அதிகாரத்தை நாலா பக்கங்களிலும் பரப்பி வந்தது. அனுமதி சீட்டுக்களை கொடுக்கும் அதிகாரிகள் வெளியேறியிலிருந்து இப்பொழுது திரும்புகிறவர்கள் எல்லோருக்குமே அனுமதி சீட்டுக்களை கொடுக்கலாம். ஆனால் திரும்பி வரும் ஆசியக்காரர்களுக்கு புதிய இலாக்காவின் குறுக்கீடு இல்லாமல் அவர்கள் எப்படி கொடுத்துவிட முடியும்? புதிய இலாக்காவின் சிபாரிசின் பேரிலேயே அனுமதி சீட்டு கொடுப்பதென்றால் அனுமதி சீட்டு கொடுக்கும் அதிகாரிகளின் சில பொறுப்புகளும் பாரமும் குறைந்துவிடும். இவ்வாறே அவர்கள் வாதித்தார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால் புதிய இலாக்காவுக்கு ஏதாவது வேலை வேண்டும் என்பதுதான். அதோடு அந்த ஆட்களுக்கு பணமும் வேண்டும். அவர்களுக்கு வேலை இல்லை என்றால் அந்த இலாக்கா அவசியம் இல்லை என்று ஆகிவிடும். அதை எடுத்தும் விடுவார்கள். ஆகையால் இந்த வேலையை அவர்களே தங்களுக்கு தேடிக்கொண்டார்கள். இந்தியர் அனுமதி சீட்டுக்கு இந்த இலாக்காவிடம் மனு செய்து கொள்ள வேண்டும். பல நாட்கள் கழித்தே பதில் கிடைக்கும். டிரான்ஸ்வாலுக்கு திரும்ப விரும்பியவர்களின் தொகை ஏராளமானதாக இருந்துவிடவே இதற்கு தரகு கட்டணம் மிகவும் வளர்ந்துவிட்டது. அதிகாரிகளுடன் சேர்ந்து இத்தரகர்கள் ஏழை இந்தியர்களிடமிருந்து ஆயிரக்கணக்கில் கொள்ளையடித்தனர். சிபாரிசு இல்லாமல் அனுமதி சீட்டே கிடைக்காது என்பதை அறிந்தேன். சிபாரிசு வைத்தும் சிலர் விஷயத்தில் 100 பவுன் வரையில் பணமும் கொடுக்க வேண்டியிருந்ததாம். இந்த நிலையில் நான் டிரான்ஸ்வாலுக்கு போவதற்கு வழி இருப்பதாகவே தோன்றவில்லை. எனது பழைய நண்பரான டர்பன் போலீஸ் சூப்பரண்டிடம் போனேன். தயவு செய்து அனுமதி சீட்டு அதிகாரிக்கு என்னை அறிமுகம் செய்து வைத்து எனக்கு அனுமதி சீட்டு கிடைக்க உதவுங்கள். நான் டிரான்ஸ்வாலில் வசித்திருக்கிறேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள் என்று அவரிடம் கூறினேன். தயவு செய்து அனுமதி சீட்டு அதிகாரிக்கு என்னை அறிமுகம் செய்து எனக்கு அனுமதி சீட்டு கிடைக்க உதவுங்கள். நான் டிரான்ஸ்வாலில் வசித்திருக்கிறேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள் என்று அவரிடம் கூறினேன். உடனே அவர் தொப்பியை எடுத்து வைத்துவிட்டு புறப்பட்டு என்னுடன் வந்து எனக்கு அனுமதி சீட்டை வாங்கி கொடுத்தார். நான் புறப்பட வேண்டிய ரயில் கிளம்புவதற்கு அரை மணி நேரமே இருந்தது. என் சாமான்களையெல்லாம் முன்பே தயாராக வைத்திருந்தேன். சூப்பர்டென்ட் அலெக்சாண்டருக்கு நன்றி தெரிவித்துவிட்டு பெட்டோரியாவுக்கு புறப்பட்டேன். என் முன்னால் இருக்கும் கஷ்டங்கள் எவ்வளவு என்பதை குறித்து ஒருவாறு நான் இப்பொழுது தெரிந்து கொண்டேன். பெட்டோரியா போய் சேர்ந்ததும் விண்ணப்பத்தை தயார் செய்தேன். சேம்பர்லேனை சந்திக்கப் போகும் பிரதிநிதிகளின் பெயரை முன்கூட்டியே சமர்ப்பிக்க வேண்டும் என்று டர்பனில் கேட்கப்பட்டதாக எனக்கு ஞாபகமில்லை. ஆனால் இங்கோ புது இலாக்கா இருந்தது. அது முன்கூட்டியே அறிவிக்க வேண்டுமென்று கேட்டது என்னை பிரதிநிதிகள் ஒருவனாக இருக்க விடாமல் செய்ய அதிகாரிகள் விரும்பினார்கள் என்பதை பிரிட்டோரியா இந்தியர் அப்பொழுதே அறிந்திருந்தனர். வேடிக்கையானதே என்றாலும் வேதனையான இச்சம்பவத்திற்கு மற்றொரு அத்தியாயமும் அவசியம்.
2: காந்தி அஞ்சலி. அண்ணல் காந்தியடிகளின் சத்திய சோதனையிலிருந்து சில பகுதிகள் கேட்டீர்கள். இனி காந்திய பாடல் ஒன்று.

0: தொடர்ந்து அண்ணல் காந்தியடிகளின் வாழ்க்கையில் நடந்த சுவையான சம்பவம் ஒன்று.
1: தாயை அன்புடன் நேசிக்கவும் வணங்கவும் செய்தார் காந்திஜி. அவருடைய தாய் இறை நம்பிக்கை மிகுந்தவர். தினமும் கோயில்களுக்கு சென்று வழிபடுகிறவர். பிரார்த்தனை செய்கிற, நோன்பிருக்கிற தாயை பற்றி காந்தி பெருமித உணர்வு கொள்வார். காந்தியிடமும் அந்த பழக்கங்கள் அவரது வாழ்க்கை நெடுகிலும் இருந்ததை நாம் காண முடியும். என்னதான் தாயிடம் அன்பு வைத்திருந்தாலும், அவரிடம் கீழ்ப்படிந்து நடந்தாலும், தாயும் சிற்சில தவறுகள் செய்பவள்தான். எல்லா விஷயத்திலும் கண்ணை மூடிக்கொண்டு அவளை பின்பற்ற வேண்டும் என்பதில்லை என்பது காந்தியின் கருத்து. ஒரு சமயம் தம்முடைய அண்ணன் தம்மை அடித்துவிட்டதாக தாயிடம் புகார் செய்தார் காந்தி. நீ ஏன் சும்மா இருந்தாய்? அவனை திருப்பி அடிக்க வேண்டியதுதானே என்று கோபப்பட்டாள் அவருடைய தாய். காந்தி குழப்பமுற்றார். தாயின் வார்த்தைகள் அவரை திகைப்படைய செய்தது. அம்மா, தாங்கள் ஏன் அண்ணனை அழைத்து யாரையும் அடிக்காதே என்று புத்தி சொல்லக்கூடாது? அதை விட்டு மற்றவர்களை திருப்பி அடிக்கும்படி எனக்கு சொல்லித்தருகிறீர்கள் என்று தாயிடம் கேட்டார். தன் மகன் இப்படியெல்லாம் புத்திசாலித்தனமாய் விவாதம் பண்ண எங்கு கற்றான் என்று ஆச்சரியப்பட்டாள் அந்த தாய்.
0: காந்தி அஞ்சலி கேட்டீர்கள்.

0: जी बूम्बा।
1: हाय जी बूम्बा, वाट अ सरप्राइज, நீ டோக்கியோ இருக்கியா?
0: ஆம், நான் எப்பொழுதும் இருப்பேன்.
1: எனக்கு பிடிச்ச ஒரு வரம் வேணும், பாடல் கேக்குறது ரொம்ப பிடிக்கும். 80 சாங்ஸ் ப்ளீஸ்.
0: இவ்வளவுதானா? ஆகட்டும், கேளுங்கள்.
2: என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசை கோலங்கள் இமை ஜாலங்கள் சுகம் தேடுங்கள்.
1: வரே வா, சூப்பர் ஜீபும்பா.
0: அது நன்றாக இருந்ததா?
1: அதே மாதிரி 90s ப்ளீஸ்.
0: இதோ அதுவும் தருகிறேன், கேட்டு மகிழுங்கள்.
3: ரத்த ஜாமத்தில் என் ஜன்னலோரத்தில் நிலா
1: ஜிபும்பா, அப்படியே 2K சாங்ஸ் கொடுத்துருங்களேன், செம்மையா இருக்கும், எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம்.
0: புரிந்து விட்டது, நீங்க

0: ரெட்ரோ ரகங்களை தானே கேட்கிறீர்கள்? இதோ தருகிறேன், அதுவும் உங்களுக்காக. இப்பவே நீங்கள் டியூன் செய்யுங்கள் ஊட்டி எஃப்எம் 101.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி. தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் முயற்சிகளால் வடகிழக்கு மாநிலங்களில் முன்னெப்போதும் இல்லாத வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். உலகளாவிய நெருக்கடிகளுக்கு இடையேயும் இந்தியாவின் பொருளாதாரம் வலுவான நிலையில் உள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். கொள்கை சீர்திருத்தங்களும் நவீன உள்கட்டமைப்பும் முதலீட்டுக்கு உகந்த சூழலை மேம்படுத்தியுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். விண்வெளி துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களால் இத்துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் கூறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் முதலாவது ஆட்டத்தில் மெக்சிகோ தென்னாப்பிரிக்காவை வென்றது. இனி விரிவான செய்திகள். மத்திய அரசின் முயற்சிகளால் வடகிழக்கு மாநிலங்களில் முன்னெப்போதும் இல்லாத வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். அஸ்ஸாம், நாகாலாந்து மாநிலங்களின் எல்லைப்பகுதியில் எண்ணெய் மற்றும் எரிவாயு தொடர்பான பணிகளை எளிதாக்கும் வகையில் மத்திய அரசுக்கும் இவ்விரு மாநிலங்களுக்கும் இடையே முத்தரப்பு ஒப்பந்தம் புதுதில்லியில் நேற்று கையெழுத்தானது. இந்நிகழ்ச்சியில் பேசிய திரு அமித்ஷா, இந்த ஒப்பந்தம் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று தெரிவித்தார். வடகிழக்கு பகுதியில் எண்ணெய், எரிவாயு உள்ளிட்டவை மட்டுமின்றி கனிம வளமும் அதிகளவில் உள்ளதாக கூறினார். தற்போதைய ஒப்பந்தத்தின் மூலம் எண்ணெய் மற்றும் எரிவாயு உற்பத்தி திறன் இப்பகுதியில் 10 மடங்கு அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். 2019 முதல் வடகிழக்கு பகுதி தொடர்பாக 12 வெவ்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த ஒப்பந்தங்கள் வன்முறையை குறைத்து அமைதியை ஏற்படுத்தி வளர்ச்சியை அதிகரித்துள்ளதாக திரு அமித்ஷா தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி, அஸ்ஸாம் முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா, நாகாலாந்து முதலமைச்சர் திரு நெஃபியூ ரியோ ஆகியோர் கலந்து கொண்டனர். உலகளாவிய நெருக்கடிகளுக்கு இடையேயும் இந்தியாவின் பொருளாதாரம் வலுவான நிலையில் உள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். உலகளாவிய வளர்ச்சி குறித்த மாநாட்டில் காணொலி மூலம் பேசிய அவர், நாடுகளுக்கிடையான மோதல்கள் வளரும் நாடுகளையே அதிகம் பாதிப்பதாக கூறினார். நிலையான வளர்ச்சியை உறுதி செய்ய அதிக ஒத்துழைப்பு அவசியம் என்று அவர் வலியுறுத்தினார். உலகளாவிய சிக்கல்களின் தாக்கங்களை இந்தியாவும் எதிர்கொள்வதாக அவர் குறிப்பிட்டார். எனினும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய தலைமையால் இந்தியா கடந்த சில ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை அடைந்து வருவதாக அவர் தெரிவித்தார். உலகில் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதார நாடுகளில் ஒன்றாக இந்தியா தொடர்ந்து நீடிக்கிறது என்றும் அவர் கூறினார். இந்தியாவின் பொருளாதாரம் 7% என்ற வலுவான நிலையில் வளர்ச்சியடையும் என கணிப்புகள் தெரிவிப்பதை திருமதி நிர்மலா சீதாராமன் சுட்டிக்காட்டினார். பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரான் தலைமையில் நடைபெற்ற இந்த காணொலி வாயிலான கூட்டத்தில் G7 நாடுகளின் பிரதிநிதிகளும் பிரேசில், சீனா உள்ளிட்ட நாடுகளின் அமைச்சர்களும் பங்கேற்றனர். கொள்கை சீர்திருத்தங்களும் நவீன உள்கட்டமைப்பும் முதலீட்டுக்கு உகந்த சூழலை மேம்படுத்தியுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற சர்வதேச முதலீடுகள் தொடர்பான மாநாட்டின் நிறைவு அமர்வில் பேசிய அவர், இந்தியா மேற்கொண்டு வரும் தடையற்ற பொருளாதார ஒப்பந்தங்கள் வளர்ச்சியை அதிகரித்து பொருளாதாரத்தை மேம்படுத்தும் என்றார். வளர்ச்சியடைந்த நாடுகளுடன் மேற்கொள்ளப்படும் ஒப்பந்தங்கள் இருதரப்புக்கும் பெரிய அளவில் பயனளிக்கும் என்று கூறினார். இந்தியாவுக்கும் ஐரோப்பிய யூனியனுக்கும் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மிகப்பெரிய ஒப்பந்தம் என்று அவர் தெரிவித்தார். இதில் 4 நாடுகளிலிருந்து மட்டும் 15 ஆண்டுகளில் 100 பில்லியன் அமெரிக்க டாலர் முதலீடுகள் ஈர்க்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். இதன் மூலம் 10 லட்சம் புதிய நேரடி வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். கடந்த 3.5 ஆண்டுகளில் 38 நாடுகளை உள்ளடக்கிய வகையில் 9 தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களில் இந்தியா கையெழுத்திட்டுள்ளதாக அவர் கூறினார். இதனிடையே வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று சுவிட்சர்லாந்து புறப்பட்டுச் செல்கிறார். அங்கு அந்நாட்டு அமைச்சர்கள் மற்றும் தொழில்துறையினரை சந்தித்து திரு பியூஷ் கோயல் பேச்சு நடத்தவுள்ளதாக வர்த்தக அமைச்சகம் கூறியுள்ளது. பின்லாந்துடன் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக அந்நாட்டுக்கு சென்றுள்ள அவர், நேற்று அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திருமதி எலினா வாலன்டினை சந்தித்து பேசினார். பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், செயற்கை நுண்ணறிவு, செமிகண்டக்டர், முக்கிய கனிமங்கள், 6G தொழில்நுட்பம், பசுமை எரிசக்தி, விண்வெளி உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்து ஆலோசனை மேற்கொண்டதாக தெரிவித்தார். பின்னர் அங்கு நடைபெற்ற மாநாடு ஒன்றில் பேசிய அவர், உலக அளவில் நிலவும் பதற்றத்தை தணிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்த மாநாட்டுக்கிடையே பின்லாந்து அதிபர் திரு அலெக்சாண்டர் ஸ்டப், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் வெளியுறவு இணையமைச்சர் திரு லானா நுசபே ஆகியோருடனும் திரு ஜெய்சங்கர் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.

0: சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் பதவியில் சாதனை படைத்த திரு நரேந்திர மோடி குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: நாட்டில் உயர்கல்வி நிறுவனங்களில் செயற்கை நுண்ணறிவு ஆய்வகங்களை அமைக்க மத்திய அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ஜெய்ப்பூரில் உள்ள தேசிய தொழில்நுட்ப கழகத்தில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களிடையே நேற்று அவர் உரையாற்றினார். செயற்கை நுண்ணறிவை தொடர்ந்து குவாண்டம் தொழில்நுட்பமும் வரும் காலத்தில் முக்கியத்துவம் பெறும் என்று கூறினார். அடுத்த சில ஆண்டுகளில் நாட்டில் செமிகண்டக்டர் உற்பத்தி துறையில் 10 லட்சம் பணியாளர்கள் தேவைப்படும் என மதிப்பிடப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த தேவையை பூர்த்தி செய்ய அரசின் நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டுள்ளார். விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களால் இத்துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய விண்வெளித்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் தெரிவித்துள்ளார். விண்வெளித்துறை தொடர்பாக புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இத்துறையில் தனியார் துறைக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதன் மூலம் குறுகிய காலத்தில் பெரிய வளர்ச்சி ஏற்படும் என்றார். முன்பு இத்துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் மிக குறைவாக இருந்தன என்றும் தற்போது அது 400ஐ கடந்துள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த நிறுவனங்கள் விண்வெளி தொழில்நுட்பங்கள் தொடர்பாக பல்வேறு தீர்வுகளை உருவாக்கி வருவதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டின் விண்வெளி பொருளாதாரம் தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் உலகளாவிய விண்வெளி பொருளாதாரத்தில் இந்தியாவை முன்னணி நாடாக நிலைநிறுத்த சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரும் அர்ப்பணிப்புடன் செயலாற்ற வேண்டும் என்றும் திரு ஜிதேந்தர் சிங் கேட்டுக் கொண்டார். நிலக்கரி வாயுவாக்கல் திட்டங்களுக்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்து செயல்படுவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். ஹைதராபாத்தில் இது தொடர்பாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்தியா உலகின் 2வது பெரிய உற்பத்தியாளராக உள்ளது என்று கூறினார். இத்துறை சார்ந்து 500,000 மக்களின் வாழ்வாதாரம் உயர்ந்துள்ளது என்று அவர் தெரிவித்தார். நாட்டில் மின் உற்பத்தி பெருமளவு நிலக்கரியை சார்ந்துள்ளது என்று அவர் கூறினார். இந்தியாவில் பரந்த அளவில் நிலக்கரி வளம் இருந்தாலும் தேவை அதிகம் உள்ளதால் இறக்குமதி சார்பு நிலை உள்ளது என்று அவர் தெரிவித்தார். இறக்குமதி சார்பு நிலையை குறைக்க நிலக்கரி வாயுவாக்கல் திட்டங்களுக்கு ஊக்கமளிக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். இதன் ஒரு பகுதியாக 46,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வாயுவாக்கல் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். இத்திட்டம் நாட்டின் எரிசக்தி பயணத்தில் திருப்பு முனையாக அமையும் என்றும் பெரிய அளவிலான வாயுவாக்கல் திட்டங்களுக்கு உத்வேகம் அளிக்கும் என்றும் திரு கிஷன் ரெட்டி கூறினார். பிரிக்ஸ் வேளாண் அமைச்சர்கள் கூட்டம் இந்தூரில் இன்று தொடங்குகிறது. 2 நாட்கள் நடைபெறும் இக்கூட்டத்தில் வேளாண் துறையில் ஒத்துழைப்பு, சந்தை வாய்ப்புகள், மண்வள வேளாண்மை உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதங்கள் நடைபெறவுள்ளன. பிரிக்ஸ் நாடுகளின் நகர்ப்புற வளர்ச்சி அமைச்சர்கள் கூட்டம் புதுதில்லியில் நேற்று தொடங்கியது. வலுவான கட்டமைப்புடன் கூடிய நகரங்களை உருவாக்குவதில் பிரிக்ஸ் நாடுகளிடையே ஒத்துழைப்பு என்ற கருப்பொருளில் இந்த 2 நாள் மாநாடு நடைபெறுகிறது. இதனை தொடங்கி வைத்து பேசிய மத்திய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு மனோகர்லால், இந்தியாவின் பிரிக்ஸ் தலைமைத்துவத்தின் கீழ் நகர்ப்புற மேம்பாட்டில் வலுவான ஒத்துழைப்பிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாக கூறினார். இந்தியாவில் பருவநிலை மாற்றம், பேரிடர்களை தாங்கும் திறன் ஆகியவற்றை கொண்ட நகர்ப்புற உள்கட்டமைப்புகளை உருவாக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக திரு மனோகர்லால் தெரிவித்தார். நாடு முழுவதும் 99% ரயில் பாதைகள் மின்மயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய ரயில்வே துணை இணையமைச்சர் திரு சோமனா கூறியுள்ளார். கோவாவில் மட்கோன் கார்வார் இடையிலான ரயில் சேவையை நேற்று அவர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். ரயில்வே கட்டமைப்பை விரிவுபடுத்தவும் நவீனமயமாக்கவும் அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக திரு சோமனா கூறினார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் 1வது ஆட்டத்தில் மெக்சிகோ அணி தென்னாப்பிரிக்காவை வென்றது. மெக்சிகோவில் நடைபெற்ற இப்போட்டியில் அந்த அணி 2-0 என்ற கோல் கணக்கில் தென்னாப்பிரிக்காவை வென்றது. தென்கொரியா செக் குடியரசு இடையேயான ஆட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவுள்ளது. மகளிர் உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. பர்மிங்காம், பிரிஸ்டல், லண்டன் உள்ளிட்ட 6 நகரங்களில் இப்போட்டி நடைபெறுகிறது. பர்மிங்காமில் இன்று நடைபெறும் 1வது ஆட்டத்தில் இங்கிலாந்து அணி இலங்கை அணியை எதிர்கொள்கிறது. 14ஆம் தேதி நடைபெறும் தனது முதல் ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்கும் இந்திய துப்பாக்கிச் சுடும் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் மனுபாக்கர் உள்ளிட்ட 30 வீராங்கனைகள் இடம்பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் முயற்சிகளால் வடகிழக்கு மாநிலங்களில் முன்னெப்போதும் இல்லாத வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்திருக்கிறார். உலகளாவிய நெருக்கடிகளுக்கு இடையேயும் இந்தியாவின் பொருளாதாரம் வலுவான நிலையில் உள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். கொள்கை சீர்திருத்தங்களும் நவீன உள்கட்டமைப்பும் முதலீட்டுக்கு உகந்த சூழலை மேம்படுத்தியுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களால் இத்துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் கூறியுள்ளார்.

0: ஸ்ரேயோசல் நரேஷய குரலில் கேட்ட பாடல் சில்லூர் காதல் திரைப்படத்திற்காக.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

குட் மார்னிங் நீலகிரிஷ் நிகழ்ச்சியில் இனி புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் மூன்றாம் பருவம்.

வாழ்நாளெல்லாம் அறிவு போரிலேயே செலவிட்டு வெற்றி மேல் வெற்றி பெற்ற பெருமக்கள் ஒவ்வொருவராக தனக்கு தோற்பதை பார்த்தபோது இளங்குமரனுக்கு தயக்கமாக இருந்தது. வெற்றியை மெய்யின் வெற்றியாகவும் தோல்வியை பொய்யின் தோல்வியாகவும் நினைத்து மனம் விகாரமடையாமல் காத்துக்கொண்டான். வாதத்தில் அவன் வென்று முன்னேற முன்னேற நாவலோ நாவல் என வெற்றி முழக்கமிடும் புகழ் குரல்கள் மிகுந்து ஒலித்தன. கண்களை அகல விழித்து அவனையே தெய்வீக ஆற்றலாக கருதி பார்க்கும் முகங்கள் அதிகமாயின. பார்க்கிற கண்களிலெல்லாம் பார்க்கப்படுகிற கண்களின் மேல் பக்தி பிறந்தது. அலையலையாக புரண்டு வரும் இந்த புகழ் வெள்ளத்தில் தான் நிற்க வேண்டிய எல்லையில் கால்களும் என் மனம் நிற்க வேண்டிய எல்லையில் நினைவுகளும் தரித்து நிற்க முடியாமல் மிதந்து போகும்படி ஆகிவிடக்கூடாது. எல்லையற்ற இந்த புகழை பார்க்கும்போது எனக்கு பயமாயிருக்கிறது. படிப்பினால் அழிந்த ஆணவத்தை படிப்பின் பயனாக பெற்றால் மறுபடியும் அதை எப்படி அழிக்க முடியும்? புகழை உணர்த்துவதற்கும் உணர்ந்ததை நினைத்து அனுபவிப்பதற்கும் மனதில் பழகியும் பழக்கியும் புகழுக்கே அடிமையாகிவிடாமல் நான் விழிப்பாயிருக்க வேண்டும். புகழில் அழிந்தால் நான் விரைவாக மூப்படைந்து விடுவேனோ என்று நடுங்குகிறேன். புகழில் மிதந்தாலோ நான் சோம்பல் குணமாகி விடுவேனோ என்று அஞ்சுகிறேன். புகழ் என்னுடைய முயற்சிகளை ஒடுக்கிவிடலாம். என் மனம் இலக்கு வைத்திருக்கின்ற குறிக்கோள்களை மறைத்து பொய்யான இலக்குகளையும் காட்டிவிடலாம். புகழ் வெள்ளத்தின் அலைகளே, சூழ்ந்திருப்பவர் முகங்களிலும் கண்களிலும் என்னை நோக்கி மலரும் பிரசித்திகளே, பரிதாபங்களே, நான் நிறுவிய உண்மைகளை போய் சார்ந்து கொள்ளுங்கள், என்னை விட்டுவிடுங்கள் என்று புகழில் மனம் நனைந்து போகாமல் ஆணவத்துக்கு காரணமான நினைவுகளை விலக்கிவிட்டு அவன் நடந்தபோது அவன் விலக்கிய ஆணவங்களே ஓர் உருவம் ஆனார் போன்று எதிரே வந்து அவனை வாதத்துக்கு அழைத்தான் ஓர் இளைஞன். அந்த இளைஞனுடைய உருவமும் அவன் பேசிய சொற்களும் நின்ற நிலைமையுமே இளங்குமரனை தடுத்து நிறுத்தின. அவனுடைய தோற்றத்தைப் போலவே சொற்களும் அழகாயிருந்தன. உயிர் என்றும் ஆன்மா என்றும் தனியாக எதுவும் இல்லை. என்னுடைய உடம்பே உயிர், அதுவே ஆன்மா. நான் இளைத்தேன், நான் பருத்தேன், நான் கருத்தேன். என் உடம்பை சுட்டிக்காட்டியே குணங்களும் தொழில் நிகழ்ச்சிகளும் கூறப்படுகின்றன. எனவே தேகமே ஆன்மா என்று நான் கூறுகின்றேன். இந்த முடிவை நீ எப்படி மறுக்க இயலும்? இப்படி திமிரோடு பேசினான் அந்த இளைஞன். அந்த இளைஞனை பார்த்து சிரித்துக் கொண்டே சொன்னான் இளங்குமரன், தம்பி, உன்னுடைய முடிவே உன் கருத்துக்கு பெரிய மறுப்பாக இருக்கிறதே. நான் வேறு மறுக்க வேண்டுமா? நீ எந்த கருத்தை சொல்வதற்கு துணிகிறாயோ அந்த கருத்துக்கே மாறான முடிவை தருகிறது உன்னுடைய சித்தாந்தம். இப்படி வாதத்தை தொடங்குவதே அவசித்தாந்தம் என்னும் தருக்க குற்றம். ஆனாலும் கேள், உன்னையும் உன் உடம்பையும் இணைத்து வார்த்தையால் கூற வேண்டுமானால் நீ எப்படி கூறுவாய்? இதென்ன கேள்வி? எனது உடம்பு என்று கூறுவேன், அல்லது என்னுடைய உடம்பு என்று கூறுவேன் என்றான் அந்த இளைஞன். கூறுவாயல்லவா? நீயே உடம்பாகவும் உடம்பே ஆன்மாவாகவும் இருப்பாயானால் என்னுடைய உடம்பு என்று ஏன் உடைமையும் உடையவனும் வேறாக இருப்பதை தொடர்புபடுத்தி கூறுவது போல் பேசுகிறாய்? உன் பேச்சிலிருந்தே உயிர் வேறு உடம்பு வேறு என்று தெரிகிறதே. உடையவனையும் உடமையை

சம்பந்தப்படுத்துகிற தொடர்பு இரண்டு வகையானது. உடையவனிலிருந்து பிரித்தால் தனித்தும் இயங்குகிற உடைமை, பிரித்தால் தனித்தும் இயங்காத உடைமை என்பனவே அவை. எனது உடம்பு என்கிறாய். இதில் உன்னையும் உடம்பையும் தனித்தனியாக பிரிக்க இயலாது. எனது வீடு என்று சொல்கிறாய். இதில் உன்னையும் வீட்டையும் தனித்தனியே பிரிக்க இயலும். பிரிக்க முடியாமல் தன்னோடு தானாகவே இணைந்த சம்பந்தத்திற்கு தற்கிழமை என்றும், பிரிக்க முடிந்த சம்பந்தத்துக்கு பிரிதின் கிழமை என்றும் பெயர். உடம்போடு ஆன்மாவுக்கு உள்ள சம்பந்தம் தற்கிழமை. இதை நீயே உன்னுடைய சொற்களால் ஒப்புக்கொண்டவன் ஆகிறாய். சாருவாக மதத்தில் மிக இளம்பருவமாகிய இந்த வயதிலேயே உனக்கு பெரும் பற்று ஏற்பட்டுவிட்டது போலிருக்கிறது. இளமையில் உன்னை கவரவனவெல்லாம் என்றும் உன்னை கவர முடியும் என்று நினைக்காதே. சாருவாகர்கள் அழகிய சொற்களை மட்டுமே காதலிக்கிறார்கள். சொற்களுக்கு அப்பால் அவற்றின் பயனாக உள்ளவற்றை பற்றி அவர்கள் நினைப்பதே இல்லை. இரண்டு சொற்களில் விளக்க வேண்டிய கருத்தை 20 சொற்களால் அடுக்கி விளக்குவது வாதமுறைக்கு முரண்பாடான பிழைகளில் ஒன்று. தேவைக்கு அதிகமான சொற்களை கொண்டு எந்த பொருளை வற்புறுத்த முயல்கிறாயோ, அந்த பொருள் அப்படி வற்புறுத்துவதனாலேயே நைந்து போகும். எல்லையை மீறி உண்டாகும் பலமே ஒரு பலவீனம். அதிகமாக முறுக்கப்பட்ட கயிறு அதனாலேயே அருந்து போவதை பார்த்திருப்பாய். சொற்பல்குதல் என்பது தருக்கத்தில் குற்றம். அந்த குற்றத்தை உன் போன்ற சாருவாகர்கள் தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறீர்கள். இவற்றையெல்லாம் கேட்டதும் அந்த பிள்ளை எவ்வளவு வேகமாக எதிர்த்து வந்து நின்றானோ அவ்வளவு வேகமாக துவண்டு போனான். தம்பி, நிறைவடையாத அறிவுக்கு புல்லறிவு என்று பெயரிட்டிருக்கிறார்கள். புல்லறிவினால் ஏற்படுகிற ஆண்மை உறுதியானது என்று நம்பி அதையே வாதத்துக்கு பலமாக கொண்டு வாதிடுவதற்கு வரக்கூடாது. மேட்டு நிலத்தில் உள்ள முற்றாத இளம் புல்லை கிழட்டு பசு மேய்ந்தது போல நிறைவடையாத நுகர்ச்சியால் வந்த புல்லறிவாண்மை வாதத்துக்கும் பயன்படாது என்று போவதற்கு முன் அவனுக்கு அறிவுரை சொல்லி அனுப்பினான் இளங்குமரன். அந்த கூட்டத்தில் இப்போது இளங்குமரனுக்கு முன்னால் வந்து நிற்பதற்கே பயப்படுகிறவர்கள் அதிகமானார்கள். இவன் ஞானத்தை நிறைத்துக் கொள்வதற்கான நூல்களை மட்டும் கற்றுக்கொண்டு வரவில்லை, மற்றவர்களை வெல்வதற்கான தவ வலிமையையும் சேர்த்து பெற்றுக்கொண்டு வந்திருக்கிறான். இவனுக்கு முன்னால் நிற்கும்போதே நம்முடைய கல்வி குறைபாடு உடையதாக நமக்கு தோன்றுகிறதே என்று தயங்கினார்கள். வைதிக சாத்திரங்களாகிய மீமாஞ்சை, நியாயம், வைசேடிகம், சாங்கியம், யோகம், வேதாந்தம் ஆகிய 6 தரிசனங்களிலும் வல்லவர்கள் பலர் அந்த கூட்டத்தில் இருப்பது இளங்குமரனுக்கு விளங்கிற்று. நீருட்கிடப்பினும் கல்லிற்கு மெல்லென்றல் சால அரிதாவதைப் போல நூல்களை கற்றறிந்தும் அவற்றில் மனம் தோயாத காரணத்தால்தான் அவர்களெல்லாம் மலைத்து நிற்கிறார்கள் என்று அவனுக்கு புரிந்தது. எதிரே வந்து தன் முன் கொடியை நடுவதற்கு இன்னும் யாராவது தென்படுகிறார்களா என்று பார்த்து கொண்டு நின்றான் அவன். யாரும் வருவதாக தோன்றவில்லை. இரவு வளர்ந்து நேரமாகிவிட்டபடியால் கூட்டம் மெல்ல மெல்ல கலையத் தொடங்கியது. நெருங்கி நின்ற பெருங்கூட்டம் கலைந்ததால் இளங்குமரன் தனது யானையை நிறுத்திவிட்டு வந்த இடத்திற்கு போவதற்கு வழியில்லை. தேரும் சிவிகையும் குதிரைகளுமாக முந்திக்கொண்டு விரைந்த அந்த கூட்டத்தில் இருந்தார்போல் இருந்து பரிதாபகரமான துயரக்குரல் ஒன்று எழுந்தது. கூட்டத்தில் மிக அருகிலிருந்து எழுந்த அந்த குரலை கேட்டு இளங்குமரன் திரும்பினான்.

நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் மூன்றாம் பருவம். குரல் வண்ணம் வி கவிதா. வாசிப்பை நேசிப்போம். மீண்டும் திங்களன்று சந்திப்போம்.

0: உணவே உன்னதம். இன்றைய உணவே உன்னதம் நிகழ்ச்சியில் ஊட்டச்சத்து நிபுணர் பிரதீப் அவர்கள் 6 முதல் 12 வரையிலான குழந்தைகளுக்கு வழங்கக்கூடிய உணவு வகைகள் பற்றிய தகவல்கள் கூற கேட்கலாம்.
1: குழந்தை பிறந்த முதல் 6 மாதத்துக்கு நம்ம தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். தாய்ப்பாலை தவிர வேறு எதுவுமே கொடுக்கக்கூடாது. தண்ணி கூட நம்ம பாப்பாவுக்கு சேர்த்துக்கக்கூடாது. அதாவது 6 மாதத்துக்கு அப்புறம் நம்ம வீனிங் ஃபுட்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது இணை உணவுன்னு சொல்லுவோம். தாய்ப்பாலுடன் சேர்த்து நம்ம உணவு கொடுக்கணும்.

மாதிரி. அது என்னென்ன கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு ஈஸியாக டைஜஷன் ஆகிற மாதிரி ஃபுட்டாக கொடுக்கணும். இந்த மாதிரி சாதம் கொடுக்கலாம், இல்லை வந்து பருப்பு சாதம் கொடுக்கலாம், இல்லை வந்து ஆப்பிள் கொடுக்கலாம், இல்லை சக்கரைவள்ளிக்கிழங்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி வந்து ஈஸியாக டைஜஷன் ஆகிற ஃபுட்டாக கொடுக்கணும். அது எப்படி கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாதத்தை எடுத்து நல்லா மிக்ஸில் போட அடித்து லைட்டாக அளவாக தண்ணி ஊற்றி நம்ம லிக்விட் டைப்பில் இருக்கணுங்க. லிக்விட் டைப்பில் பாப்பாவுக்கு அந்த 7வது மாதத்தில் முதல் வாரத்தில் காலையில் மட்டும் 2 ஸ்பூன் கொடுங்க. அதுக்கு அடுத்த நாள் என்ன கொடுக்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, சக்கரைவள்ளி கிழங்கு எடுத்து நல்லா மசித்து அதை வந்து மிக்ஸில் போட்டு நல்லா அடித்து அது ஒரு 2 ஸ்பூனு லிக்விட் டைப்பில் காலையில் பாப்பாவுக்கு 2 ஸ்பூன் கொடுக்கணுங்க. அதுக்கு அடுத்த நாள் வந்துட்டு நம்ம பருப்பு சாதம் கொடுத்துக்கலாம். பருப்பு சாதம் அதே மாதிரி தான், நல்லா வேக வச்சு எடுத்த பருப்பு சாதத்தை மிக்ஸில் அடித்து லிக்விட் டைப்பில் 2 ஸ்பூன் கொடுக்கணுங்க. அதுக்கு அடுத்த நாள் வந்துட்டு ஆப்பிள் இருக்கு இல்லைங்களா, ஆப்பிள் தோல் எடுத்த ஆப்பிளை வந்துட்டு தண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து அதை மிக்ஸில் அடித்து அது 2 ஸ்பூன் கொடுக்கணுங்க. இந்த மாதிரி 7வது மாதத்தில் முதல் வாரம் மட்டும் இந்த மாதிரி ஒரு வேளை தான் கொடுக்கணும், மிச்சம் அந்த நாள் ஃபுல்லாக தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும். இப்போ 7வது மாதத்து 2வது வாரம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 2 வேளை பாப்பாவுக்கு இணை உணவு கொடுக்குற மாதிரி இருக்கும். காலையில் மதியானம் இந்த 2 வேளை சேர்த்துக்கோங்க. காலையில் வந்து நம்ம சாதம், இப்போ 2 ஸ்பூன் சாதம் நம்ம லிக்விடாக கொடுக்குறோம் அப்படின்னா, மதியானத்துக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நம்ம சக்கரைவள்ளி கிழங்கு கொடுக்கலாம், இல்லை கிழங்கு கொடுக்கலாம், இல்லை கேரட் கொடுக்கலாம், இல்லை பருப்பு கொடுக்கலாம், மாற்றி மாற்றி கொடுத்துக்கலாம். இப்போ காலையில் வந்துட்டு சாதம் கொடுக்குறீங்கன்னா மத்தியானம் சக்கரைவள்ளி கிழங்கு, இங்கே காலை பருப்பு கொடுத்தீங்கன்னா மத்தியானம் வந்துட்டு நம்ம சாதம் கொடுத்துக்கலாம், இங்கே காலையில் வந்துட்டு ஆப்பிள் கொடுத்தீங்கன்னா அங்கே கேரட் கொடுத்துக்கலாம். இப்படி மாற்றி மாற்றி ஈஸியாக டைஜஷன் ஆகிற மாதிரி ஃபுட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். 7வது மாதம் 3வது வாரம் அப்படின்னு வரும்போது நம்ம 3 வேளை சேர்க்குற மாதிரி இருக்கும். காலை மதியம் சாயந்தரம் இந்த மாதிரி 3 வேளை சேர்க்குற மாதிரி இருக்கும். காலையில் வந்துட்டு இப்போ சாதம் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மதியானத்துக்கு பாப்பாவுக்கு வந்துட்டு கிழங்கு கொடுக்கலாம், கிழங்கு வச்சு மசி கிழங்கு முன்னாடி சொன்ன மாதிரி கிழங்கு கொடுக்கலாம். இப்போ சாயந்தரத்துக்கு வந்துட்டு நீங்கள் கேரட் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். அது வந்துட்டு பருப்பு சாதம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஓகே தான். இந்த மாதிரி 3 வேளை கொடுக்கணும். இப்போ 7வது மாதம் முதல் வாரத்தில் 1 வேளை கொடுப்பீங்க, 2வது வாரத்தில் 2 வேளை கொடுப்பீங்க, 3வது வாரத்தில் 3 வேளை கொடுப்பீங்க. அதுவும் இல்லாமல் தாய்ப்பால் கொடுக்கணும், தாய்ப்பால் கண்டிப்பாக கொடுக்கணும். அதாவது தாய்ப்பாலானது 2 வயசு வரைக்கும் கண்டிப்பாக கொடுக்கணுங்க. அடுத்து இப்போ 8வது மாதத்துக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8வது மாதத்துலேருந்து பாப்பாவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். எப்போ சேர்த்துக்கலாம்னா 8வது மாதத்து 2வது வாரத்தில் சேர்க்கறது கொஞ்சம் ஓகேவாக இருக்கும். ஸோ பாப்பாவுக்கு 8வது மாதம் 2வது வாரத்துலேருந்து இதே அளவுக்கு பாப்பாவுக்கு நீங்கள் ஸ்டார்டிங் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு சாப்பாடு கொடுத்து பழக்கியிருப்பீங்க. இப்போ வந்துட்டு 3 ஸ்பூன் 2லேருந்து கொஞ்சம் 3 ஸ்பூனாக இன்க்ரீஸ் பண்ணுறோம் சரிங்களா. 3 to 4 ஸ்பூன் அளவுக்கு பாப்பா கொடுத்துக்கலாம். அது எப்படி, காலை சாதம் கொடுக்குறீங்கன்னா ஒரு 3 to 4 ஸ்பூன் சாதம், அதுக்கப்புறம் ஒரு மதியானத்துக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பருப்பு சாதம் மாதிரி கொடுத்துக்கலாம், முடிஞ்சால் அது ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். சாயந்தரத்துக்கு வந்துட்டு நம்ம கேரட் சாதம் இல்லை பீட்ரூட் சாதம் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துக்கலாங்க. அதுவும் இல்லாமல் இந்த 8வது மாதம் 3வது வாரம்னு வரும்போது பாப்பாவுக்கு ஒரு நாளுக்கு 4 வேளைக்கு ஃபுட்டு கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ காலையில் வந்து சாதம், ஒரு 11 மணிக்கு சக்கரை வெள்ளிக்கிழங்கு, மதியம் வந்து பருப்பு சாதம், சாயந்தரம் வந்து நம்ம வீட்டில் பாப்பாவுக்கு ராகி கூழ் ராகி கூழ் கொடுக்கலாம். அதாவது ராகி 6 மாதத்துலேயே நீங்கள் ராகி கூழ் பாப்பாவுக்கு கண்டிப்பாக கொடுக்கலாம். ஆனால் ராகி கூழ் வந்துட்டு கிளைமேட் கண்டிஷன், நம்ம ஊட்டியை பொறுத்தவரைக்கும் கிளைமேட் கண்டிஷன் ரொம்ப சில்லுன்னு இருக்கிறனால பாப்பாக்கு ஈஸியாக கோல்டாக சான்ஸ் இருக்குது. அதனால் நான் ராகி கூழ் முன்னாடியே சொல்லலை, இப்போ நீங்கள் ராகி கூழ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கிளைமேட் கண்டிஷன் பார்த்து நீங்கள் ராகி கூழ் கூட மத்தியானத்துக்கு சேர்த்துக்கலாங்க, காலையிலையும் சேர்த்துக்கலாம் பாப்பாவுக்கு. 8 முடிஞ்சு 9வது மாதத்தில் வந்த உடனே 9வது மாதத்துலேருந்து பாப்பாவுக்கு ஒரு நாளைக்கு 4 வேளைக்கு ஃபுட்டு கொடுக்கலாம். அது என்னென்ன கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு 9வது மாதம் ஆனதுக்கப்புறம் நம்ம நான்வெஜ் ஆட் பண்ணிக்கலாங்க. ஃபிஷ் இருக்கு இல்லைங்களா, இந்த மீனை வந்துட்டு நல்லா குழம்புல போட்டு வேக வச்சு எடுத்த மீனை வந்துட்டு சதைப்பகுதியை மட்டும் பாப்பா சாப்பிட்ற அளவுக்கு மிருதுவாக பண்ணி பாப்பாவுக்கு நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் சிக்கன் நல்லா கொடுக்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா சுடுதண்ணியில் நல்லா வேக வச்சு எடுத்து அதை எடுத்து மிக்ஸியில் அடித்து அதுலேருந்து பாப்பாவுக்கு 2 to 3 to 4 ஸ்பூன் அந்தளவு கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பழக்கும் போது 2 ஸ்பூன் கொடுங்க, எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு பார்த்து 3 to 4 ஸ்பூன் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த 1 to 2 வயசு இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்துட்டு சர்க்கரை, அதாவது பாப்பா பிறந்து இந்த 1 to 2 இயர் வரைக்கும் நீங்கள் மோஸ்ட்லி சர்க்கரை யூஸ் பண்ணாதீங்க, உப்பு யூஸ் பண்ணாதீங்க. இது ரெண்டும் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு 1 to 2 இயர்ஸ் வரைக்கும் கொஞ்சம் குறைச்சிக்கவே ட்ரை பண்ணுங்கள். இப்போ பாப்பா வந்துட்டு 9வது மாதம் முடிஞ்சு 10வது மாதத்துக்கு போகிறாங்க அப்படின்போது நம்ம வீட்டில் என்னென்ன இருக்கோ ஃபுட்டு, இப்போ வந்து ஈஸியாக அவங்க பாப்பா சாப்பிடக்கூடிய பொருள் இந்த ஆப்பிள்லாம் இருக்குங்களா, ஆப்பிள் பப்பாயா அந்த மாதிரி பழங்கள்லாம் வந்து நீங்கள் சின்ன சின்ன கட் பண்ணி கொடுக்கலாம். கிரேப்ஸ் சின்ன சின்ன கட் பண்ணி கொடுக்கலாம், பாப்பா எடுத்து சாப்பிட்ற மாதிரி குட்டி குட்டியாக சாஃப்டான ஃபுட்டை கொடுக்குற மாதிரி இருக்கணும். அதுவும் இல்லாமல் 6 மாதத்துலேருந்து இந்த 1 வயசு இருக்கிற பாப்பாங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தேன் அந்த மாதிரி ஸ்டிக்கியான ஃபுட்டு கொடுக்கக்கூடாது. அதாவது முழுங்கும்போது தொண்டையில் அடைப்பு ஏற்படும், அதனால் அந்த மாதிரி ஃபுட்டு கூட அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் பாப்பா 1 இயர் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வீட்டில் என்ன உணவு சாப்பிட்றோமோ அதை அளவாக கொடுத்துக்கலாங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் இந்த 1 to 6 இயர்ஸில் பாப்பாங்களுக்கு கொடுக்குற ஃபுட்டு வந்து கலர்ஃபுல்லாக இருக்கணும், அப்போ தான் பாப்பா விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் கொடுக்குற கிண்ணும் ஸ்பூனும் அதுவும் கலர்ஃபுல்லாக இருக்கணுங்க, பார்க்கறக்கு அட்ராக்டிவாக இருந்தால் தான் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா வந்து ஆரஞ்சு கலர், கிரீன் கலர், எல்லோ கலர், ரெட் கலர் இந்த மாதிரி
கலர்ஃபுல்லான ஃபுட்ஸு ப்ளஸ் நீங்கள் கொடுக்குற ஸ்பூனு பவுல் எல்லாமே கலர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் இல்லாமல் பாப்பாவுக்கு ஒரு 10 மாதத்துக்கு அப்புறம் நீங்களும் உட்காந்து பாப்பா கூட சேர்ந்து சாப்பிட்ற மாதிரி உட்காந்து சாப்பிடணும். அதுவும் இல்லாத பாப்பாங்க

0: இப்போல்லாம் மோஸ்ட்லி ஏன் சாப்பிடுதலன்னு பார்த்தீங்கன்னா, முதல்லயே குழந்தைங்க அழுத ஏன் அழுகிறாங்கன்னு தெரியாமல் உங்களுக்கு மொபைல் காட்டி சாப்பாடு விட்டுறீங்க. அந்த மாதிரி கொடுக்காம பாப்பாவுக்கு முடிஞ்சளவு அட்ராக்டிவாக கலர்ஃபுல்லாகவும் சாப்பாடு கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிங்கனாலே பாப்பாங்க மோஸ்ட்லி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. பாப்பாவுக்கு 1 வயசு ஆனதுக்கப்புறம் பாப்பாவுக்கு என்ன ஃபுட்டு வேணும் நம்ம கொடுக்கலாம், எல்லா ஃபுட்டுமே ஈஸியாக டைஜஷன் ஆகும் அவங்களுக்கு. ஸோ நம்ம கொடுக்குற ஃபுட்டு வந்து அவங்களுக்கு விருப்பமான ஃபுட்டாக இருக்கணும். மோஸ்ட்லி நீங்கள் வந்து இந்த 6 மாதம் 1 இயர் வரைக்கும் அந்த பிஸ்கெட்ஸு இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. பிஸ்கெட் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா நியூட்ரிஷன் பிஸ்கெட், அதாவது நம்ம அங்கன்வாடியில் கிடைக்கும் அந்த மாதிரி பிஸ்கெட்டு, அது கொடுக்குற மாதிரி ட்ரை பண்ணுங்க. மைதா பிஸ்கெட் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது கொஞ்சம் நல்லதுங்க. ஒன்ஸ் பாப்பா 1 இயர் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன ஃபுட்டு கொடுத்தாலும் ஈஸியாக டைஜஷன் ஆகுங்க. ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்டு கொடுக்கணும். அதாவது கிட்டத்தட்ட இந்த 1 to 3 இயர்ஸ் பாப்பாவுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 1110 கேலரி தேவைப்படுது 1 டேக்கு. இது எப்படி நம்ம மெட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மார்னிங் எழுந்திரிச்சோன்னா பாப்பாக்கு 2 இட்லி கொடுக்கலாம். இப்போ ஒரு 11 மணிக்கு வந்துட்டு நீங்கள் ஏதாவது ஃப்ரூட்ஸ் கொடுக்கலாம், இல்லை ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம். மதியம் வந்துட்டு கேரட் சாதம், பீட்ரூட் சாதம், பருப்பு சாதம், காய்கறி சாதம் மாற்றி மாற்றி கொடுக்கணும். கண்டிப்பாக ஒரு முட்டை கொடுக்கணும் பாப்பாவுக்கு. அதுவும் இல்லாமல் முடிஞ்ச ஒரு 1/2 பனானா சேர்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சாயந்தரம் ஒரு 3-4 மணிக்கு ராகி கூழ் கஞ்சி, உளுந்த கஞ்சி, முளைக்கட்டின கொண்டக்கடலை, முளைக்கட்டின பாசிப்பயிர், இந்த மாதிரி நீங்கள் வேக வச்சு பாப்பாவுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். நைட்டு நம்ம வீட்டில் என்ன செய்கிறோமோ அதே பாப்பாவுக்கு அளவாக கொடுக்கலாம். மோஸ்ட்லி இப்போ வீட்டில் வந்துட்டு நீங்கள் தோசை இருந்தாலும் தோசை கொடுக்கலாம், இட்லி கொடுத்தாலும் இட்லி கொடுக்கலாம். இப்போ பாப்பாங்க 1 to 3 இயர்ஸில் எப்படி லைக் பண்ணுவாங்க அப்படின்னு சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, கலர்ஃபுல்லாகவும் அட்ராக்டிவாக இருக்கணும். அது எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னா, இப்போ காலையில் நீங்கள் இட்லி கொடுப்பீங்க இல்லைங்களா, அந்த இட்லி வந்துட்டு ராகி இட்லி அந்த மாதிரி, இப்போ கேரட் இட்லி, அதே மாதிரி தோசை வந்துட்டு கேரட் தோசை, பீட்ரூட் தோசை, அந்த மாதிரி நீங்கள் சுட்டு பாப்பாங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது தான் விரும்பி சாப்பிடுவாங்க சரிங்களா. பீட்ரூட் தோசை இந்த மாதிரி ஒரு 11 மணிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1/2 கப் வந்துட்டு நம்ம ஃப்ரூட்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லை முளைக்கட்டை கொண்டக்கடலை மாதிரி கொடுத்துக்கலாம். மதியம் வந்து இப்போ கேரட் சாதம், இல்லை பீட்ரூட் சாதம், பருப்பு சாதம், காய்கறி சாதம், இப்படி வந்து ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொன்று நம்ம அட்ராக்டிவாக கொடுக்கணும். ஃபுட்டு கலர்ஃபுல்லாக இருக்கணும், முடிஞ்சால் கொஞ்சம் கீரைங்க சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக ஒரு முட்டை கண்டிப்பாக மதியம் கொடுக்கணும். இப்போ சாயந்தரம் இப்போ 3 to 4 மணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ராகி கூழ், உளுந்தக்கஞ்சி கூழ், கொண்டக்கடலை அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். நைட்டு வீட்டில் என்ன இருக்கோ ஃபுட்டு அதுவே நீங்கள் அளவாக கொடுத்துக்கலாங்க. அப்போ இந்த ஏஜில் எவ்வளோ ப்ரோட்டீன் தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1 to 3 வயசில் பார்த்தீங்கன்னா 10 கிராம் ப்ரோட்டீன் தேவைப்படுது. ஸோ இந்த 10 கிராம் ப்ரோட்டீனுக்காக தான் நம்ம என்ன சேர்க்குறோன்னா, கொண்டக்கடலை சேர்க்குறோம் பாப்பாவுக்கு, பால் குடிக்க வைக்கிறோம், தென் வந்துட்டு பருப்பு சாதம் சேர்க்கலாம். நீங்கள் வந்து வாரத்தில் 2 தடவை வந்துட்டு சோயாபீன்ஸை வந்து குழம்புல போட்டு குழந்தைக்கு வேக வச்சு கொடுக்கலாங்க. அப்புறம் வந்துட்டு நல்லா ரத்தம் ஊறணும்னு பார்த்தீங்கன்னா, வாரத்தில் 2 தடவை வந்துட்டு முருங்கைக்கீரையை வந்துட்டு சூப்பாகவும் பொருளாக பண்ணி கொடுக்கலாம். அதுவும் இல்லாமல் ஆட்டோட சுவரொட்டி கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா அதிகமாக ரத்தம் நல்லா ஊறுங்க. ஸோ இம்யூனிட்டி கொஞ்சம் நல்லா அதிகமாகும் நீங்கள் முருங்கைக்கீரை கொடுத்தீங்கன்னா. ஸோ வாரத்தில் கண்டிப்பாக 2 தடவை முருங்கைக்கீரை கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க.
1: இன்றைய உணவே உன்னதம் நிகழ்ச்சியில் ஊட்டச்சத்து நிபுணர் பிரதீப் அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டீர்கள்.

0: adı.
1: ஜீவ் பிரகாஷ் ஆத்விக் ரவிச்சந்திரன் குரலில் கேட்ட பாடல் குட் பேட் அக்லி திரைப்படத்திற்காக.

0: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு ஃபீல் பண்றீங்களா?
1: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை ஸ்நேகிதியே.
0: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது. கேட்க தவறாதீர்கள்.

0: அனிருத் ரவிச்சந்திரன், சக்தி ஸ்ரீ கோபாலன் குரலில் கேட்ட பாடல் காக்கி சட்டை திரைப்படத்திற்காக.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

0: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: கேளுங்க கேளுங்க கேளுங்க, கிராம மக்களே, கேஒய்சி அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா கேஒய்சி அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட், அதாவது பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்ட செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. கேஒய்சி அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
2: RBI சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: நேரம் 9:10. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.
1: சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில் பருவா சைபால், சொரியா திரங்கோ சைபால், இடையில் படையா சைபால், சேர்த்து புன்ன சைபால்
3: சைபால்.
4: ஒரு ஊரில் ஒருத்தர் இருந்தான். ஒரு நாள் காலையில் எழுந்திரிச்சான், ஒரு 10 ரூபாய் எடுத்து சட்டை பையில் வச்சுக்கிட்டான். கடை தெருவு புறப்பட்டான், காய்கறி வாங்கிறதுக்காக அவன் போகிறான். காய்கறி சந்தைக்கு போய் சேர்ந்தான், கத்திரிக்காய் 4 கிலோ கொடுங்கன்னா கொடுத்தாங்க. காசு கொடுக்கறதுக்காக சட்டை பையில் கையை விட்டான், பணத்தை காணும். 10 ரூபாயை சட்டை பையில் வச்சுக்கிட்டு தான் வந்தான். அது இப்போ அங்கே இல்லை, வழியில் எங்கேயும் அது விழுந்துட்டு போல்ருக்கு. அல்லது யாராவது திருடர்கள் தெரியாமல் அதை எடுத்துக்கிட்டு போட்டாங்களா என்னன்னு தெரியல. எப்படியோ 10 ரூபாய் அவன் இழந்துட்டான், கையில் காசு இல்லை. அதனால் கத்திரிக்காயை திருப்பி கொடுத்துட்டு கவலையோடு வீட்டுக்கு திரும்பி வந்தான். அதையே நினச்சிக்கிட்டு இருந்தான். அவனுக்கு துக்கம் அதிகமாக போச்சு, அழ ஆரம்பிச்சிட்டான். காய்கறிகள் வாங்கிட்டு வந்து ஆனந்தமாக சமைச்சு சாப்பிட்லாம்னு நினச்சோம், அது முடியாமல் போச்சேங்கிற கவலை அவனுக்கு. அதனால் அதை மறக்கவே முடியல. இது நடந்து கொஞ்ச நாள் ஆச்சு. அதே மனுஷன் இன்னொரு நாள் அதே மாதிரி புறப்பட்டான், பணத்தை எடுத்து பையில் வச்சுக்கிட்டான், காய்கறி சந்தையை நோக்கி போய்கிட்டுருக்கிறான். இப்போ வழியில் ஒரு 7 பையனை பார்த்தான். தம்பி எங்கே போகிற அப்படின்னு கேட்டான். ஐயா பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டுருக்கிறேன் என்னாவன். சரி, அதுக்கே இவ்வளவு கவலையோடு போயிட்டுருக்கிறேன் அப்படின்னு விசாரித்தாவன். ஐயா நான் ரொம்ப ஏழை, வீட்டில் வசதி இல்லை, பரீட்சைக்கு பணம் கட்டணும், இன்றைக்கி கடைசி நாள், என்ன செய்கிறதுன்னு தெரியலன்னா. இவன் பார்த்தான், தாங்கிட்ட இருக்கிற பணத்தை எடுத்து அந்த பையன்கிட்ட கொடுத்தான். இதை வச்சுக்கோ, உடனே பணத்தை கட்டு, நல்லா படி, பரீட்சை எழுது அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்பி வந்துட்டான். வெறுங்கையோடு திரும்பி வந்தும் வீட்டில் கேட்குறாங்க, எங்கே காய்கறின்னு வழக்கம் போல் கேட்டாங்க. இவன் நடந்ததை சொன்னான். இப்போ வீட்டில் இருந்தவங்க அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க, ஏங்க இதே மாதிரி முன்னாடி ஒரு தடவை காய்கறி வாங்க போய் வெறுங்கையோடு திரும்பி வந்தீங்க, இப்போவும் வெறுங்கையோடு தான் திரும்பி வந்திருக்கிறீங்க, ஆனால் முன்னாடி வந்தப்போ வருத்தமாக இருந்தீங்க, இப்போ உங்கள் முகத்தில் வருத்தம் தெரியலையே அப்படின்னு கேட்டிருக்கிறான். அதாவது வீட்டில் இருக்கிறவங்க கேட்டாங்களாம். இப்போ அந்த மனுஷன் யோசிக்க ஆரம்பித்தானான், இந்த ரெண்டு நிகழ்வுகளுக்கும் என்ன வித்தியாசம், போன தடவையும் அவன் பணத்தை இழந்தான், இந்த தடவையும் அவன் பணத்தை இழந்திருக்கிறான், போன தடவை யாரோ திருடிட்டு போயிட்டாங்க, இந்த தடவை அவனாகவே ஒரு பையன் பேரில் இறக்கப்பட்டு எடுத்து கொடுத்துருக்கிறான். அன்னைக்கு பணம் போயிட்டுதேன்னு வருத்தமாக இருந்தது, இன்றைக்கி பணம் போனாலும் மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது, நிறைவாக இருக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், பணத்தை இழந்தது மகிழ்ச்சிக்கோ வருத்தத்துக்கோ காரணமாக இருக்க முடியாது. அப்படின்னா வேறு எது காரணம், அன்றைக்கு வந்து பணத்தை இழந்துட்டேன்னு அழுதான், இன்றைக்கு பணத்தை இழந்தாலும் மகிழ்ச்சியாக இருக்கிறான். ஆகவே மகிழ்ச்சிக்கும் துக்கத்துக்கும் இழப்பு காரணம் அல்ல, இழப்பு பற்றிய நம்முடைய அறிவு தான் காரணம் அப்படிங்கிறது பெரியவர்களுடைய கருத்து. எந்த பொருளும் நமக்கு வந்து கவலையை உண்டு பண்ணுறதில்ல, அந்த பொருள் பேரில் நாம் வைக்கிற பற்று தான் கவலையை உண்டு பண்ணுது. பொருள்கள் வந்து நம்ம விட்டுட்டு போயிட்டால் நாம் அழுதுகிட்டு இருக்கிறோம், நாமே அதுகளை விட்டுட்டு வந்துட்டால் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு நம்முடைய வாழ்க்கையை நல்ல விதமாக அமைச்சிக்கணும். ஒரு ஆள் அழுதுகிட்டு இருந்தான், ஏண்டா அழுகிறேன்னு கேட்குறார் ஒருத்தர். இழக்கிறதுக்கு எதுவும் இல்லை அதனால் அழகிறேன்னா, என்னடா சொல்கிறேன்னார், கிட்ட வாங்க சொல்கிறேன்னா, இந்த மணிப்பரிசை வேற ஒருத்தன் பாக்கெட்லேருந்து திருடுனேன், அப்புறம்தான் புரிஞ்சுது அவங்ககிட்ட இழக்கிறதுக்கு எதுவும் இல்லைங்கிறது. ஆமாங்க, இது காலி பர்ஸு, அதனால் இப்போ அழுதுகிட்டு இருக்கிறேன், திருடியும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அழுதானா.
1: சைபால் வழங்கிய தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில்
5: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

நேர்களே, இன்றைய காய்கறி விலை நிலவரம். கத்திரிக்காய் 42 முதல் 58 வரை, வெண்டைக்காய் 33 முதல் 47 வரை, தக்காளி நாட்டு ரகம் 42 முதல் 58 வரை, தக்காளி ஆப்பிள் ரகம் 44 முதல் 66 வரை, அவரைக்காய் 63 முதல் 87 வரை, புடலங்காய் 28 முதல் 40 வரை, பூசணிக்காய் 15 முதல் 21 வரை, பச்சை மிளகாய் 42 முதல் 58 வரை, பெரிய வெங்காயம் 27 முதல் 37 வரை, சின்ன வெங்காயம் 44 முதல் 66 வரை, தேங்காய் 42 முதல் 58 வரை,

முருங்கைக்காய் 58-82 வரை. கிழங்கு வகைகளில் சேனைக்கிழங்கு 29-41 வரை, மரவள்ளிக்கிழங்கு 29-41 வரை, உருளைக்கிழங்கு 42-58 வரை, முள்ளங்கி 25-35 வரை, கேரட் 37-53 வரை, பீட்ரூட் 33-47 வரை, முட்டைகோஸ் 29-41 வரை, பட்டாணி 120-160 வரை, வெள்ளைப்பூண்டு 170-210 வரை, இஞ்சி 120-160 வரை, பீன்ஸ் வகைகளில் கரி பீன்ஸ் 50-70 வரை, டபுள் பீன்ஸ் 66-94 வரை, ஊட்டி அவரை 100-140 வரை, குடைமிளகாய் 50-70 வரை, புரக்கோலி 84-116 வரை, கீரை வகைகள் 50-70 வரை, கருவேப்பிள்ளை 58-82 வரை, புதினா 42-58 வரை, கொத்தமல்லி 60-80 வரை. இனி பல வகைகள். கொய்யா 58-82 வரை, மாதுளப்பழம் 190-230 வரை, பப்பாளி 37-53 வரை, வாழைப்பழம் 42-58 வரை, மாம்பழம் 130-170 வரை, ஆப்பிள் 220-260 வரை, ஆரஞ்ச் 130-170 வரை, சாத்துக்குடி 84-116 வரை, அன்னாசி பழம் 66-94 வரை. இனி தொடர்ந்து கேட்போம் ரெட்ரோ ராகங்கள்.

ஆண்டு கால ஒலிபரப்பு சேவையில் உங்கள் அகில இந்திய வானொலி 1936 முதல். இன்று முதன்மை அலைவரிசை எஃப்எம் ரெயின்போ, எஃப்எம் கோல்ட், விவிக் பாரதி, வெளிநாட்டு ஒலிபரப்பு சேவை என பொது சேவை ஒலிபரப்பில் உங்கள் அகில இந்திய வானொலி.

0: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு ஃபீல் பண்றீங்களா?
1: தேவதெய்வம் சன்னியோ, தென்னிலாம் சன்னியோ.
2: இதோ உங்களுக்காக தான் ஓடிஎஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை சிநேகிதியே.
0: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது. கேட்க தவறாதீர்கள்.

0: നിലയത്തിൽ നേരം 10:30.
1: ആകാശവാണി உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் OTFM 101.8.

0: മണലയാകി, തല്ലാടും പേടയാകി, ചെല്ല പെടുമ്പയാകി, മളച്ചോടും മങ്കയാകി, കച്ചറിന്ന മടന്തയാകി, മലർമാല സൂട്ടി, ആണി വാഴ്ക്കു അർത്ഥം തരും അരുവിയാകി, പെൺമൈ പൂത്ത് ഉയർ കൊണ്ടുവന്ന് പാലൂട്ടി സീരാട്ടി വളർത്ത് உலகை பண்படுத்தும் தெரிவையாகி, கல்வி வீரம் செல்வம் ஆகியவற்றின் அரசியாகி, அன்பை விதைத்தும் தீயோரை உதைத்தும் நாள்தோறும் குடியின் நன்மைக்காக போர் செய்யும் கொற்றவையாகி, உலகின் எல்லாமும் ஆகிய பெண்களை போற்றும் விதமாக இந்த மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில் இணைவோம்.
1: வாங்க நேயர்களே, நம்ம ஒரு மகளிர் கிட்ட பேசலாம்.
2: வணக்கம் மேம், உங்களுடைய பேர் சொல்லுங்க.
3: அக்கா என்னோட பேர் ஆனி.
1: என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க?
3: அக்கா நான் பிரைமரி ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்றேன்.
1: ஓகே, சூப்பர். இப்பதான் ஸ்கூல்ல ஸ்டார்ட் ஆயிருக்குல்ல, எப்படி இருக்கு உங்களுக்கு இந்த அகாடமிக் இயர், எப்படி போகுது, அதை பத்தி சொல்லுங்க.
3: அக்கா இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு, அதனால ஸ்டார்ட் ஆகி 1 week தான் ஆச்சு. எல்லாரும் ஜாலியா இப்பதான் வர ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அக்கா இப்போ எல்லாரும் வந்துட்டு இந்த மலைக்கதுக்கும் கொஞ்சம் வர்றது கஷ்டமா இருக்கு அப்படின்ட்டு இருக்காங்க, அதனால ஜாலியா போதுங்க.
1: ஓகேங்க, எந்த கிளாஸ்க்கு நீங்க போறீங்க?
3: அக்கா நான் 3rd ஸ்டாண்டர்டுக்கு போறேன்.
1: ஓகே, எப்படி குழந்தைங்க எல்லாம் வந்து உங்க கண்ட்ரோல்குள்ள வந்துருச்சா, அவங்க எப்படி மேனேஜ் பண்றீங்க?
3: அக்கா அது சின்ன சின்ன தப்பு செய்வாங்க அக்கா, ஆனாலும் இருந்தாலும் எனக்கு வந்து அவங்க கூட இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் வந்து எதுவா இருந்தாலும் உங்க கூட ஜாலியா அப்படி

0: படிச்சுட்டு அப்படியே இருந்துருவாங்க.
1: ஓகேடா, இப்போ வந்து குழந்தைங்கள வீட்டில் சாப்பிட வைக்கிறதே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இப்போ நீங்கள் அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இந்த லஞ்ச் டைமில் சாப்பிட வைக்கணும், ஒருத்தர் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள்.
0: அக்கா இப்போ வந்து யார் ஃபஸ்ட்டு சாப்பிட்றீங்க, யார் செகண்ட் சாப்பிட்றீங்கன்னு சொல்லிட்டு நல்லா என்கரேஜ் பண்ணுறனால எல்லாரும் வந்துட்டு அதை மோட்டிவேட் எடுத்துட்டு அந்த மாதிரி நல்லா சீக்கிரம் சாப்பிட்டு முடிச்சிருவாங்கக்கா. அதனால அது பிரச்சனை இல்லைங்கக்கா.
1: ஸோ எப்படியோ உங்களை கரெக்ட் பண்ணி சாப்பிட வச்சிடறீங்க.
0: ஆமாங்கக்கா.
1: ஓகேம்மா, இப்போ இந்த டீச்சிங் ஜாப்புக்கு வந்து எப்படி நீங்கள் விருப்பப்பட்டு வந்தீங்களா, எப்படி அதை பற்றி சொல்லுங்கள்.
0: அக்கா எனக்கு விருப்பப்பட்டு தான்க்கா வந்தேன். இப்போ பிஎட் முடிச்சிருக்கேங்க்கா. இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து எம்எட் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேங்க்கா. அதனால இப்போ அதுக்காக ஒரு சின்ன ஜாப் போகலாம் 1 இயருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ ஒரு பிரைமரி ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிருக்கேங்க்கா.
1: ஓகேங்க, ரொம்ப அருமையாக சொன்னீங்க. இப்போ நீங்கள் ஒரு டீச்சராக ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான குவாலிட்டிஸ்னால் என்ன சொல்வீங்க?
0: அக்கா ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஒபே பண்ணுங்கக்கா, அதுக்கப்புறம் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணும். இது ரெண்டுமே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து படிப்பு தானே வருங்கக்கா. டிசிப்ளின் வந்துட்டு மெயினாகவே இருக்கணுங்கக்கா. அது இருந்துச்சுனாலே நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நல்லா படிக்கவும் ஆரம்பிச்சிருவாங்க.
1: ஓகே, ரொம்ப சூப்பராக சொன்னீங்க. டிசிப்ளினும் ரெஸ்பெக்டும் இருந்துச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்க நல்லா படிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு காமனாக சொல்கிற ஒரு டிப்ஸ்னா என்ன சொல்வீங்க?
0: அக்கா இப்போ வந்து ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுங்கக்கா. ஃபோன் யூஸ் பண்ணாமல் அன்னன்னைக்கு இப்போ ஹோம்ஒர்க் அன்னைக்கு கொடுக்குறோம்னா அது அன்னைக்கே முடிச்சிடணும். படிக்கிறதுக்கு இப்போ நாங்கள் எதனா கிளாஸ் நடத்துகிறோம்னா அது வந்து வீட்டில் போய் இன்னைக்கு கொடுத்ததை இன்னைக்கு நடத்தினதை அப்பப்பவே படிச்சுக்கிட்டா எக்ஸாம்ல வந்து அவங்களுக்கு வந்து இன்னும் நல்லா மார்க் வாங்குவாங்க. இப்போ வந்து தள்ளி போட்டாங்கன்னா அது எக்ஸாம் டைம்ல கொஞ்சம் படிக்கிறது கஷ்டமா இருக்கும். அதனால இப்ப அன்னன்னைக்கு நடத்துறது அன்னன்னைக்கு வந்துட்டு படிச்சா பெட்டரா இருக்கும்.
1: ஓகே, ரொம்ப அருமையா சொன்னீங்க. நீங்க திரைப்படம் எல்லாம் பாப்பீங்களா?
0: பாப்பேங்கா.
1: ஓகே, நீங்க லாஸ்டா என்ன மூவி பாத்தீங்க?
0: அக்கா இப்போ சூர்யா அது கருப்பு மூவி பாத்தேங்கா.
1: ஓகே, உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யாரு?
0: அக்கா சிவகார்த்திகேயன்.
1: ஓகே, உங்களுக்கு பிடித்த பாடல் கேட்டீங்கன்னா ஓடிஎஃப்எம் சார்பாக உங்களுக்காக ப்ளே பண்றோம். என்ன பாடல் வேணும்?
0: அக்கா சிவகார்த்திகேயன் இது நான் ஒரு சாங் போடுறேங்க.
1: ஓகேங்க, ரொம்ப அருமையா பேசுனீங்க. Thank you.
0: Thank you, அக்கா.

0: வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்களோட பேர் சொல்லுங்க.
1: மார்கரெட்.
0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: ஹவுஸ் ஒய்ஃப். போட்டோஸ்ல கடை வச்சிருக்கோம்.
0: ஓ, அப்படிங்களா? என்ன கடை வச்சிருக்கீங்க?
1: டாய்ஸ், ஃபேன்சி ஸ்டால் அந்த மாதிரி.
0: ஓகே. பிசினஸ்ல எப்படி போகுது?
1: இந்த மாசம் கொஞ்சம் கம்மி, டல்.
0: ஓகே. கடைக்கு நீங்க போவீங்களா?
1: நான் போக மாட்டேன், அவங்க ஹஸ்பண்ட் தான் போவாங்க.
0: அப்படிங்களா? நீங்க போவே மாட்டீங்க, அவரே பாத்துக்குவாரு.
1: அவரே பாத்துக்குவாரு.
0: குழந்தைங்க எல்லாம் எத்தனை பேரு?
1: ரெண்டு பேர் இருக்காங்க, பொண்ணு ஒண்ணு, பையன் ஒண்ணு. பொண்ணு வந்து ஃபெல்சி ஆக்னஸ், பையன் பேர் ராபின் ஜெய்சன். பொண்ணு வந்து எம்பிஏ முடிச்சிருச்சு, பையன் வந்து பிபிஏ படிக்கிறான்.
0: உங்களோட ஹாபிஸ் எல்லாம் என்ன?
1: ஹாபிஸ்னா ஒண்ணும் இல்ல, ஸ்டிச் பண்ணுவேன், தைக்குவேன்.
0: அப்படிங்களா? என்னென்ன தைப்பீங்க?
1: பிளவுஸ், சுடிதார், அப்புறம் சாரி ஃபால்ஸ், அதேதான் தைக்குவேன்.
0: டிவி எல்லாம் பாப்பீங்களா?
1: பாக்குவேன், சீரியல்ஸ் எல்லாம் பாக்குவேன்.
0: ஓகேங்க. உங்களுக்கு பிடிச்ச நடிகர் யாரு?
1: விஜய்.
0: ஓகே. உங்களுக்காக ஒரு பாடல் கேட்டீங்கன்னா ஓடிஎஃப்எம் சார்பாக பிளே பண்றோம்.
1: விஜய் நடிச்சதுல இருந்து எந்த பாட்டா இருந்தாலும் சரி.
0: ஓகேங்க. தேங்க்யூ.
1: தேங்க்யூ.

0: ஹாய்க்கா, வணக்கம்.
1: வணக்கம்மா,
0: உங்களோட நேம் சொல்லுங்க.
1: என்னோட பேர் பிரியா.
0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நான் ஹவுஸ் ஒய்ஃப்.
0: ஓகே, பசங்களா எத்தனை பேர்?
1: எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன்டா. பொண்ணுக்கு மேரேஜ் ஆகி ரெண்டு பசங்க இருக்காங்க, பையன் சென்னையில் ஒர்க் பண்ணிருக்கான்.
0: ஓகேங்க, சூப்பர். வீட்டில் இருக்கும் போதே உங்களோட ஹாபிஸ் என்ன?
1: வீட்டில் இருக்கும் போது என்ன ஹாபிஸ், வீட்டு வேலை செய்வேன், பேர பிள்ளைங்களை பாத்துக்குவேன், அப்புறம் சமையல்பேன், அவ்வளவுதான்.
0: ஓகே, வீட்டு வேலைகளையும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வேலைன்னா எது சொல்லுவீங்க?
1: குக்கிங்.
0: சூப்பரா சமைப்பீங்களா?
1: சமைப்பேன்டா, ஒரு அளவுக்கு சமைப்பேன்.
0: நீங்க வீட்டுல சமைக்கிறதுலயே வீட்டுல எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சதுன்னா எது சொல்லுவாங்க?
1: எங்க வீட்டுல மோஸ்ட்லி நான்வெஜ் தான் எல்லாருக்கும் பிடிக்கும்.
0: நான்வெஜ் எல்லாம் சூப்பரா செய்வீங்க?
1: செய்வேன்.
0: ஓகே, எங்க நேயர்களுக்காக ஏதாவது ஒரு டிப்ஸ் சொல்ல முடியுமா?
1: நேயர்களுக்கு என்ன சொல்ல, அழகு குறிப்பு சொல்லலாமா?
0: சொல்லுங்க.
1: எங்கேயாச்சும் வெளியில கிளம்புறோம், அர்ஜென்டா ஒரு ஃபேஷியல் பண்ணும், ஜஸ்ட் ஒரு பச்சைப்பால் ஒரு ஸ்பூன், ஒரு ஸ்பூன் அரிசி மாவு கலக்கி ஃபேஸ்ல அப்ளை பண்ணி ஒரு 10 நிமிஷம் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா க்ளோ கிடைக்கும்.
0: சூப்பர், ரொம்பவே புதுசா இருக்கு.
1: ஆமாடா, ட்ரை பண்ணி பாருங்க.
0: மூவிஸ் எல்லாம் பாப்பீங்களா?
1: கண்டிப்பா பாப்போம்.
0: ஓகே, எந்த ஹீரோ பிடிக்கும்?
1: மோஸ்ட்லி அப்படி இருந்த ஹீரோ பிடிக்கும்ன்றலாம் இல்ல, எல்லா ஹீரோ படமும் பாப்போம்.
0: ரொம்ப அழகா பேசுனீங்க, உங்களுக்காக ஒரு பாடல் ப்ளே பண்ணிடலாம். தேங்க்யூ.
1: தேங்க்யூ.

0: வணக்கம் மேம்.
1: வணக்கம்மா.
0: உங்களுடைய பேர் சொல்லுங்க.
1: வசந்திமா என் பேரு.
0: என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க?
1: போட் ஹவுஸ்ல ஒரு கடை வச்சிருக்கிறேம்மா நானு.
0: ஓகேம்மா, கடையில என்னென்ன வச்சிருக்கீங்க?
1: சோள கடை வச்சிருக்கிறேம்மா. இந்த சோளம் இருக்கு இல்லைங்களா, சோளம் பின்ன இந்த வேர்க்கடலை.
0: ஓகேம்மா, இப்போ நீங்க கடையை வந்து காலையில எத்தனை மணிக்கு ஓபன் பண்ணுவீங்க, எத்தனை மணிக்கு க்ளோஸ் பண்ணுவீங்க?
1: மா நான் வந்து ஒரு 10 மணிக்கு போய் ஓபன் பண்ணுவோம்மா. சாயந்தரம் வந்துட்டு மழை இருந்துச்சு, ரொம்ப மழை இருந்துச்சுன்னா ஒரு 4 மணி எல்லாம் எடுத்து வச்சுட்டு வந்துருவோம்மா.
0: ஓகேம்மா, இப்போ இந்த ஜூன் மாசம் இப்பதான் வந்து மழை வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ பிசினஸ் எப்படி போகுது, கூட்டம் எல்லாம் வராங்களா, அதை பத்தி சொல்லுங்க.
1: மா போன மாசமெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுமா, நல்லா கொஞ்சம் பிசினஸ் ஆயிடுச்சு. இந்த மாசமெல்லாம் கொஞ்சம் மழை தானமா, அதனால கொஞ்சம் கஷ்டமா. ஒன்னு ரெண்டு பேர் தான் வருவாங்க. இந்த மாசம் வந்துமா அந்த மழைக்கு வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, கடலை சோளம் எல்லாமா கொஞ்சம் சூடா இருக்கனால கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டுட்டு அவங்க ஜாலியா போய்க்குவாங்கம்மா, அதனால கொஞ்சம் பரவாயில்லம்மா.
0: ஓகேம்மா, ரொம்ப அருமையா பேசுறீங்க. ஊட்டிஎஃப்எம் நேயர்களுக்காக இந்த மழைக்காலத்துக்கு ஏத்த மாதிரி ஏதாவது ஒரு டிப்ஸ் சொல்லுங்க.
1: இந்த மழை காலத்துக்கு ஏத்தபடின்னு சொன்னீங்கன்னா, இந்த இப்ப எல்லாம் ரொம்ப கோல்ட் ஆகும்மா, குழந்தைங்களை ஸ்கூல் போகும்போதெல்லாம் ரொம்ப கஷ்டமா போவாங்க. சும்மா ஒரு தும்பல் வந்தாலே வீட்டுல உட்காந்துக்கிறேன்னு, அதனால நம்ம என்ன பண்ணணும், கொள்ளு வாங்கி நல்லா ரசம் வச்சு குழந்தைங்களுக்கு சாப்பிட வச்சு அனுப்பிச்சு விட்டுருணுமா, அப்ப அந்த குழந்தைங்களுக்கு அந்த கோல்ட் ஆகுறது கொஞ்சம் கம்மியாகுமா.
0: ஓகேம்மா, கொள்ளு ரசம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க, அது எப்படி செய்யணும்னு சொன்னீங்கன்னா நேர்களுக்கு இன்னும் கொஞ்சம் வசதியா இருக்கும். அதை எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்ல முடியுமா?
1: கண்டிப்பாமா. ஃபர்ஸ்ட் கொள்ளு வேக வச்சு தண்ணி எடுத்து வச்சுக்கணுமா, அப்புறம் சீரகம் குருமுளகு இதெல்லாம் போட்டு நல்லா நுணுக்கிக்கணும், பூண்டு எல்லாம் போட்டு நுணுக்கிட்டு பச்சை கொத்தமல்லி தனியா அறுத்து வச்சுக்கணும். அப்ப நம்ம தவா செடியில கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி அந்த பூண்டு அந்த அரைச்சு வச்சது அதுல போட்டு நல்லா வறுத்துட்டுமா, இந்த கொள்ளு தனியா அதை ஊத்திட்டு கொள்ளு தனியா தாளிச்சு வச்சுக்கலாமா, அந்த குழந்தைங்களுக்கு அது ரெண்டுமே கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டுக்குவாங்க, குழந்தைங்களுக்கு கோல்ட் ஆகாது.
0: ஓகேமா, ரொம்ப சூப்பரான ஒரு டிப்ஸ் சொன்னீங்க. உங்களுக்கு பிடித்த பாடல் கேட்டா ஓடிஎஃப்எம் சார்பாக உங்களுக்காக பிளே பண்றோம்.

0: 101.8 இது ரெட்ரோ ராகங்கள்.
1: உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள்.

0: தொடர்வது 11 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு மகளிரின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் முயற்சிகளால் வடகிழக்கு மாநிலங்களில் முன் எப்போதும் இல்லாத வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். உலகளாவிய நெருக்கடிகளுக்கு இடையேயும் நாட்டின் பொருளாதாரம் வலுவான நிலையில் உள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். கொள்கை சீர்திருத்தங்களும் நவீன உட்கட்டமைப்பும் முதலீட்டுக்கு உகந்த சூழலை ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களால் இத்துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் தொடங்கப்படுவது தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். குறுவை நெல் சாகுபடியை ஊக்குவிக்கும் வகையில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் 134 கோடியே 83 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். தனியார் பள்ளிக் கட்டணங்களில் வெளிப்படைத்தன்மை தேவை என மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். எம்சான், கருங்கல் ஜல்லி போன்றவற்றை அதிக விலைக்கு விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில கனிம வளத்துறை அமைச்சர் திரு பிரபு தெரிவித்துள்ளார். பயிர்க்கடன்களை முழுமையாக ரத்து செய்ய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. சென்னை ராயப்பேட்டையில் மாம்பழ கண்காட்சியை மாநில அமைச்சர் திரு வினோத் தொடங்கி வைத்தார். குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறக்கப்படாததால் வறட்சி பாதித்த பகுதிகளாக டெல்டா மாவட்டங்களை மாநில அரசு அறிவிக்க வேண்டுமென்று பாமக வலியுறுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 2400 ரூபாய் உயர்ந்து 110400 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இன்று பரவலாக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈரான் மீது புதிய தாக்குதல் நடத்தப்பட மாட்டாது என்றும் அந்நாட்டுடன் விரைவில் அமைதி ஒப்பந்தம் எட்டப்படும் என்றும் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறினார்.

0: ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து அரையிறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நிலையத்தில் நேரம் 11:02.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் 101.8

0: கடந்த தினங்களில் தொடுக்கப்பட்ட கேள்வி கணிகளும் அதற்கு சரியான பதிலளித்த நேயர்களின் பெயர்களும் வாசிக்க கேட்போம்.
1: நிலவில் மனிதர்களை குடியேற்றும் ஆய்வுக்கு ரோவர்கள், ட்ரோன்கள் உள்ளிட்ட உபகரணங்களுடன் கூடிய நிரந்தர தளம் அமைக்கும் மூன்று கட்ட திட்டத்தை எந்த விண்வெளி மையம் அறிவித்துள்ளது? சரியான பதில் நாசா. கேள்விக்கான சரியான பதிலளித்த நேயர்கள் செங்கப்பள்ளி ரமேஷ், குன்னூர் தீபா, வடவள்ளி சுசீலா, பந்தலூர் ஜான்சி, மேரிசெல் ரூபா, டி ஆர் பஜார் சுஜி.
0: அடுத்த கேள்வி, அரசு நிர்வாகத்தில் அனைத்து மட்டத்திலும் ஊழலை ஒழிக்க ப்ராஜெக்ட் ஜீரோ என்ற ஒருங்கிணைந்த ஊழல் ஒழிப்பு திட்டத்தை எந்த மாநில அரசு அறிமுகப்படுத்தி உள்ளது? சரியான பதில் கேரளம். சரியான பதிலளித்த நேயர்கள் வெள்ளிப்பாளையம் பார்வதி, திருச்சி வெங்கடேசன், சத்தியமங்கலம் ரகுபதி, நடுவட்டம் ரேகா, தாசனூர் கபிலன், ஹெல்கில் வெண்ணிலா, சங்ககிரி ராதிகா. இந்தியாவில் எந்த மாநிலத்தில் ஜூன் 1 முதல் அனைத்து அரசு பேருந்துகளிலும் பெண்கள் இலவசமாக பயணம் செய்யலாம் என அறிவித்துள்ளது? கேள்விக்கான சரியான பதில் மேற்கு வங்கம். கேள்விக்கான சரியான பதிலளித்த நேயர்கள் வேலூர் ராஜமாணிக்கம், மைசூர் மிருதுளா, மஞ்சூர் குமார், வெள்ளக்கோவில் கீதா, காரமடை முரளி, பொகலூர் ராமமூர்த்தி, கோவை கனகா. அடுத்த கேள்வி, மெக்சிகோ நாட்டின் குவாலடஜாராவில் உள்ள ஜாலிஸ்கோ மைதானத்தின் வெளியே மறைந்த பிரேசில் கால்பந்து வீரருக்கு 31 அடி உயர சிலை திறக்கப்பட்டுள்ளது, இந்த வீரர் யார்? கேள்விக்கான சரியான பதில் பீலே. கேள்விக்கான சரியான பதிலளித்த நேயர்கள் திருப்பூர் லக்ஷ்மி, சேலம் ராணி, தாராபுரம் காளி, பாலக்காடு கன்னிகா, தேனி வெண்ணிலா, துடியலூர் ரமா, கோடப்பமந்து யுவராஜ். அடுத்த கேள்வி, சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை துவங்கப்பட்ட நாள் எப்பொழுது? சரியான பதில் 2026 ஜூன் 9 தேதி. கேள்விக்கான சரியான பதிலளித்த நேயர்கள் தாராபுரம் ராணி, காட்பாடி ராமன், தருமபுரி சிவன், பெங்களூரு ராஜேஷ், உதகை பாக்கியலட்சுமி. தொடுக்கப்பட்ட கேள்விக்கணைகள் அனைத்திற்கும் சரியான பதிலளித்த நேயர்கள் அனைவருக்கும் நிலையத்தின் சார்பாக பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். பல நேயர்கள் சரியான பதிலளித்துள்ளீர்கள், அவர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.
1: இன்றைய கேள்வி, நாடு முழுவதும் உயர்நீதிமன்றங்களில் விசாரணை முடிந்து ஒத்திவைக்கப்பட்ட வழக்குகளில் எத்தனை மாதங்களுக்குள் கட்டாயம் தீர்ப்பு வழங்க வேண்டும் என தன் உச்சபட்ச அதிகாரமான அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 142 பயன்படுத்தி உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது? கேள்வி மீண்டும் ஒரு முறை, நாடு முழுவதும் உயர் நீதிமன்றங்களில் விசாரணை முடிந்து ஒத்திவைக்கப்பட்ட வழக்குகளில் எத்தனை மாதங்களுக்குள் கட்டாயம் தீர்ப்பு வழங்க வேண்டும் என தன் உச்சபட்ச அதிகாரமான அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 142 பயன்படுத்தி உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது?
2: இக்கேள்விக்கான சரியான பதில் அடுத்த நிகழ்ச்சியில் கூறப்படும். அதற்கு முன்னதாக பதில் தெரிந்த நேயர்கள் வாட்ஸ்அப்பில் பதிலளிக்கலாம். வாட்ஸ்அப் எண் 8300191018. சரியான பதில் அளித்த நேயர்கள் பெயர்கள் வரும் வெள்ளிக்கிழமை இதே நிகழ்ச்சியில் வாசிக்கப்படும். 1000 கேள்வி கணைகளோடு அரசு தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் இந்நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருக்கும்.
3: நேரம் 11:07, ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியோட இன்றைய தலைப்பு, உங்களால் மறக்க முடியாத ஒரு நாள். மீண்டும் ஒருமுறை, உங்களால் மறக்க முடியாத ஒரு நாள். இந்த தலைப்புக்கு உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. நீங்க எங்களுக்கு கால் பண்ண வேண்டிய நம்பர் 8300019108, அது மட்டும் இல்லாமல் 04231 கோட் ஆட் பண்ணி 2966781 இந்த நம்பர் கால் பண்ணி உங்களுடைய கருத்தை நீங்க கூட பேசலாம். நிகழ்ச்சியோட முதல் நேயர் யாருன்னு பார்த்தலாம். ஹலோ, வணக்கம்.
4: ஹலோ சார், வணக்கம்.
3: வணக்கம் சார், யார் எங்க இருந்து? உங்களால் மறக்க முடியாத ஒரு நாள்.
4: மறக்க முடியாது, ஜனவரி ஃபர்ஸ்ட் மறக்க முடியாது.
3: ஓகே,
4: பிப்ரவரி 14 மறக்க முடியாது.
3: சரிங்க.
4: அதே மாதிரி ஜூலை 23 என்னால மறக்க முடியாது.
3: ஓகே சார், ஏதாவது சின்ன காரணங்கள்?
4: எனக்கு மதத்துக்கு பிடிச்சவங்களுடைய அந்த நாள் பிறந்த நாள்.
3: ஓகே, சந்தோஷம், மகிழ்ச்சி.
4: ஜூலை 23.
3: ஓகே,
4: என்ன பாடல் கொடுக்கலாம்
3: சார்?
4: எனக்கு வந்து

0: நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த காலர் யாருன்னு கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் அன்பின்.
0: வணக்கம் சார், யார் எங்க இருந்து?
1: கோவை சிறுவாணிச்சால் நரசிபுரம் கே கந்தசாமி.
0: ஓகே, தலைப்பு கேட்டீங்களா?
1: ஹலோ
0: சார், உங்களால் மறக்க முடியாத ஒரு நாள் இன்றைய தலைப்பு சொல்லுங்க.
1: அதாவது 2019 ஆகஸ்ட் 28 நான் முதன் முதல் விமானம் பயணித்த நேரம் வாழ்வில் மறக்க முடியாத நாளாகும்.
0: ஓகே,
1: ஹலோ
0: சார், சொல்லுங்க சார், சொல்லுங்க.
1: அப்புறம் 2008 டிஎம் சௌந்தரராஜன் அவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் என்ற பட்டம் கோவை இந்துஸ்தான் கல்லூரியில் வழங்கப்பட்டது நமது நேயர்கள் சார்பாக. அதுவும் என்னால் மறக்க முடியாத நாள் சார்.
0: ஓகே சார், ஓகே. என்ன பாடல் கொடுக்கலாம்
1: சார்? இன்னைக்கு நாத்தி பெருமளின் பத்மினியோட பிறந்த நாளுங்க.
0: ஓகே,
1: அவருக்காக இருமலர்கள் படத்தில் மாதவி பொன்மயிலார் என்ற பாடல் சார். இந்த பாடலுக்கு பத்மினி நடந்த சூப்பராக இருக்கும் சார்.
0: ஓகே சார், ஓகே. உங்களுக்கான பாடல் இதோ.
1: நன்றி, நன்றி சார்.

நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சியில் நம்மளுடைய அடுத்த காலர் யாருன்னு கேட்டலாம். ஹலோ வணக்கம், ஹலோ வணக்கம், ஹலோ வணக்கம், ஹலோ வணக்கம்.

0: நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த காலர் யாருன்னு பார்த்தலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம் சார், யார், எங்கேருந்து?
1: கிருஷ்ணமூர்த்தி, நாகர்கோவில்.
0: ஓகே கிருஷ்ணமூர்த்தி, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லமா இருக்கிறோம், நீங்களாம் எப்படி இருக்கிறீங்க?
0: சூப்பராக இருக்கும் சார். இந்த தலைப்பு கேட்டீங்களா?
1: கேட்டேன்.
0: உங்களால் மறக்க முடியாத ஒரு நாள்.
1: ஆமாம் ஆமாம்,
0: சொல்லுங்க சார்.
1: அதாவது என்னுடைய முதல் பையன் பிறந்த நாள்.
0: ஓகே.
1: அதாவது 24/8/2014.
0: ஓகே.
1: அதாவது ஃபர்ஸ்ட் அது குழந்தை பிறந்து அப்படி கையில் கொடுத்தாங்க வெளியே வந்து. அது சமயம் அவன் உடம்புல ஒரு ஒரு புலகா இங்கதான் ஒரு இது, அது என்னன்னு சொல்ல முடியாத ஒரு உணர்வு.
0: ஓகே.
1: ஒரு அழுக, அதாவது சந்தோஷத்துலயும் அழுக வரும் அப்படிங்கறது எனக்கு அன்னைதான் ரொம்ப தெரிஞ்சது. வருத்தத்துல அழுவாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு ஆனந்த கண்ணீர், ஒரு சந்தோஷம், ஒரு அழுக, சிரிப்பு எல்லாமே கலந்து வந்த ஒரு இது. அதை பார்த்து கையில

0: நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த காலர் யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்
1: சார். பழனி வட்டம் பழுமக்கோட்டான் ராமகிருஷ்ணன்.
0: சொல்லுங்க ராமகிருஷ்ணன், தலைப்பு கேட்டீங்களா?
1: தலைப்பு கேட்டேன் சார்.
0: சொல்லுங்க சார், உங்களால் மறக்க முடியாத நாள்.
1: எனக்கு மறக்க முடியாத நாள் பார்த்தீங்கன்னா மே 2 1997.
0: ஓகே.
1: என்னுடைய மகன் பிறந்த நாள்.
0: சரிங்க.
1: முதல் முறையாக தந்தை என்ற பொறுப்பு கிடைத்த நாள், அதை மறக்க முடியாது.
0: நிச்சயமாக
1: அதுதான் சார் என்னுடைய
0: சந்தோஷம். என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: டிசம்பர் பூக்கள் படத்திலிருந்து மாலைகள் இடம் மாறுது என்ற பாடல்.
0: ஓகே, உங்களுக்கான பாடல் இதோ.
1: நன்றி.

0: நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த காலர் யாருன்னு கேட்டலாம். ஹலோ, வணக்கம்
1: சார். வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார், எங்கேருந்து?
1: சத்யநாராயணன், கோயம்புத்தூர் சார்.
0: நலமா இருக்கீங்களா சத்யநாராயணன்?
1: சார் நல்லா இருக்கும் சார். நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பராக இருக்கும் சார். தலைப்பு கேட்டீங்களா உங்களால்? சொல்லுங்க சார்.
1: மறக்க முடியாத நாட்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய மகன் பிறந்த நாள்.
0: ஓகே,
1: 14th May.
0: சரி சார்.
1: அதே மாதிரி பேத்தி பிறந்த நாள் February 12th.
0: ஓகே.
1: அதே மாதிரி பேரன் போகிறது நாள் February 24th.
0: சரிங்க சார்.
1: இந்த மூன்று நாட்கள் மறக்க முடியாத நாட்கள்.
0: ஓகே ஓகே. என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: மஜ்னு பாடல் வந்து முதற்கனவே.
0: ஓகே, உங்களுக்கான பாடல் இதோ.
1: நன்றி சார்.

0: நம்ம கூட அடுத்த காலர் இருக்காரு, யாருன்னு கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் அன்பு அறிவிப்பாளரே, தாங்கள் நலம் தானா?
0: நலம் சார், தாங்கள் நலமா?
1: நலமாக இருக்கிறேன் அன்பு அறிவிப்பாளரே. சில சில சில வென்ற குளிரோடு ஊட்டி எம்பி ரவிச்சந்திரன்.
0: ஓகே சார், சொல்லுங்க, உங்களுக்கு பிடித்தமானது?
1: பிடித்தமான நாள் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப
0: மறக்க முடியாது,
1: ஒவ்வொன்றும் நல்லதாக நடக்கக்கூடிய நாட்கள் எல்லாம் நல்லதுதான்.
0: ஓகே,
1: கஷ்டப்படக்கூடிய நாட்களும் நல்லதுதான் நான் நினைக்கிறேன். ஆனா ஒரே ஒரு விஷயத்த மறக்க முடியாது. எப்படின்னு சொல்லி சொன்னா, நான் ஒர்க்ல இருந்தப்ப எனக்கு வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் அது. அந்த டைம்ல அவங்க இந்த ஆட்சியர் லீவ்ல போறாங்க. அந்த டைம்ல ஊட்டியில பிஎம்ஆர் இருக்கக்கூடிய நம்ம கிருஷ்ணன் சார், அவர் வந்து நம்மள என்கரேஜ் பண்றாரு. அதே நேரத்துல நம்ம குன்னூர் இருக்க பரமசிவம் சார், அவங்க எல்லாம் என்கரேஜ் பண்றாங்க, உங்களால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அந்த டைம்ல நான் ஒரு அக்கௌண்ட்ஸ்ல உட்கார்ந்து அந்த புது ப்ராஜெக்ட் நான் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். அதை பண்ணி சக்சஸ்ஃபுல் பண்ணேன். அது மறக்க முடியாத நாள். இந்த நாளும் ஒரு பொன்னான நாளாக இருக்கிறது. அவர்கள் எல்லாம் எனக்கு ஊக்கம் உற்சாகம் அளித்த அவர்களை நேரம் போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அந்த அறிவிப்பாளரை
0: ஓகே சார், என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: எனக்கு இந்த இனிய நேரத்திலே மண்ணுக்குள் வைரம் என்கிற படத்திலிருந்து இதழோடு இதேறும் நேரம் என்கிற பாடலை தமிழ் விடுங்களேன்.
0: உங்களுக்கான பாடல் இது.
1: நன்றி, வணக்கம். இந்த நாள்

0: நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த காலர் யாருன்னு கேட்டலாம். ஹலோ வணக்கம்.
1: திருப்பூர் மாவட்டம் அவினாசி ராயம்பாளையம் பாலசுப்ரமணியன். நல்லா இருக்கிறீங்களா?
0: நலமா இருக்கும் சார். சொல்லுங்க சார், என்ன உங்களுக்கு மறக்க முடியாத நாள்?
1: மறக்க முடியாத நாள் என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்க திருப்பூர் பகுதி, செக்குலூர், இந்த மாதிரி கோயம்புத்தூர் பகுதியில விசைத்தறி குழந்தை தொழிலாளர்கள், பலியன் கம்பெனிக்கு போற குழந்தை தொழிலாளரோட சேர்ந்துங்க என்ஜிஓ மூலமா கொடைக்கானல் டூர் போனங்க.
0: சரிங்க.
1: அந்த குழந்தைங்க பாத்தீங்கன்னா, காலையில எந்திரிச்சதானே வேலைக்கு ஓடுவாங்க, சூரிய உதயமாகறதையும் பார்க்க மாட்டாங்க, சூரியன் மறையறதையும் பார்க்க மாட்டாங்க. அப்படி பலியன் கம்பெனியில வேலை செய்வாங்க நைட்டும் பகலும்.
0: ஓகே சார்.
1: அந்த குழந்தைகளை எல்லாம் மீட்டு ஒரு ரெண்டு நாள் டூரா வந்து கொடைக்கானல் கூட்டிட்டு போயிங்க. அந்த குழந்தைகளை எல்லாம் பாதுகாப்பா சுத்தி காட்டிங்க. நாங்களுமே அங்க போட்டோ ஷூட்டா தான் எடுத்தாங்க. கீழே சமவெளி பகுதியில எடுக்கிற போட்டோக்கும் ஈரப்பதமான கொடைக்கானல் எடுத்த போட்டோக்கும் டிஃப்ரெண்டா இருந்தது. அந்த போட்டோ வந்து உன்னா வச்சிருக்கிறேங்க. அங்க வந்து அந்த அந்த பனி பொழிவு அதெல்லாம் வந்து சூப்பரா இருந்ததுங்க. அந்த மேகங்களா நகர்ந்து போறது இன்னைக்கு கண்ணுக்குள்ள இருக்குதுங்க. பைனாகுலர் மூலமா பார்த்ததெல்லாம் உன்னா கண்ணுக்குள்ள இருக்குதுங்க. ஊட்டி மாதிரியே கொடைக்கானல் அழகா இருந்ததுங்க.
0: ஓகே சார். ஓகே ஓகே. என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: அந்த நாள் மறக்க முடியாதுங்க.
0: பாடல் சொல்லுங்க சார்.
1: முதல் மரியாதை படத்துல இருந்துங்க, பூங்காற்று திரும்புமா.
0: ஓகே, உங்களுக்கான பாடல் இதோ.
1: நன்றி சார்.

0: நம்ம நிகழ்ச்சியோட லாஸ்ட் கலர் யாருன்னு கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் வேலூர் மாவட்டம் கட்படையில் இருந்து சந்திரசேகர்
0: பேசுகிறேன். சந்திரசேகர், நேரம் குறைவா இருக்கு, சொல்லுங்க. உங்களால மறக்க முடியாத நாள் ஷார்ட்டா சொல்லுங்க.
1: மறக்க முடியாத நாள்னா 2017 நாங்க எல்லாரும் சேர்ந்து 47 பேர் ஒன்னா அந்த தீபாவளி அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை கொண்டாடினோம் சார்.
0: ஓகே,
1: அது எனக்கு இன்னைக்கு வரைக்கும் நினைச்சா அவ்வளவு மனசுக்கு நெகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்கு. அந்த நாள் என்னுடைய லைஃப்ல மறக்க முடியாது.
0: ஓகே, என்ன பாடல்கள் சந்திரசேகர் சொல்லுங்க.
1: எனக்கு குருவி இது திரைப்படத்தின் பெயர். இதுல இருந்து தேன் தேன் தேன்.
0: ஓகே சந்திரசேகர், ஓகே ஓகே, இது நேரம் குறைவா இருக்குங்க.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டியம் 101.8 நேரம் 12:01. நிலையத்திலிருந்து இப்பொழுதும் இன்று மாலையும் ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 12:10 சிநேகிதி நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி, 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மேல்திசை, 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள், 1:55 திரைகானம், 2:15 நீலமலை நேரம் குறும்பர் பாடல்கள், 2:30 இலக்கிய இன்பம் தூய வாழ்வு என்னும் தலைப்பில் புலவர் ஆர். நாகராஜ் அவர்களின் தமிழ் உரை, தொடர்ந்து புத்தக விமர்சனம்.

2:55 வானிலை அறிக்கை, 3 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னையன்றல், 3:02 ஹலோ ஊட்டி வானவில் திரைப்பட பாடல்களின் தொகுப்பு நிகழ்ச்சி, 4:00 எதிரும் புதிரும் விதவிதமான தலைப்புகளில் வினாடி வினா நிகழ்ச்சி நான் யார், 5:02 பொன்மாலை பொழுது வாடாமலர் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு, 6:10 விளக்கேற்றும் வேளை திரையில் பக்தி பாடல்கள், 6:40 பெட்டதகமலு பழுகுமொழி பாடல்கள், 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை சென்னை அஞ்சல், 7:10 சேலம் மாவட்ட செய்திகள், எழுதியவர் சி. விஜயகுமார் அவர்கள், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்பு, 7:30

அளவுக்கு தோட்டமும் தொழிலும். முதல் போகத்தில் சிறந்த முறையில் சாகுபடி செய்வது குறித்து விவசாயி ஆர் ரங்கநாதன் அவர்களுடன் நேர்முகம், கிராமிய பாடல், தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி வழி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேர் விருப்பம். 9:15 செய்தி தொடர். 9:30 அரங்கிசை. எஸ் மாளவிகா அவர்களின் பாட்டு, வி எல் குமார் அவர்கள் வயலின், வி சிவராமன் அவர்கள் மிருதங்கம், வி அனிருத் அவர்கள் கஞ்சிரா. 10:45 காற்றோடு கலந்திடவா திரைப்பட பாடல்கள். இதுவரை நிலையத்திலிருந்து இப்பொழுதும் இன்று மாலையும் ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்டீர்கள்.

90 ஒலிபரப்பு சேவையில் உங்கள் அகில இந்திய வானொலி 1936 முதல். இன்று நாட்டின் 92% நிலப்பரப்பையும் 99% மக்களையும் சென்று சேர்கிறது பொதுச்சேவை ஒலிபரப்பில் உங்கள் அகில இந்திய வானொலி.

0: ಸ್ನೇಹಿತರಿಯೇ,
1: ನಳವಾಳ್ವಿನ್ ನಂಬಿಕೆ ಕುರಳ್.

இது பெண்கள் மட்டும் பங்கு பெறும் பெண்களுக்கான நிகழ்ச்சி. இதில் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு பெறலாம். அது மட்டுமல்ல, பெண்கள் நாளே அழகு, அதை இன்னும் அழகுப்படுத்திக்க அவங்க செய்யற அலங்காரம் அப்படின்னா நிறைய அழகு குறிப்புகள் கூட தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அதை நாம மட்டுமே தெரிஞ்சு வச்சிருக்காம மற்ற பெண்களுக்கும் சேர்க்கலாமே. அதே போல பெண்கள் வீட்டின் கண்கள், சமையல்ல அசத்தி எல்லாத்தையுமே சந்தோஷப்படுத்துறவங்க, அதற்கு சமைப்பதுல பல உத்திகளையும் கையாளுபவங்க. அதற்கான டிப்ஸ், குடும்பத்து ஆரோக்கியத்தை காப்பதுல பெண்களுக்கு இணை பெண்கள் தான். அப்போ அதற்கான முயற்சியில் கண்டுபிடிச்ச டிப்ஸ், இப்படி பல வழிகளின் டிப்ஸ், இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் சொல்ல நினைக்கும் அழகான விஷயங்களையும் எல்லாத்தையுமே ரொம்ப சுருக்கமா சொல்லி பாடலையும் கேட்டு என்ஜாய் பண்ற நிகழ்ச்சி தான் இது ஸ்நேகிதியே. இந்த நிகழ்ச்சியில நீங்க கலந்துட்டு உங்களுடைய டிப்ஸ் சொல்லிட்டு உங்களுடைய விருப்ப பாடலையும் கேட்க ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க செய்ய வேண்டியது 9342901018 இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 8300109108 இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க உங்களோட டிப்ஸ் சொல்றது மட்டும் இல்லாம உங்களுக்கு விருப்பமான பாடலையும் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். இனி முதற் பாடல் உங்களுக்காக

ஸ்னேகிதின் நிகழ்ச்சியில் நம்மகிட்ட நிறைய டிப்ஸ் சொல்லணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யார் எங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஹலோ, ஆ வணக்கம் சொல்லுங்க, யார் எங்கேருந்து? ஓகேங்க, லஞ்ச் எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? ஓகேங்க, ம் ஓகேங்க, கட்டாயமாக இந்த பாட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்துடுறோம், சரிங்களா? ஓகே, சொல்லுங்க. நீங்கள் இன்னைக்கு சொல்ல போகிற டிப்ஸ் எதை பற்றி? சமையலை பற்றியா, அழகை பற்றியா, இல்லை வேறு எதாவது பற்றி சொல்ல போகிறீங்களா? ஹெல்த்தை பற்றி சொல்கிறீங்களா? எதை பற்றி சொல்ல போகிறீங்க? அழகை பற்றிங்களா? ஓகே, சூப்பர் சூப்பர். ஆ சொல்லுங்கள்.

ஆமாங்க. அப்படிங்களா, ரொம்ப சூப்பருங்க. ஆமாம் ஆமாங்க. நிறைய பேர் இந்த இப்போ வந்து அந்த பிம்பிள்ஸ்னால தான் கஷ்டப்பட்டுருக்காங்க இல்லைங்களா? ஆ ஓகே ஓகேங்க. ஆ ஆ ஆ சரி சரி ஓகேங்க. ரொம்ப ரொம்ப சூப்பருங்க. இந்த மாதிரி பிளாக் இருக்கவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு டிப்ஸ் சொல்லியிருக்கீங்க. ஓகேங்க. இந்த சந்தோஷத்தோடு உங்களுடைய விருப்ப பாடல் இது. ஓகேங்க, வெரி குட், தேங்க்யூ.

நேரம் 12:24. உங்கள் ஊட்டியம் 101.8 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்நேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல், மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில நீங்களும் உங்க விருப்ப பாடலை கேட்டு உங்களுடைய டிப்ஸையும் எங்க கூட சொல்லி ஜாலியா என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க செய்ய வேண்டியது 9342901018 இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 8300191018 இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க உங்க விருப்ப பாடலை கேட்கறது மட்டும் இல்லாம ஒரு அழகான டிப்ஸையும் எங்க கூட ஷேர் பண்ணிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். இனி அடுத்த ஒரு நேர் கூட லைன்ல இருக்காங்க, யாரு எங்கிருந்து பாக்கலாம். ஹலோ வணக்கம். வணக்கம் சொல்லுங்க, யார் எங்கிருந்து? ஓகே சொல்லுங்க, உங்களுடைய டிப்ஸ் இன்னைக்கு என்ன அழகழகான டிப்ஸோட வருவீங்களே? அப்படிங்களா, சொல்லுங்க சொல்லுங்க. அப்படிங்களா, இப்போ நிறைய பேர் வந்து எடை குறையணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ட்ரை பண்ணிட்டுருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கெல்லாம் சூப்பரான டிப்ஸ் சொல்லியிருக்கீங்க. ஓகேங்க, இந்த சந்தோஷத்தோடு உங்களுடைய விருப்ப பாடல் எதுன்னு சொல்லிடுங்க. ஓகேங்க, கட்டாயமா. ஓகேங்க, நன்றி.

ஸ்நேகிதே நிகழ்ச்சியில அடுத்த ஒரு நேர்கூட லைன்ல வந்தாச்சு. யாரு, எங்கிருந்து? அவங்களுடைய டிப்ஸ் என்னவா இருக்கும், உங்களுடைய விருப்பப்படல் என்னவா இருக்கும் கேட்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து? ஓகே, சொல்லுங்க, உங்களுடைய டிப்ஸ் என்ன இன்னைக்கு? ஓகே, சொல்லுங்க. ஓகேங்க. கடுகு கருவேப்பிலை மட்டும் போட்டு அது கூட வந்து கிழங்கு போடணுங்களா? சரிங்க, ஓகே ஓகே, சொல்லுங்க. சூப்பராக இருக்கும் இல்லைங்களா? தயிர் சாதத்து கூட சூப்பராகவே இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்லும்போது தெரியுதுங்க, நல்லா இருக்க மாதிரி தோணுது. நாங்களும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்த்துறோம். ஓகேங்க, உங்களுக்கு விருப்பமான பாடல் எதுன்னு சொல்லிடுங்க. ஏன் இப்படி ஒரு டிப்ஸ் சொல்லிட்டு இப்படி ஒரு அட்ரா அப்படிடான்ட்டீங்க? அப்படிங்களா, நல்ல வேலை சொன்னீங்க. நான் இதை செய்யலாம் அப்படின்னு இப்போ தான் சொன்னேன். ஆனால் நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் இப்படி அடிக்க தோணும் அப்படின்னு நீங்கள் சொல்லலையே. இப்போ சொன்னது எனக்கு பயமாக இருக்குது, அதனால் பார்த்து சாப்பிட்றேன். அடிக்கிற அடி வாங்குற மாதிரி யாராவது ஆள் ஆப்போசிட்டில் இருந்தா அப்போ மட்டும் நான் இதை இதை செஞ்சுக்கிறேன், சரிங்களா? ஓகேங்க, தேங்க்யூங்க, தேங்க்யூங்க.

ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு மகளிரின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தொழில் நிறுவனங்களும் வணிக நுகர்வோர்களும் பெட்ரோல் பங்குகளிலிருந்து ஹைஸ்பீட் டீசலை வாங்க மத்திய அரசு தடை விதித்துள்ளது. பிரபல இந்திய துப்பாக்கிச் சுடும் பயிற்சியாளரும் முன்னாள் வீரருமான ஜஸ்பால் ராணா காலமானார். அவருக்கு வயது 49. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் ராணுவம் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 16 பேர் உயிரிழந்தனர். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு மகளிரின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கல்வி, சுகாதாரம், வீட்டு வசதி, விளையாட்டு, அறிவியல், நிர்வாகம் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் மகளிர் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக கூறியுள்ளார். ட்ரோன் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் மகளிருக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மகளிர் தலைமையில் பல்வேறு துறைகளில் வளர்ச்சி பெற்று வருவதாக பிரதமர் கூறியுள்ளார். சுய உதவிக் குழுக்கள் மூலமாக மகளிருக்கு கடனுதவி அளிப்பதன் மூலம் அவர்களின் வாழ்வாதாரம் மேம்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மகளிருக்கு அதிகாரம் அளிப்பதற்காக பல்வேறு வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அறிவியல், விண்வெளி, புதுமை கண்டுபிடிப்புகளில் மகளிரின் பங்கு மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் கூறியுள்ளார். நாட்டின் தாய்மார்கள், சகோதரிகள் மற்றும் மகள்கள் அனைத்து துறைகளிலும் முக்கிய பங்காற்றி வருவதாக திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். அமர்நாத் புனித யாத்திரைக்கான முன்னேற்பாடுகள் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் இன்று உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திர துவிவேதி, தேசிய பாதுகாப்புத்துறை ஆலோசகர் திரு அஜித் தோவல், ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா, எல்லை பாதுகாப்புப் படை, மத்திய ரிசர்வ் காவல்படை மற்றும் மத்திய தொழிலக பாதுகாப்புப் படையின் தலைமை இயக்குநர்கள் இதில் பங்கேற்றனர். அமர்நாத் புனித யாத்திரை அடுத்த மாதம் 3 தேதி தொடங்கி ஆகஸ்ட் மாதம் 28 தேதி வரை நடைபெறுகிறது. தொழில் நிறுவனங்களும் வணிக நுகர்வோர்களும் பெட்ரோல் பங்குகளிலிருந்து ஹைஸ்பீட் டீசலை வாங்க மத்திய அரசு தடை விதித்துள்ளது. மத்திய பெட்ரோலிய இயற்கை எரிவாயு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிக்கையில் 90 நாட்களுக்கு இந்த கட்டுப்பாடு செயல்பாட்டில் இருக்கும் என்று கூறியுள்ளது. நுகர்வோருக்கு ஒரு நாளில் அதிகபட்சமாக 200 லிட்டர் ஹைஸ்பீட் டீசல் மட்டுமே விற்பனை செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேற்காசிய பிரச்சினை காரணமாக டீசல் தட்டுப்பாட்டை தவிர்க்க இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சரக்கு, வேளாண், பயணிகள் போக்குவரத்து, அவசர சேவைகள், தேசிய பாதுகாப்பு சேவைகளுக்கு டீசல் பயன்பாடு முக்கியமானது என்பதை கருத்தில் கொண்டு ஹைஸ்பீட் டீசல் விற்பனையில் கட்டுப்பாடுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரபல இந்திய துப்பாக்கிச் சுடும் பயிற்சியாளரும் முன்னாள் வீரருமான ஜஸ்பால் ராணா காலமானார். அவருக்கு வயது 49. ஆசிய துப்பாக்கிச் சுடும் போட்டியில் தங்கப்பதக்கங்களை வென்ற ஜஸ்பால் ராணா பயிற்சியாளராக பணியாற்றி வந்தார். ஜெர்மனியின் முனிச் நகரில் நடைபெற்ற உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் பங்கேற்ற இந்திய அணியுடன்

0: புதுதில்லி திரும்பிய நிலையில் உடல்நலக்குறைவு காரணமாக அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தில்லி மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி நேற்றிரவு அவர் உயிரிழந்ததாக தேசிய துப்பாக்கிச் சுடுதல் சங்கத் தலைவர் திரு காலிகேஷ் நாராயண் சிங் தெரிவித்துள்ளார். அவரது மறைவையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் ஜஸ்பால் ராணா சிறந்த விளையாட்டு வீரர் என்று கூறியுள்ளார். சர்வதேச போட்டிகளில் இந்தியாவுக்காக பல்வேறு பதக்கங்களை வென்றுள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அவரது அர்ப்பணிப்பையும் விளையாட்டுத்துறையில் அவரது ஈடுபாடும் இளையோருக்கு எப்போதும் ஊக்கம் அளிக்கும் என்றும் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் நாட்டிற்கு பதக்கங்களை வென்று பெருமை சேர்த்தவர் ஜஸ்பால் ராணா என்று புகழாரம் சூட்டியுள்ளார். பயிற்சியாளராகவும் அவரது பங்களிப்பு மூலம் இளைய விளையாட்டு வீரர்களுக்கு வழிகாட்டியாக இருந்ததாக பிரதமர் கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் ஜஸ்பால் ராணா சிறந்த விளையாட்டு வீரர் மட்டுமன்றி திறமையான பயிற்சியாளர் என்று தெரிவித்துள்ளார். அவரது மறைவு இந்திய விளையாட்டுத்துறைக்கு பேரிழப்பாகும் என்று அவர் கூறியுள்ளார். விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வெளியிட்டுள்ள செய்தியில் ஜஸ்பால் ராணா சிறந்த வீரராகவும் பயிற்சியாளராகவும் திகழ்ந்ததாக குறிப்பிட்டுள்ளார். நாட்டிற்கு அவர் அளித்த பங்களிப்புகள் மகத்தானது என்றும் அவர் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப் பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் பதவியில் சாதனை படைத்த திரு நரேந்திர மோடி குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அனைத்து குழந்தைகளுக்கும் கல்வி மற்றும் பாதுகாப்புக்கான உரிமை உள்ளதாக தெரிவித்துள்ளார். குழந்தை தொழிலாளர் முறை முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும் என்று கூறியுள்ள அவர் குழந்தைகளுக்கு தரமான கல்வி வழங்கினால் மட்டுமே நாடு வளர்ச்சியடைய முடியும் என்று தெரிவித்துள்ளார். இதனிடையே குழந்தை தொழிலாளர் முறை என்பது சமூகத்தில் நிலவி வரும் பெரிய குற்றம் என்று தமிழகத்தின் தருமபுரி மாவட்ட தொழிலாளர் நல உதவி ஆணையர் திரு ராஜசேகரன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: இன்னைக்கு June 12 குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினம். குழந்தை தொழிலாளர் முறைன்றது இந்த சமுதாயத்துக்கு நிலவி வர்ற ஒரு பெரிய ஒரு குற்றத்துல அது ஒண்ணு. நீங்க எங்காவது குழந்தைகள் பணிபுரியறத பாக்குறீங்க அப்படின்னா முதல்ல நீங்க செய்ய வேண்டியது 10 9 8 அப்படிங்கிற ஒரு கட்டணம் இல்லாத தொலைபேசி எண் இருக்கு, பென்சில் அப்படின்ற ஒரு போர்ட்டல் இருக்கு. இதுல எதுல வேணாலும் நீங்க புகார் கொடுக்கலாம். உங்களோட அடையாளங்கள் எதுவும் தேவைப்படாது. இந்த புகார்கள் மூலமா நாங்க ஆய்வு செஞ்சு அந்த ஆய்வுல குழந்தை தொழிலாளர் இருப்பது உறுதி செய்யப்பட்டா அந்த குழந்தைகளை மீட்டு மீண்டும் இந்த சமுதாயத்துல அவங்க ஒரு சிறந்த மனிதரா வர்றதுக்கான ஒரு முயற்சியை நாங்க மேற்கொள்வோம். அந்த பணியமர்த்தினாங்க இல்லையா, அந்த வேலையளிப்போருக்கு கடுமையான சட்டங்கள் இருக்கு. இந்த சட்டங்களில் உள்ள தண்டனைகளை பெற்றுத்தருவோம்.
0: இந்தியாவில் நீண்ட காலம் பிரதமராக பணியாற்றி சாதனை படைத்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர் பிரெஞ்ச் ஹில் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா மிகச்சிறந்த ஜனநாயக நாடாக உருவெடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் பிராட் ஷர்மன் வெளியிட்டுள்ள செய்தியில் இந்தியாவும் அமெரிக்காவும் பழமையான மற்றும் உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடுகள் என்று கூறியுள்ளார். இந்தியா அமெரிக்கா கூட்டமைப்பும் பிரதமருக்கு பாராட்டு தெரிவித்துள்ளது. அமெரிக்க நிறுவனமான வார்பர்க் தலைவர் சார்லஸ் பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா உலகிலேயே மிகச்சிறந்த பொருளாதார நாடாக உருவெடுத்துள்ளதாக தெரிவித்தார். அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனமான சிஸ்கோ நிறுவன தலைவர் ஜீது பட்டேல் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான இந்தியா தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் கட்டமைப்புக்கு முக்கியத்துவம் அளித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் ராணுவம் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 16 பேர் உயிரிழந்தனர். அரிசி, கோதுமை, மின்சாரம் உள்ளிட்டவற்றின் விலைவாசி உயர்வை கண்டித்து பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக 70,000-க்கும் மேற்பட்டோர் ராவல்கோட்டில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கடந்த செவ்வாய்க்கிழமை பாதுகாப்புப் படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 30 பேர் உயிரிழந்ததை எதிர்த்தும் அவர்கள் கோஷங்களை எழுப்பினர். இதனையடுத்து போராட்டக்காரர்கள் மீது பாகிஸ்தான் ராணுவம் துப்பாக்கிச் சூடு நடத்தியதில் இவர்கள் உயிரிழந்தனர். இதனையடுத்து அங்கு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-6 21-9

0: என்ற செட் கணக்கில் தைவானின் சூயு சென்னை வென்றார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் மெக்சிகோவில் இன்று காலை நடைபெற்ற ஆட்டத்தில் தென்கொரியா 2-1 என்ற கோல் கணக்கில் செக் குடியரசை வென்றது. நள்ளிரவு 12:30 நடைபெறும் ஆட்டத்தில் கனடா போஸ்னியா ஹெர்ஜகோவினா அணியை எதிர்கொள்கிறது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகாஜா அமலாபள்ளி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இங்கிலாந்தில் இன்று தொடங்குகிறது. இரவு 11:00 நடைபெறும் முதலாவது ஆட்டத்தில் இங்கிலாந்து இலங்கையை எதிர்கொள்கிறது. சாக்ரப் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் ஸ்னேஹித் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 8-11, 9-11, 11-7, 11-9, 12-10 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் அங்கூர் பட்டாச்சார்ஜி பயாஸ் ஜெயின் இணையை வென்றது. இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் மனோ தாக்கர் அங்கூர் பட்டாச்சார்ஜி ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு மகளிரின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தொழில் நிறுவனங்களும் வணிக நுகர்வோர்களும் பெட்ரோல் பங்குகளிலிருந்து ஹைஸ்பீட் டீசலை வாங்க மத்திய அரசு தடை விதித்துள்ளது. பிரபல இந்திய துப்பாக்கிச் சுடும் பயிற்சியாளரும் முன்னாள் வீரருமான ஜஸ்பால் ராணா காலமானார். அவருக்கு வயது 49. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் ராணுவம் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 16 பேர் உயிரிழந்தனர். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நிலையத்தில் நேரம் 12:50.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்.

இன்றைய மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் தேசிய டிஜிட்டல் நாகரிக் இயக்கத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்கலாம். இன்று நம் நாடு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க டிஜிட்டல் புரட்சியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. காகித பணமில்லா பரிவர்த்தனை முதல் இணையவழி சேவைகள் வரை அனைத்திலும் நாம் முன்னணியில் இருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் நம் ஒவ்வொருவரையும் ஒரு பாதுகாப்பான, பொறுப்பான இணைய குடிமகனாக மாற்ற உருவாக்கப்பட்டுள்ள ஒரு மிக முக்கியமான தளம்தான் தேசிய டிஜிட்டல் நாகரிக் இயக்கம். நாகரிக் என்றால் குடிமகன் என்று பொருள். இன்று நாம் வெறும் நிஜ உலக குடிமக்கள் மட்டுமல்ல, இணைய உலகிலும் வாழும் டிஜிட்டல் நாகரிக் ஆவோம். இன்று இந்தியாவில் ஸ்மார்ட் போன் மற்றும் இணையத்தை பயன்படுத்துபவர்களின் எண்ணிக்கை பல கோடிகளை தாண்டியுள்ளது. சிறிய சில்லறை வியாபாரிகள் முதல் பெரிய நிறுவனங்கள் வரை அனைவரும் ஆன்லைன் வர்த்தகத்திற்கு மாறிவிட்டனர். ஆனால் அதே வேளையில் இணையவழி ஏமாற்றுகளும் நுகர்வோர் உரிமைகள் மீறப்படுவதும் அதிகரித்துள்ளன. இதை கட்டுப்படுத்தவும் டிஜிட்டல் பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் தான் அகில இந்திய வர்த்தகர்கள் கூட்டமைப்பு போன்ற அமைப்புகளுடன் இணைந்து இந்த டிஜிட்டல் நாகரிக் முன்னெடுப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன. இதன் முக்கிய நோக்கங்கள் 5 தூண்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. 1, நுகர்வோர் பாதுகாப்பு. ஆன்லைனில் பொருட்கள் வாங்கும் போது ஏமாற்றப்பட்டால் அதற்கான புகார்களை எளிமையாக தீர்க்க வழிவகை செய்தல். மற்றொன்று, சம வாய்ப்பு. ஆன்லைன் சந்தையில் பெரிய நிறுவனங்கள் மட்டும் ஆதிக்கம் செலுத்தாமல் சிறிய உள்ளூர் வியாபாரிகளுக்கும் சமமான வணிக வாய்ப்புகளை உருவாக்குவது. மற்றொன்று, பொருளாதார வளர்ச்சி. டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வேலை வாய்ப்புகளையும் முதலீடுகளையும் பெருக்குவது. மற்றொன்று, முறையான வரி விதிப்பு. வரி ஏய்ப்பு மற்றும் பண மோசடிகளை தடுத்து வெளிப்படையான டிஜிட்டல் வணிகத்தை ஊக்குவிப்பது. மற்றும் புதிய தொழில்நுட்பங்கள். செயற்கை நுண்ணறிவு மற்றும் பிளாக்செயின் போன்ற வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களால் நுகர்வோருக்கு ஏற்படும் நன்மைகள் மற்றும் சவால்களை ஆராய்வது. இந்த மிஷனில் மிக முக்கியமான பகுதி என்னவென்றால், ஒரு டிஜிட்டல் நாகரிக்காக நமக்கு இருக்கும் உரிமைகள் என்ன, நமது அரசு கொண்டு வந்துள்ள டிஜிட்டல் தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்டம் இதனுடன் நெருங்கிய தொடர்புடையது. நாம் ஒரு செயலியை பதிவிறக்கம் செய்யும் போதோ அல்லது ஆன்லைனில் நமது ஆதார் தொலைபேசி எண்களை பகிரும் போதோ நமது தனிப்பட்ட தரவுகள் திருடப்படாமல் இருப்பதை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. எந்த ஒரு நிறுவனமும் நமது அனுமதியின்றி நமது தகவல்களை பயன்படுத்தவோ விற்கவோ முடியாது. அவ்வாறு மீறினால் அவர்களுக்கு கடுமையான அபராதம் விதிக்கப்படும். இதுவே ஒரு டிஜிட்டல் நாகரிக்கு அரசாங்கம் வழங்கும் பாதுகாப்பு அரணாகும். அதே நேரத்தில் பள்ளி குழந்தைகள் மற்றும் இளைஞர்களுக்கான CBSE மற்றும் மீட்டா

அமைப்புகளுடன் இணைந்து டிஜிட்டல் நாகரிக் பிரச்சாரங்கள் நடத்தப்படுகின்றன. இதன் மூலம் இணையத்தில் கண்ணியமாக நடப்பது எப்படி, சைபர் புல்லிங் எனப்படும் ஆன்லைன் மிரட்டல்களில் இருந்து தப்பிப்பது எப்படி போன்ற பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உரிமைகள் இருக்கும் இடத்தில் கடமைகளும் உண்டு அல்லவா? ஒரு பொறுப்புள்ள டிஜிட்டல் குடிமகனாக நாம் என்ன செய்ய வேண்டும்? இணையத்தில் வரும் அனைத்து தகவல்களையும் உண்மை என்று நம்பி பிறருக்கு பகிரக்கூடாது. அந்நிய நபர்களிடம் நமது ஓடிபி எண் மற்றும் வங்கி கணக்கு விவரங்களை பகிரக்கூடாது. சமூக வலைதளங்களில் பிறரை தரக்குறைவாக பேசுவதோ அல்லது மிரட்டுவதோ சட்டப்படி குற்றம் என்பதை உணர வேண்டும். டிஜிட்டல் தளங்கள் உற்பத்தி திறனுக்காகவும் கல்விக்காகவும் நமது வணிகத்தை வளர்ப்பதற்காகவும் மட்டுமே பயன்படுத்த பழக வேண்டும். டிஜிட்டல் உலகம் என்பது ஒரு கூர்மையான கத்தி போன்றது. அதை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தினால் நமது வாழ்க்கையும் நாட்டின் பொருளாதாரத்தையும் உயர்த்தலாம். தவறாக பயன்படுத்தினால் ஆபத்தில் முடிந்துவிடும். இந்தியாவை ஒரு டிரில்லியன் டாலர் டிஜிட்டல் பொருளாதாரமாக மாற்றுவது மட்டுமல்ல இந்த தேசிய டிஜிட்டல் நாகரிக இயக்கத்தின் இலக்கு. மாறாக பாதுகாப்பான, நம்பகமான மற்றும் நேர்மையான ஒரு இணைய சூழலை ஒவ்வொரு இந்தியனுக்கும் உருவாக்குவதே இதன் உண்மையான வெற்றியாகும். நாமும் விழிப்புணர்வுள்ள, பொறுப்புள்ள டிஜிட்டல் நாகரிகாக மாறுவோம். நாட்டின் டிஜிட்டல் வளர்ச்சிக்கு துணை நிற்போம். இன்றைய மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் தேசிய டிஜிட்டல் நாகரிக் இயக்கத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்டீர்கள்.

கேட்ட பாடலின் படம் டர். இது ஹிந்தி மொழி திரைப்படம். இனி தொடர்ந்து ஒரு மலையாள மொழி பாடலை கேட்க போறோம். கேளுங்க, ஜெய் பண்ணுங்க. இது ஊட்டி FM 101.8.

0: கேட்ட பாடலின் படம் 101 வெட்டிங்ஸ். இது மலையாள மொழி திரைப்படம். இனி தொடர்ந்து ஒரு கன்னட மொழி பாடலை கேட்கலாம். கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது ஊட்டி எஃப்எம் 101.8.
1: குமரா, ஹகலவ்

கேட்ட பாடலின் படம் கலர்ஸ். இது கன்னட மொழி திரைப்படம். இனி தொடர்ந்து ஒரு தெலுங்கு மொழி பாடலை கேட்கலாம். கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது ஊட்டி FM 101.8.

கேட்ட பாடலின் படம் தௌட். இது ஹிந்தி மொழி திரைப்படம். இனி தொடர்ந்து ஒரு மலையாள மொழி பாடலை கேட்கலாம். கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது ஊட்டி FM 101.8.

கேட்ட பாடலின் படம் 1983. இது மலையாள மொழி திரைப்படம். கேட்ட இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். தேச கட்டமைப்பின் முதுகெலும்பாக மகளிர் திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். வெங்காயத்திற்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டால் ஒன்றுக்கு 1650 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். டெல்டா மற்றும் டெல்டா அல்லாத மாவட்டங்களில் 134 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் பொறியியல் கல்லூரி மாணாக்கர் சேர்க்கை தொடர்பாக விரைவில் அறிவிக்கப்படும் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். மகளிர் உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் போட்டி இங்கிலாந்தில் இன்று கோலாகலமாக தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பல்வேறு துறைகளில் மகளிரின் பங்களிப்பு இன்றியமையாததாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் 12 ஆண்டுகால ஆட்சியில் அனைத்து துறைகளிலும் பெண்கள் மேம்பட தமது தலைமையிலான அரசு அயராது உழைத்ததாகவும் எடுத்துரைத்துள்ளார். நிதி உள்ளடக்கம் தொடங்கி தொழில் முனைவோர் வரை அனைத்து துறைகளிலும் மகளிர் தனி முத்திரை பதித்திருப்பதாகவும் சுட்டிக்காட்டினார். கல்வி, சுகாதாரம், தூய்மை, விளையாட்டு, வீட்டு நிர்வாகம், அறிவியல், ஆட்சிமுறை உள்ளிட்ட அனைத்து பிரிவுகளிலும் பெண்கள் பரவலாக சிறப்பாக செயலாற்றி வருவதாக அவர் கூறினார். ட்ரோன் தொழில்நுட்பம் போன்ற வளர்ந்து வரும் துறைகளில் மகளிரின் பங்கு அதிகரித்து வருவது புதிய வாய்ப்புகளை உருவாக்குவதோடு நாட்டின் வளர்ச்சிப் பாதையை முன்னெடுத்துச் செல்வதாக தெரிவித்துள்ளார். மகளிரின் நிதி ஆளுமையை உறுதி செய்யும் வகையில் மகளிர் சுயஉதவிக் குழுவினருக்கு மத்திய அரசு முழுவீச்சில் ஆதரவு அளித்து வருவதாக கூறிய பிரதமர், மகளிர் தங்களது முழு திறமையையும் உணர்ந்து தேச கட்டமைப்பிற்கு வலுவாக பங்காற்றும் வகையில் வேலை வாய்ப்புகளையும் ஆளுமையையும் அவர்களது மாண்பையும் மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக கூறியுள்ளார். விண்வெளி, படைப்பாற்றல் திறன், புதுமையான சிந்தனைகள், அறிவியல் துறைகளிலும் பெண்கள் உத்வேகத்துடன் செயலாற்றுவதாக பிரதமர் புகழாரம் சூட்டியுள்ளார். தேச கட்டமைப்பில் மகளிர் நாட்டின் முதுகெலும்பாக திகழ்கிறார்கள் என்று கூறியுள்ள பிரதமர், தன்னிகரற்ற திறமைகளாலும் அனைத்து தளங்களிலும் மகளிர் எழுச்சியுடன் செயலாற்றி பாரத தாய்க்கு பெருமை சேர்ப்பதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் பிரதமரின் தூய்மை இந்தியா, ஜல்ஜீவன் திட்டங்கள் போன்றவை மகளிருக்கு முன்னேற்றத்தை அளித்துள்ளதாக திருச்சி கிராமாலயா நிறுவனர் திரு தாமோதரன் தெரிவித்துள்ளார்.
1: பாரத பிரதமர் திருமிகு நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து 12 ஆண்டுகாலம் ஆட்சி செய்து மிக சிறப்பான திட்டங்களை செயல்படுத்தி இன்று அனைவராலும் பாராட்டப்பட்டு வருவது மிகவும் பெருமைக்குரிய ஒரு விஷயமாகும். குறிப்பாக அவரது ஆட்சி காலத்தில் தூய்மை இந்தியா திட்டமும் ஜல்ஜீவன் மிஷன் திட்டமும் மிக முக்கிய பங்காற்றின. தூய்மை இந்தியா திட்டத்தின் மூலம் 10,90,00,000 வீடுகளில் இந்தியா முழுவதும் தனிநபர் இல்ல கழிப்பறைகள் கட்டப்பட்டு பெண்களுக்கும் வளரின பெண்களுக்கும் உதவி செய்துள்ளது.
0: வெங்காயத்திற்கான குறைந்தபட்ச உத்தரவாத கொள்முதல் விலை குவிண்டால் ஒன்றுக்கு 1650 ரூபாயாக மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது என்று மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் உணவு பொது விநியோகத்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். வெங்காயத்தின் கொள்முதலை வலுப்படுத்தி விவசாயிகளின் வருவாயை பெருக்கும் வகையில் இத்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்ட அவர், மண்டி விலை நிலவரங்கள் மற்றும் பதப்படுத்திய வெங்காயத்தின் தரத்திற்கு ஏற்பவும் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். சந்தை நிலவரங்களுக்கு ஏற்ப கொள்முதலை முன்னெடுத்துச் செல்லும் வகையில் விலை நிர்ணயம் செய்யப்படுவதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனில் 132 ஏக்கர் பரப்பளவில் உருவாக்கப்பட்டு வரும் குடியரசுத் தலைவர் பூங்காவின் கட்டுமான பணிகளை இன்று நேரில் ஆய்வு செய்கிறார். அங்குள்ள ராணுவ பயிற்சி நிறுவனத்தில் நடைபெறும் அணிவகுப்பு நிகழ்ச்சியில் நாளை அவர் பங்கேற்கிறார். தொலைக்காட்சி, வானொலி தொடர்பான சேவைகள் மற்றும் பொது விவாதங்களுக்கான வரைவு தொலைத்தொடர்பு விதிகளை மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. தொலைத்தொடர்பு சட்டம் 2023 கட்டமைப்பிற்குட்பட்டும் 1885 ஆண்டு தந்தி சட்டத்திற்குட்பட்டும் இந்த புதிய வரைவு விதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 2 நாள் பயணமாக இன்று சுவிட்சர்லாந்து செல்கிறார். அந்நாட்டு அதிபர் கை பார்மலினை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து முக்கிய பேச்சுவார்த்தை மேற்கொள்கிறார். இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீட்டை ஈர்ப்பதற்கான வழிமுறைகள் குறித்து அந்நாட்டு முன்னணி தொழில் நிறுவனங்களின் அதிகாரிகளுடன் அவர் கலந்துரையாடுகிறார். தமிழ்தாய் வாழ்த்தை முதலில் பாடி அரசு நிகழ்ச்சிகள் தொடங்குவது தொடர்பாக பதிலளிக்க மத்திய மாநில அரசுகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனுவின் மீது விசாரணை மேற்கொண்ட தலைமை நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி அருள் முருகன் அடங்கிய அமர்வு 8 வாரங்களில் இதற்கான பதிலளிக்க ஆணை பிறப்பித்துள்ளது. MBBS இளநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்வு எழுதுவதற்கான நேரம் 195 நிமிடங்களாக அதிகரித்து தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இதன்படி வரும் 21ஆம் தேதி நடைபெறும் நீட் மறு நுழைவுத் தேர்வு பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5:30 வரை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பதிவேடுகளில் கையெழுத்து மற்றும் பிற நிர்வாகப் பணிகளுக்காக இந்த கூடுதல் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. மாணவ மாணவிகளுக்கு தேர்வு முறை உகந்ததாகவும் வசதியாகவும் இருப்பதை உறுதி செய்யும் வகையில் இந்நடவடிக்கை என்றும் தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழ்நாட்டில் டெல்டா மற்றும் டெல்டா அல்லாத மாவட்டங்களில் 134 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் இன்று அறிவித்துள்ளார். மேட்டூர் அணை இன்று திறக்கப்படாத நிலையில் வடிமுனை குழாய் கிணறுகளை கொண்டு குறுவை நெல் சாகுபடி செய்யும் விவசாயிகளை ஊக்குவிக்க இந்நடவடிக்கை என்று கூறியுள்ளார். வாய்க்கால்களை தூர்வாரவும் போதிய அளவில் உரங்களை இருப்பு வைக்கவும் தினமும் தடையற்ற மும்முனை மின்சாரம் 18 மணி நேரம் வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். இதனிடையே தமிழக விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு மேட்டூர் அணையை திறக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. மேட்டூர் அணையை திறந்து கடைமடை பகுதி வரை தண்ணீர் சென்றடைவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் பொறியியல் கல்லூரி மாணாக்கர் சேர்க்கை தொடர்பாக விரைவில் அறிவிக்கப்படும் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். கடலூரில் இன்று செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த அவர், நீட் மறு நுழைவுத் தேர்வு நடைபெறவுள்ள நிலையில் மாணாக்கர் சேர்க்கை குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்றார். குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடைபெற்ற குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு முறை குறித்த விழிப்புணர்வு கூட்டத்தில் உரையாற்றிய மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ், குழந்தை தொழிலாளர் இல்லாத மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க அரசு தீவிர முயற்சிகள் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார்.
3: வேலைக்கு செல்லும் குழந்தைகளுக்கு முழுமையாக கல்வி வழங்க வேண்டும் என்பதுதான் இந்த அரசோட முழு நோக்கமே. ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வந்து குழந்தை தொழிலாளர்கள் இருக்காங்க அந்த மாதிரி செக் பண்ணாம ரெகுலராவே நீங்க இனிமே போயிட்டு குழந்தை தொழிலாளர் இல்லா தமிழ்நாடு என்ற அந்த பெயரை எடுக்க வேண்டும். குழந்தைங்க சுதந்திரமா நிம்மதியா நீங்க செயல்படணும். கல்வி குழந்தைகளின் பிறப்பு உரிமை.
0: திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தலைமையில் பல்வேறு துறைகளில் வளர்ச்சிப் பணிகள் குறித்து ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தமிழ்நாட்டில் இணையவழி பட்டா மாறுதல், தானியங்கி பட்டா மாறுதல் தொடர்பாக மாநில வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை மேற்கொண்டார். தமிழ்நாடு முழுவதும் 47 புதிய விளையாட்டு விடுதிகள் அமைக்கப்பட உள்ளதாக மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் அரசு பள்ளி மாணவிகள் திருக்குறளை 1330வது குறளில் இருந்து முதல் குறள் வரை 15 மணி நேரத்தில் தலைகீழ் வரிசையில் எழுதி சாதனை படைத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: விருதுநகர் சாத்தூர் அருகே சுப்பையாபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியின் யாசினி, பவித்ரா, சாருமதி, மதுஸ்ரீ, மதுஷா, மாதவி, ஸ்ரீவர்ஷினி ஆகிய 7 மாணவிகள் 1330வது திருக்குறளிலிருந்து தொடங்கி 1வது திருக்குறள் வரை தலைகீழ் வரிசையில் 15 மணி நேரம் தொடர்ந்து எழுதி முடித்து சாதனை நிகழ்த்தினர். மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா மற்றும் கல்வித்துறை அலுவலர்கள் பார்வையிட்டு மாணவிகளை ஊக்கப்படுத்தினர். விருதுநகர் செய்தியாளர் ஆ. கமலக்கண்ணன்.
0: நெல்லை மணிமுத்தாறு அருவியில் வெள்ளப்பெருக்கு காரணமாக சுற்றுலாப் பயணிகள் குளிக்க 8வது நாளாக இன்றும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
5: தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் கடந்த 1 வாரத்திற்கு மேலாக நெல்லை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. பாபநாசம் அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 5 அடி உயர்ந்து 90.40 அடியாக உள்ளது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள மணிமுத்தாறு அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். களக்காடு தலையணையில் 9வது நாளாக சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை நீடிக்கிறது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: மகளிர் உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் போட்டி இங்கிலாந்தில் இன்று கோலாகலமாக தொடங்குகிறது. இன்றைய முதல் போட்டியில் இங்கிலாந்து இலங்கை அணிகள் மோதுகின்றன. நாளை மறுநாள் நடைபெறும் போட்டியில் இந்தியா பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேச கட்டமைப்பின் முதுகெலும்பாக மகளிர் திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி பாராட்டு தெரிவித்துள்ளாா். வெங்காயத்திற்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டால் ஒன்றுக்கு 1,650 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். டெல்டா மற்றும் டெல்டா அல்லாத மாவட்டங்களில் 134 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் பொறியியல் கல்லூரி மாணாக்கர் சேர்க்கை தொடர்பாக விரைவில் அறிவிக்கப்படும் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். மகளிர் உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் போட்டி இங்கிலாந்தில் இன்று கோலாகலமாக தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
6: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேரம் 1:55. இனி ஒரு திரைக்காலம் கேட்கலாம்.

0: Pradesh during the next 2 to 3 days. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi says government created conducive environment for women in the last 12 years to realize full potential in nation building. Home Minister Amit Shah chairs high-level meeting to review preparedness for Sri Amarnath Yatra in New Delhi. Center restricts industries from buying petrol and diesel from retail pumps. United Nations condemns attacks on oil ships carrying Indian sailors off the coast of Oman. Indian shooting legend and coach Jaswal Rana dies at 49. And in FIFA World Cup 2026, Canada to take on Bosnia-Herzegovina in Group B clash in Toronto. With that, we end the midday news.
1: நிலையத்தில் நேரம் 2:15.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.
3: நீலமலை நேரம்.
4: இன்றைய நிகழ்ச்சியில் செங்கல்புதூர் பகுதியைச் சேர்ந்த பண்டைய பழங்குடி மக்களான ஆளுக்குறும்பர் இன மக்களின் பாடல்கள் மற்றும் இசை இடம்பெற கேட்கலாம்.
5: எங்களுடைய ஆளுக்குறும்பர் சமுதாயத்திலிருந்து திருவிழா காலங்களில் எங்க தெய்வ வழிபடும் போது நாங்கள் இப்போ வாசிக்கக்கூடிய இந்த இசையை வந்து வாசிச்சதை நாங்களுடைய பாரம்பரிய முறைப்படி தொடங்கி இந்த இசையை ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுறோம்.

0: இந்த ஆளுக்குரும சமுதாயத்திலிருந்து ஜானகி அம்மா அவங்க வந்து இந்த அத்திக அத்திகன்னு ஒரு பாட்டு, அந்த பாட்டு வந்து ஒரு விதவை பொண்ணு குழந்தைங்களை வளர்த்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஆதரவா மச்சினன் வந்து ஒரு பாட்டு பாடுறதா இதனுடைய அர்த்தம்.
1: அத்திகே

0: மனிதனே.
1: எங்களுடைய ஆளு குறும்பர் சமுதாயத்திலிருந்து காடுகள்ல இருந்து என்னென்ன பொருள் வந்து சாப்பிடக்கூடிய பொருள் அதெல்லாம் கொண்டு வந்து தர்றேன் அப்படிங்கிற அர்த்தத்துல ஒரு பாட்டு, சின்னரங்கன் அப்படிங்கிற ஒரு இந்த பாட்டை பாடுறாரு.
2: குருமான

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நீலமலை நேரம் நிகழ்ச்சியில் பண்டைய பழங்குடி ஆளுக்குறும்ப இன மக்களின் பாடல்களும் இசையும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: எங்களுடைய ஆளுக்குறும்பர் சமுதாயத்திலிருந்து காடுகளுக்கு போகும்போது தேனை கிழங்கு கனிவகைகள் எல்லாம் கிடைக்கிறதுக்காக ஒரு பாட்டு பாடிட்டு போவாங்க. அதை வந்து இந்த அரைக்குவல் இசையில அந்த இசையை பாடுறோம்.

0: நிலையத்தில் நேரம் 2:30.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 இலக்கிய இன்பம். இன்றைய இலக்கிய இன்பம் நிகழ்ச்சியில் முதலில் தூய வாழ்வு என்னும் தலைப்பில் புலவர் இரா நாகராஜ் அவர்கள் வழங்கும் தமிழுரையும், அதனைத் தொடர்ந்து ஆசுகவி அவர்கள் இயற்றிய நாட்குறிப்பில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் என்ற நூல் குறித்த புத்தக விமர்சனமும் இடம்பெற கேட்கலாம்.
2: செந்தமிழே செங்கரும்பே, செந்தமிழர் சீர்காக்கும் நந்தா விளக்கணைய நாயகியே, முந்தை மொழிக்கெல்லாம் மூத்தவளே, மூவேந்தர் அன்பே, எழில் மகவே, எந்தம் உயிர் தாயே, தமிழே தலை வணக்கம். நேயர்களே, இலக்கிய இன்பம் நிகழ்ச்சியில் தூய வாழ்வு என்ற தலைப்பில் உங்களிடையே சில நிமிடங்கள். சுற்றிலும் இருக்கின்ற பொருள்களின் அழகை காணும்போது ஒரு விஷயம் தெல்ல தெளிவாகிறது. இங்கிருக்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் ஆரம்பம் உண்டு மற்றும் முடிவும் உண்டு என்பது. இந்த பொருள் எப்போது உருவாகியது, எப்போது மறையும் என்பதையும் நிச்சயமாக சொல்லலாம். எப்படி? ஒரு எல்லைக்குள் உட்பட்டதாக இருப்பதால் பிறப்பு இறப்பு முதல் முடிவு இவைகளின் மத்தியில் இருப்பதுதான் வாழ்வு. வாழ்வு ஆதியிலிருந்து தொடங்கி நதி போல் பெருக ஆரம்பிக்கிறது. முடிவில் எல்லையற்ற சத்திய தத்துவம் என்ற கடலின் கண் சேருவதாக இருக்கிறது. நமது உடலும் அப்படியே பிறந்து வளர்ந்து வாழ்ந்து நாசமடைகிறது. ரொம்பவும் அதிகமென்றால் 100 வருடங்கள் வரை வாழலாம். யவ்வனத்தின் ஏற்றத்தில் முதுமை மரணங்களின் எண்ணமே உதிப்பதில்லை. அப்போது யுவக்கணங்கள் எதை வேண்டுமானாலும் சாதித்து விடுவோம் என்ற நம்பிக்கை, செய்ய முடியாது என்ற எண்ணமே வராத பிராயம். சக்கரவர்த்தியான நெப்போலியன் செய்ய முடியாது என்பது மூர்கனின் அகராதியில்தான் இருக்கிறது என்றான். ஆனால் அந்த சப்தம் சில காலத்துக்கு பின்னர் அவனது அகராதியிலேயே வந்து சேர்ந்து யுத்தத்தில் தோற்ற அவன் கைதியானான். யாருமில்லா தீவில் தனியே சிறை வைக்கப்பட்டான். எந்த சுதந்திரமும் அவனுக்கு கிடைக்கவில்லை. அப்படியே மரணமும் அடைந்தான். அவனது கதியே இப்படி என்றால் சாமானியரான நம்மை பற்றி சொல்வதற்கு என்ன இருக்கிறது? நமது இளமையில் இவ்வாறாக உலகை மாற்றியமைத்துவிட துடிக்கும் கனவுகள், உடம்பில் சூடு, மனதில் தடுக்க உண்ணா உற்சாகம், பிறப்பின் கரை தெரிந்தாலும் மரணத்தின் இன்னொரு கரை அப்போது தெரிய வருவதில்லை. நடு வயது முடிந்த பின் முன்பிருக்கும் இன்னொரு கரை தெரிய ஆரம்பிக்கிறது. மரணத்தின் காற்று வீச ஆரம்பிக்கிறது. அப்போது கனவுகள் எல்லாமே சக்தியற்று போகின்றன. அவையெல்லாம் தெரிந்து மறந்து போகின்றன. எப்போது முடிவு காண்பதற்கு ஆரம்பிக்கிறதோ அப்போது முதலில் இருந்த சந்தோஷம் குறைகின்றன. கடைசியில் மனிதனின் மனம் உலகிலிருந்து ஓய்வு கொள்ளும் நிலையை எட்டுகிறது. ஒவ்வொரு உடலுக்கு பொருந்தும் இது. இந்த நியதி உலகுக்கும் பொருந்துகிறது. உலகுக்கும் இந்த ஆதி அந்தங்கள் இருக்கின்றன. நடுவில் அது தெரிகிறது. இந்த வாழ்வு சித்திரத்தினுள்ளே எந்த தத்துவம் மாட்டிக்கொள்ளாமல் இருக்கிறதோ அந்த பொருள்தான் கடவுள். எது காலத்தில் உருக்கொள்ள

இல்லாமலும் குழந்தை பிராயம் இளமை முதுமைகள் இல்லாமலும் அழியாமலும் இருக்குமோ? அதுதான் கடவுள் தத்துவம். கடவுளின் விஷயத்தில் அவன் எப்போது பிறந்தான், அவனுக்கு எப்போது கல்யாணமாயிற்று என்று அவன் முடிவு போன்ற எந்த கேள்விகளுக்குமே இடமில்லை. எனது உடலுக்கு ஆரம்பம் முடிவுகள் உள்ளது, எனது மனதுக்கும் கூட. ஆனால் இதே உடல் மனங்களில் இருக்கும் நான் என்ற அறிவு தத்துவத்திற்கு ஆதி அந்தங்கள் இல்லை. இதற்கு வயது, காலத்தின் மாற்றம் போன்றவை இல்லை. இது திவ்ய அம்சம். உடலில் இருப்பது போல் மாற்றமடையும். உலகெங்கிலும் அது நிலைப்பாட்டை பெற்றிருக்கிறது. அது ஈசதேவன். அது அனாதி அனந்தம். ஆனால் அது நிலை பெற்றிருக்கும் உலக தேகங்கள் கால தேசங்களால் கட்டுப்பெற்றிருக்கும். இங்கு பலவாறான பொருட்கள் இருக்கின்றன. ஜீவிகள், ராம ராவணர்கள், பாபிகள், புண்ணியவான்கள், சத்திய சந்தர்கள், நடத்தை கெட்டவர்கள் என்று நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். நகரங்களில் கடை தெருவிலும் பெருகி ஒன்றாகும் ஏரி போன்ற சாக்கடை நீர்பெருக்கு. இந்நீரில் எதுதான் இல்லை? பல ஆயிரம் வீடுகளின் மாலின்யம், எல்லாவிதமான தர்ம ஜாதி ஜனங்கள் உபயோகித்த தண்ணீர் கலங்கள், மந்தமான சேர், பல வாசனை ருசிகள் கூடிய சேர்க்கை, பலவாறான பார்வை எண்ணங்கள், விசாரங்களின் திருவிழா. உலகமும் இவ்வாறாக பலவித சேர்க்கையோடு கூடியதாக இருப்பதால்தான் அழகே தனி. கலிமம் என்பதை சாதாரண மொழியில் சொல்வதென்றால் ஒரு பெரும் சாக்கடை, கழிவு. உலகம் இப்படிப்பட்டது என்பதை ஒருவன் அறிந்தால் அவன் புத்திசாலியாகலாம். எனவே என்ன நடந்தாலும் எப்படியே இருந்தாலும் கவலைப்படாமலும் அதை விமர்சனம் செய்வதற்கு இஷ்டப்படாமலும் இருக்கலாம். ஏனெனில் சேற்றில் கல்லை எறிந்தால் அது நம்மேலேயே தெரிக்கும். இதனால்தான் உலகத்தின் வக்கிரத்தை நீங்கள் ஏன் சரி செய்ய தணிக்க வேண்டும்? உங்களது உடலை மனதை சந்தோஷப்படுத்த முதலில் நீங்கள் முயற்சி செய்யுங்கள். உலகில் இருந்து கொண்டு பற்றற்று வாழ்வதற்கு இந்த ஒரு சொல் போதுமானது. ஏனெனில் இவ்வுலகில் எதை சுத்தம் செய்வது, எவ்வளவு சுத்தம் செய்வது? அப்படி என்றால் ஒரு சொம்பு நிரப்பிக்கொண்டு அதை காய்ச்சி ஃபில்டர் செய்து குடிப்பது. அதுதான் எளியது மற்றும் நமக்கு வேண்டும் என்பது. இந்த நகரத்தில் என்னென்ன இருக்கின்றன, என்னென்ன நடக்கின்றன என்பவையெல்லாம் தேடுவதற்கு செல்லக்கூடாது. நமக்கு வேண்டுமென்பதை தருவது, அதை சுத்தப்படுத்தி உண்பது, அனுபவிப்பது, இதுதான் அழகான வாழ்வு. எவர் எவரது விசாரங்கள் எப்படி எப்படி இருக்கின்றன என்று பிரமாதமாக விமர்சனம் செய்ய போனால் நமது தலையும் சாக்கடையாகும். யாருடைய விசாரத்தையும் கேட்கக்கூடாது என்பது அல்ல இதன் பொருள். நமக்கு எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவே எடுத்துக்கொண்டு மற்றவைகளை மறந்து விடுதலே சுலப வாழ்வாகும். மேலை நாடுகளுக்கு செல்லக்கூடிய ஒரு நல்லவன், அவர்கள் அங்கு அசைவம் சாப்பிடுகிறார்கள். ரம், பீர், ஒயின் முதலிய பல்வேறு பொருட்களை தவிர்க்க முடியாத பொருட்களை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். இவைகளோடு உட்கார்ந்த அந்த நல்லவன் எதிரில் உட்கார வேண்டிய ஒரு சூழல் சந்தர்ப்பம் வந்தது. அவன் அசைவம்தான், என்ன செய்வது? அவரை இகழ்வதா அல்லது மாற்றுவதா? எதுவும் முடியாது. நமக்கு இருக்கும் எளிய வழி எதுவெனின், அவர்களை கண்டும் காணாமல் அமர்ந்து நமக்கு விருப்பப்பட்ட ஆகாரத்தை, தண்ணீரை நாம் ஏற்றுக்கொள்வது. நமது வழிமுறைதான் சிறந்தது, அவர்களுடையது சரியானதல்ல என வாதத்துக்கு இறங்கினால் அதில் எந்தவித புத்திசாலித்தனமும் இல்லை. ஏனெனில் நான் அந்த நாடுகளின் பிரஜை அல்ல என்பதை அந்த நல்லவன் உணர்ந்து கொள்கின்றான். பல நாடுகளை பார்த்து சஞ்சரித்து திரும்பி வந்த அவன் பல்வேறு தேசத்து கலா வைபவங்கள், வாழ்பவின் வைபவம், விஞ்ஞானத்தின் சாதனை போன்றவைகளையெல்லாம் கொண்டாடலாம், அவ்வளவுதான் என்பதை அந்த நல்லவன் புரிந்து கொள்கிறான். நேயர்களே, மனித வாழ்வு என்பது பிறப்பு இறப்பு இவைகளுக்கு இடைப்பட்ட ஒரு குறுகிய காலகட்டம்தான். மனிதன் 100 வருட காலம் வாழலாம், 150 வருட காலம் வாழலாம், அவ்வளவுதான். இப்படிப்பட்ட இந்த குறுகிய காலகட்டத்தில் பல்வேறு விடயங்களை தன்னுடைய தலையிலே சுமந்து கொண்டு தலையை சாக்கடையாக மாற்றிக்கொள்ளாமல்

0: தமக்கு வேண்டிய விடயங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு எப்பொழுதும் பூக்கள் நிறைந்த பூக்கூடையாக நறுமணம் கமழும் மலர் வன சோலையாக உங்களுடைய தலையை மாற்றிக்கொள்ளுங்கள். உங்களுடைய மனதை பக்குவப்படுத்துங்கள். உங்களுடைய வாழ்வை தூய்மையாக்குங்கள். அடுத்தவர்களை விமர்சனம் செய்வதை விட்டுவிட்டு உங்களுக்கென்று கொடுக்கக்கூடிய இந்த அழகான வாழ்வை அனுபவித்து வாழுங்கள். தூய வாழ்வு என்பது நம்மை நாமே நம்முடைய மனதை தூய்மை செய்து வாழ்வதுதான் தூய வாழ்வு. விமர்சனங்களை விடுத்து தூய வாழ்வு வாழ்ந்து உங்களுடைய வாழ்வை அழகாக மாற்றிக்கொள்ளுங்கள் நேயர்களே. மீண்டும் அடுத்த வாரம் இலக்கிய இன்பம் நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு தலைப்பில் நாம் அழகான சுவாரஸ்யங்களை கேட்டு ரசிப்போம். வாழ்க தமிழ், வாழிய நற்றமிழர், வாழிய மணித்திருநாடு, வந்தே மாதரம்.
1: இலக்கிய இன்பம் நிகழ்ச்சியில் இனி தொடர்வது புத்தக விமர்சனம். ஆசு கவி அவர்கள் இயற்றிய நாட்குறிப்பில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் என்ற நூல் குறித்த விமர்சனம்தான் இடம்பெற கேட்கலாம். இந்த புத்தகம் 140 பக்கங்களை கொண்டது. இது ஒரு சிறுகதை தொகுப்பு புத்தகம். இந்த புத்தகத்தில் 10 சிறுகதைகள் இடம்பெற்றிருக்கின்றன. அதாவது அகநங்கை, நாட்குறிப்பில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், மௌனவழி, மனக்குழந்தை, வாழ்விலை ஒரு புன்னகை, மனிதன் என்றொரு, பழுப்பு இலை, அழைப்பு, பால்மனம், இறக்கி நுவக்கை என்று 10 தலைப்புகளிலே சிறுகதைகள் இந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கின்றன. நகர வாழ்க்கை குறித்து புதுமைப்பித்தன், ஜெயகாந்தன், அசோகமித்திரன், திலீப்குமார், பிரபஞ்சன் போன்றவர்கள் எவ்வளவோ விஷயங்களை எழுதிவிட்டாலும் எழுதுவதற்கு இன்னும் நிறைய இருக்கிறது என்பதை இந்த சிறுகதை தொகுப்பு நிரூபித்திருக்கிறது என்றே கூற வேண்டும். அதாவது ஒரு மகத்தான படைப்பை படித்து முடித்து விட்ட பிறகு நான் மௌனத்துள் உறைந்து விடுவேன். மனதின் நிறைவு எதையும் செய்ய விடாது. சில கவிதைகள், சில ஓவியங்கள், சில திரைப்படங்கள், சில சிற்பங்கள் யாவுமே மகத்தான படைப்புகள் தாம். இவை ஆழ்மனதுள் உறைந்து போன சில உணர்வுகளை நமக்குள் மீட்டெடுக்கின்றன அல்லது புதிய உணர்வுகளை தோற்றுவிக்கின்றன. ஏன் இந்த வாழ்க்கை, எதற்கு, எப்படி இந்த மனிதர்கள் என்ற கேள்விகளை அலை அலையாக எழுப்புகின்றன. இவரின் ஒவ்வொரு சிறுகதையும் இந்த கேள்விகளை எழுப்புவதோடு நம்மை மௌனத்துள் உறைய வைக்கின்றன. அகநங்கை என்னும் சிறுகதையில் படைக்கப்பட்ட மலர் அமுதா என்கிற திருநங்கையின் உணர்வுகளை என்னவென்பது, ஒரு திருநங்கையின் தாபங்களை, ஏக்கங்களை, ஆள் மனதின் மெல்லிய ஆசைகளை, புறக்கணிப்புகளை, வழிகளை இதைவிட வேறு எப்படி சொல்ல முடியும்? நாட்குறிப்பில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் எனும் சிறுகதையில் படைக்கப்பட்ட அந்த கிழவரின் வாழ்க்கையை ஆசிரியர் நம் யூகத்திற்கு விட்டு விடுகின்றார். நான் வாசித்த மிகச்சிறந்த சிறுகதையொன்று மௌனவழி. கழிப்பறை வசதியில்லாத நகரச்சூழலில் ஒருவனுடைய அவஸ்தையை சொல்லும் சிறுகதை மட்டுமல்ல, நிகழ்கால நாகரீகம் என்ற பெயரில் நாம் வாழும் கேடுகெட்ட வாழ்க்கையை நுட்பமாக விமர்சனம் செய்யும் கதை இது. குவியலாயிருக்கும் இடங்களையும் அதில் வாழ்க்கையை கழிக்கும் மனிதர்களையும் ஆசிரியர் அழகாக பதிவு செய்துள்ளார். இவ்வளவு வசதிகள் இருந்துமென்ன அனைத்து மனிதர்களுக்கும் பொது கழிப்பறையை உறுதிப்படுத்தாத தேசத்தை எப்படி நேசம் என்று ஒப்புக்கொள்வது? பாதாள சாக்கடைக்குள் மூழ்கியெழும் ஒரு மனிதனை சமூகமே வேடிக்கை பார்க்குமெனில் எப்படி இதை நாகரிகமான சமூகம் என்று ஒப்புக்கொள்வது? நம் எல்லோருடைய துக்கங்களையும் தூக்கங்களையும் பறித்து கொள்ளும் அருமையான கதை மௌனவழி. இவரின் கதைகளில் இடம்பெறும் மனிதர்கள் பெரும்பாலும் எளிமையானவர்கள். நாம் அன்றாடம் சந்திக்கும், சந்தித்துவிட்டு அலட்சியம் செய்துவிடும் எளிய மனிதர்கள். சந்தோஷங்களை இந்த நீண்ட வாழ்வில் ஏதோ ஒரு கணத்தில் அனுபவிப்பவர்கள் அல்லது அத்தகைய தருணங்களுக்காக காத்திருப்பவர்கள். பழைய இரும்பு பொருட்களை வாழ்வாதாரமாக கொள்ளும் சின்னா, வாழ்விலே ஒரு புன்னகை, வேலை கிடைக்காதா என்ற இயக்கத்துடன் பழைய நண்பர்களை சந்திக்க சென்று அவமானப்படும் ஆறுமுகன், மனிதன் என்றொரு 40 வயது வரை, ஆண்பரிசம் என்னவென்றே தெரியாமல் 20 வயது மனசை சுமந்து கொண்டு வாழும் செண்பகவல்லி, பழுப்பு இலை, நினைவு தவறவிட்ட மனைவியுடன் வாழும் மெல்லிய மனம் படைத்த மதிவாணன், மனக்குழந்தை, சின்னஞ்சிறிய குருவிகளுக்காக தூக்கத்தை தொலைத்துவிடும் மஞ்சு பாப்பா, இறக்கின் உவகை என்று பல்வேறு கதை மாந்தர்களை ஆசிரியர் படைத்துள்ளார். இவர்கள் யாவருமே வழி நிறைந்த வாழ்க்கையை வாழ்பவர்கள். அலைக்கழிக்கும் நகர வாழ்க்கையின் அத்தனை

அவஸ்திகளையும் இவர்களின் எழுத்தில் பதிவாகியுள்ளன. இத்தொகுப்பிலுள்ள கதைகள் எளிய மனிதர்களின் வாழ்க்கையும் என் வாழ்க்கையையும் சந்திக்கும் ஒரு புள்ளியில் தோன்றியவை. எளிய மனிதர்களின் கதைகள் என்பதால் எளிமையான நடை, எளிமையான சம்பவங்கள், நம்முன் எதிரே காண கிடைக்கும் இரத்தமும் நினமுமான வாழ்வின் கதை கலங்கள். என் அளவில் நான் கண்ட எளிய மனிதர்களின் வாழ்க்கை இது என்று கூறுகிறார் ஆசிரியர். இந்த தொகுப்பில் கிராமத்திலிருந்து நகரத்திற்கு வாழ்க்கை பாடுகளுக்காக வருகிறவர்களை இந்த நகரம் அரவணைத்து அவர்களின் பிறந்த மண்ணைப் போலவே நேசிக்கும் நகரத்து மனிதர்களின் அன்பு பாராட்டலின் வாழ்க்கை இக்கதைகளின் மையமாக இருப்பதை உணர முடியும். இரவெல்லாம் சிட்டுக்குருவிகளின் நினைப்பாகவே இருந்தால் மஞ்சு பாப்பா, அடுங்க பாவம், அண்டி பிழைக்கவோ ஒண்டி பிழைக்கவோ யாரும் விடுவதில்லை. பூஞ்சிட்டு தேன்சிட்டு வேற வேற எனமாம். குருவினங்களோட அதோட அப்பா அம்மா கூட அதுங்களை ஆதரிச்சு அரவணைக்கல, மற்றவங்க கிடக்குறாங்க. அதுங்க மனசும் உணர்வும் யாரு புரிஞ்சுக்குவாங்க? நான் இருக்க, நான் என்ன செய்கிறேன் நானு அப்படிங்கிற மாதிரி சின்ன குருவி பாப்பா இறகை உவகை கதையிலிருந்து. ஒரு சின்னஞ்சிறிய குருவி இறந்து விடக்கூடாது என்பதற்காக பதை பதைக்கும் மஞ்சு பாப்பா வேறு யாருமல்ல, அது ஆசிரியரின் மனம்தான் என்று குறிப்பிட்டிருக்கிறார் ஆசிரியர். அதாவது நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய அன்றாட நிகழ்வுகளையும் நம் கண்முன்னே நாம் சந்திக்கும் அவலங்களையும் சில நேரங்களில் நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளையும் வழிகளையும் வேதனைகளையும் எளிய நடைமுறையிலே நாம் அனைவரும் புரிந்து கொள்ளும் வகையில் தந்திருக்கக்கூடிய ஒரு புத்தகம்தான் நாட்குறிப்பில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் என்ற இந்த புத்தகம். 10 சிறுகதைகளுமே நமக்கு 10 விதமான உணர்வுகளையும் 10 விதமான வழிகளையும் 10 விதமான வேதனைகளையும் 10 விதமான எண்ணங்களையும் 10 விதமான சிந்தனைகளையும் நம்முடைய வாழ்க்கையில் தருகிறது என்றால் அது மிகையாகாது. ஆசுகவி அவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய இந்த யதார்த்தங்களை எல்லாம் எளிய நடைமுறையிலே நாம் அனைவருமே புரிந்து கொள்ளும் வகையிலே தன்னுடைய எழுத்தை கையாண்டிருக்கிறார் என்றே சொல்ல வேண்டும். காரணம், ஒரு புத்தகம் என்றால் அதில் இலக்கணம், இலக்கியம் என்று பல்வேறு வகையான சுவையான ஒரு இலக்கணங்கள் எல்லாம் அங்கே புகுந்திருக்கும். ஒரு தூய தமிழில் அந்த வார்த்தைகள் எல்லாம் அங்கே பதிந்திருக்கும். ஆனால் இந்த புத்தகத்தில் யதார்த்தமான மனிதர்களை, ஏமாந்த மனிதர்களை, வலியும் வேதனையுடன் திரியும் மனிதர்களை இந்த உலகம் எவ்வாறு பார்க்கிறது, இந்த சமூகம் எவ்வாறு நடத்துகிறது, இந்த சமூகத்திலே அவர்கள் எவ்வாறு மதிக்கப்படுகிறார்கள், இந்த சமூகம் அவர்களை எவ்வாறு வெறுக்கிறது என்று தன்னுடைய அந்த எளிய தமிழிலே கொடுத்திருக்கிறார் ஆசிரியர் அவர்கள். இதனால்தான் இந்த புத்தகத்தை படிக்க படிக்க நாம் இந்த சமூகத்தினூடே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அது எவ்வளவு கடினமான ஒரு வாழ்க்கை பிரயாணம் என்பதை கண்கூடாக நாம் உணர முடியும் என்றே சொல்ல வேண்டும். இந்த புத்தகத்தின் வாயிலாக படிக்கும் பொழுது இந்த புத்தகத்தை நாமும் படிப்போம், வாழ்க்கையின் யதார்த்தங்களை புரிந்து கொள்வோம் என்றே சொல்ல வேண்டும்.

என்ன நேயர்களே, இன்றைய இலக்கிய இன்பம் நிகழ்ச்சியில் முதலில் தூய வாழ்வு என்னும் தலைப்பில் புலவர் இரா நாகராஜ் அவர்கள் வழங்கிய தமிழுரையும், அதனைத் தொடர்ந்து ஆசுகவி அவர்கள் இயற்றிய நாட்குறிப்பில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் என்ற நூல் குறித்த புத்தக விமர்சனமும் இடம்பெற கேட்டீர்கள். அமைப்பில் உதவி ஜி சரவணன், நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார்.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.
1: நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். கன்னியாகுமரி மாவட்டம் நெய்யூர் 11 சென்டிமீட்டர், திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை 10 சென்டிமீட்டர், ஈரோடு மாவட்டம் கொடிவேரி, திருநெல்வேலி மாவட்டம் மூத்து ஆகிய இடங்களில் 9 சென்டிமீட்டர், நாலுமுக்கு, திருப்பரப்பு, களியல் ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், அடையாமடை, பெருஞ்சாணி அணை, புத்தன் அணை, சித்தாறு ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், பேச்சிப்பாறை, பாலமூர், அவலாஞ்சி, குழித்துறை, நாகர்கோவில், கண்ணடியான் அணைக்கட்டு, முள்ளங்கினா விளை ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், கொடுமுடி ஆறு அணை, மதுரை, மதுரை வடக்கு, சிவலோகம், குருந்தன்கோடு, கொளச்சல், சேர்வலாறு அணை, நாகர்கோவில், சூரலக்கோடு, மாம்பழத்துறை ஆறு, ஆணைக்கிடங்கு, மயிலாடி, கன்னியாகுமரி, பார்வுட், தல்லாக்குளம், கோழிப்போர் விளை ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், மணிமுத்தாறு, ராதாபுரம், பாபநாசம், காக்காச்சி, பூதபாண்டி, மேல்பவானி, அம்பாசமுத்திரம், ஆரல்வாய் மொழி, தக்கலை, கன்னிமார், இரண்யேல், முக்கூடல் அணை, கல்லன்றி, மூலக்கரைப்பட்டி ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், ராமநாதபுரம், குண்டார் அணை, மேலூர், கொட்டாரம், முதுகலத்தூர், விண்ட்வர்த், களக்காடு, கடனா அணை, சிட்டம்பட்டி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், நாங்குநேரி, சேரன்மாதேவி, பாப்பிரெட்டிப்பட்டி, பெரியார், தேவாளா, நடுவட்டம், கோபிச்செட்டிப்பாளையம், பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், தொண்டாமுத்தூர், எலந்தக்குட்டை மேடு, கந்தர்வக்கோட்டை, குடலூர் பசார், சந்தியூர், மதுரை, தென்காசி, தண்டராம்பேட்டை, பெரியப்பட்டி, கவுந்தப்பாடி, ராசிபுரம், நாற்றாம்பள்ளி, கிளென்மார்கன், பாளையங்கோட்டை, சிறுவாணி அடிவாரம், செங்கோட்டை ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகளவு வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உயர்ந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகளவு வெப்பநிலை தமிழ்நாடு, புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இயல்புக்கு 2 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகளவு வெப்பநிலையான 38.8 டிகிரி செல்சியஸ் அரியலூரில் பதிவானது. மிக குறைந்தளவு வெப்பநிலையான 22.2 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்தளவு வெப்பநிலை 13.2 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை சென்னை, புதுச்சேரி, திருவள்ளூர், ராமநாதபுரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. கரூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாயிருந்தது. மதுரை, திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்து காணப்பட்டது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வட தமிழக கடற்பரப்பில் கடல் மட்டத்திலிருந்து 3.1 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. வானிலை முன்னறிவிப்பு. சேலம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி பகுதிகளின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் இன்று பலத்த இடிமழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளையும் நாளை மறுநாளும் பலத்த காற்றுடன் வட தமிழகத்தின் உட்பகுதி, டெல்டா பகுதிகள், காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழை பொழிவுக்கு வாய்ப்புண்டு. மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 34 முதல் 35 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளையும் இதே வானிலை தொடரக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிக அளவு 20 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 14 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 30.2 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 22.6 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
2: நேயர்களே, நேரம் 3 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமலா. தொழில்துறை விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக பெண்கள் அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு துறையில் மகளிர் பங்களிப்பு தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் மகளிர் முக்கிய பங்கு வகிப்பதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் மகளிர் பங்களிப்பு இன்றியமையாதது என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். முத்ரா திட்டத்தின் கீழ் 16 லட்சம் கோடி ரூபாய் கடனுதவியாக மகளிருக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழக பிஜேபி மையக்குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. தமிழகத்தில் நடைபெறும் அரசு நிகழ்ச்சிகளை தமிழ்தாய் வாழ்த்து பாடி தொடங்க உரிய நிர்வாக உத்தரவுகளை பிறப்பிக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான புத்தாக்க பயிற்சி வரும் 16 மற்றும் 17 தேதிகளில் நடைபெறும் என்று பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். பத்திரிகை சுதந்திரத்தை நசுக்கும் வகையில் தாவேக அரசு செயல்படுவதாக திமுக குறை கூறியுள்ளது. விவசாயிகளின் நலனில் அக்கறையின்றி தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. நீலகிரி, கன்னியாகுமரி, ராணிப்பேட்டை, திருவள்ளூர், கோவை மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. துருக்கியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். புக்கெட் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் துஷார் சுவீர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷய் சர்மா பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சீனாவில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: நேரம் 3 மணி 2 நிமிடம்.
4: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். வானவில் வணக்கம் நேயர்களே. அழகான வண்ணங்களை கொண்ட வானவில் போல பல வண்ணமயமான பாடல்களை வகைப்படுத்தி தர வருகிறது வானவில் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நேயர்களோடு இணைவது நான் உங்கள் நண்பன் கோ கனகராஜ். நமக்கான ஒவ்வொரு தருணங்களிலும் நம்மை மேம்படுத்தி உயர்த்திவிட மிகவும் துணையாய் நிற்பது நம்மளுடைய நம்பிக்கை எனும் தன்னம்பிக்கை என்றே சொல்லலாங்க. நாம் விழுந்த போதெல்லாம் தாங்கி பிடிக்கும், மனம் உடையும் போதெல்லாம் தட்டி கொடுக்கும், தனியே அழும்போதெல்லாம் கண்ணீரை துடைத்துவிடும். இவை அனைத்திற்கும் நம்மில் இருக்கும் தன்னம்பிக்கை மட்டுமே கை கொடுக்கும். என்ன தன்னம்பிக்கை பற்றிய சொல்றீங்க அப்படின்னு கேக்குறீங்களா? இன்றைய வானவில் நிகழ்ச்சியில தன்னம்பிக்கை வரிகளை கொண்ட பாடல்களின் தொகுப்பு வளம் வர காத்து கொண்டிருக்கிறது.

தன்னம்பிக்கைக்கான விஷயங்கள் பல இருக்கு. நமக்கான அந்த முயற்சியும் வெற்றிக்கும் ஆறுதலுக்கும் என நம்பிக்கை நமக்கு தருபவர்களை கண்டிப்பாக மறக்கவே மாட்டோங்க. அப்படி இருக்கும்போது 2000 ஆண்டுகள் கடந்து நம் ஒவ்வொருவரின் வாழ்விற்கும் வாழ்வியலை தந்திட்ட ஐயன் வள்ளுவர் தன்னம்பிக்கை வரிகளை வந்து கொடுக்காம இருந்திருப்பாரா அப்படின்னு சொல்லலாங்க. கண்டிப்பாக சொல்லியே இருக்கார், நிறைய குறள்கள் வந்து சொல்லியிருக்காருங்க. தன்னம்பிக்கைக்கான முதல் என்னவென்றால் விடாமுயற்சி தாங்க முதல் படி அப்படின்னு சொல்லலாம். அதற்கான தெய்வத்தான் ஆகாதேனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் என்பது. தெய்வத்தால் ஆகாது என்றாலும்

நாம் செய்யும் முயற்சியினாலேயே நாம் நினைக்கும் தொடங்கும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் முயற்சி என்பது ஒவ்வொன்றும் நமக்கான பலனை தரும் என்பதுதான் அதனுடைய பொருள். அப்படிப்பட்ட ஒரு அழகான வரிகளை கொடுத்திருப்பார். இப்படியான முயற்சியால் நம் இலக்கை அடைய முடியும் எனலாம். நிகழ்ச்சியில முதல் பாடலையும் கேட்கலாம் நேர்களே. பிபி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் பாடிய இந்த ஒரு சுபரான பாடல் பல நம்பிக்கைகளை தரக்கூடிய வரிகளை தாங்கி இருக்கும். மனோஜ் கியான் அவர்களுடைய இசையமைப்பில் வந்த ஒரு பாடல் அப்படின்னு சொல்லலாம். ஊமை விழிகள் படத்திற்காக ஒலிக்கின்றது இந்த பாடல்.

அறிந்திருந்தும் கண்ணில்

நாம எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் நமக்கான முயற்சிக்கான பலன் கிடைக்கவில்லையே அப்படின்னு மனச்சோர்வோடு ஒரு பக்கம் நமக்கு வந்து நிற்கும். அதற்குத்தான் வள்ளுவர் இந்த குறள் மூலமாக சொல்லியிருப்பார். ஊழிர் பெருவழி யாவுல மற்றொன்று சூழினும் தான் முந்துரும் என்பதே குறள். நாம் என்னதான் முயற்சி பண்ணாலுமே நம்மளுடைய முயற்சி அப்படிங்கிறது முன்னாடி நிற்பது ஊழ் என்பதே நமக்கு முன்னால் ஒரு சக்தியாக நின்று கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஊழ் அப்படிங்கிறது என்ன, விதி என்ன?

அது முன்னின்று நம் முயற்சிகளுக்கு பலம் சேர்க்கிறதா இல்லை பலவீனத்தை சேர்க்கிறதா என்று சொல்ல முடியாதுங்க. நாம் எவ்வளவுதான் கஷ்டப்படுகிறோம் ஆனா நமக்கான முயற்சிக்கு பலன் கிடைக்கவில்லையே, சரி பரவாயில்ல நம்ம விதிப்படி நடக்கும் என நமக்கு நாமே ஆறுதலாக நின்று நம்மளுடைய வேலையின் முயற்சியில வந்து ஈடுபடுவோம். அப்படி நமக்கான தன்னம்பிக்கைக்கான ஆறுதலை நாமே ஏற்படுத்திக் கொள்வோம். இதற்காகத்தான் படைத்தவனின் துணை இருக்க அடுத்தவனின் துணை எதற்கு, இதயத்திலே துணிவிருக்கு வருத்தம் எங்கே உனக்கெதற்கு என இளையராஜா அவர்கள் தன்னுடைய பாடல் வரிகளுக்காக பாடியும் இருப்பார். அவரே இந்த பாடல் வரிகளை கொடுத்திருப்பார். பணக்காரன் படத்திலிருந்து இந்த பாடலை கேட்கலாம். நேயர்களை இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

நல்லவர்களின் எதிர்காலமே ஜெயிக்கணும் அப்படிங்கறது இல்லைங்க, நல்ல முறையில வாழணும் என்பதே ஒரு லட்சியமாக கொண்டிருப்பாங்க. தன்னம்பிக்கை என்கின்ற ஒன்று இருந்தாலே நல்ல வாழ்க்கைக்கான துணை நம்மோடு எப்போதுமே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதோ நேர்களை அடுத்த பாடலையும் கேட்கலாம். 1985 ஆம் ஆண்டு வெளிவந்த படமான

இந்த படம் பாடும் வானம் வாடி படத்தில இருந்து ஒரு பாடலை கேட்கலாம். எஸ் பி பாலசுப்ரமணியம், லதா கண்ணன் அவர்களின் குரல்களுக்காக இந்த பாடல் ஒலிக்கின்றது. கேளுங்க, இது ஊட்டி FM 101.8. இங்கு எல்லாமே செம ஹிட்டு.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானவில். இன்றைய வானவில் நிகழ்ச்சியில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது தன்னம்பிக்கை வரிகளை கொண்ட பாடல்களின் தொகுப்பு. தன்னம்பிக்கையோடு நல்ல முயற்சியோடு தன்னுடைய செயலில் இருக்கும் போது பலனில்லாமல் போனாலும் சரி, நம்ம விதி அவ்வளவுதான் என தன்னை தேற்றிக் கொள்வதோடு முயற்சியை கைவிட்டு விடுவோர் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இருந்தாலுமே விதி என்று சொல்லி தோண்டு விடாமல் இருப்பதற்காக என் வள்ளுவர் வந்து தன்னுடைய குரல்ல சொல்லியிருப்பார், ஆக்கூழால் தோன்றும் அசைவின்மை கைப்பொருள் போக்கூழால் தோன்றும் அடி என்பது குரல். நமக்கு உண்டாகும் முயற்சியின் விளைவால் கிடைக்க பெறும் என்றால் நமக்கான முயற்சியும் தன்னால் தன்னம்பிக்கையால் முன்னெடுக்கும். அதுபோல முயற்சி ஓர் பின்னடைவை தந்துவிட்டால் அப்போது முன்னதாகவே சோம்பல் எவ்வளவுதான் வந்தாலும் அந்த சோம்பலுக்கு இடம் கொடுக்காமல் விடா முயற்சிக்கு இடம் கொடுத்தோமே ஆனால் மட்டுமே நம்மளுடைய இலக்கு சென்றடைய முடியும் என்பதுதான் அதனுடைய பொருளாக சொல்லியிருப்பார். நேர்களை அடுத்த பாடலையும் கேட்கலாம். தளபதி படத்திற்காக ஒலிக்கின்றது, நல்லவர்க்கெல்லாம் எதிர்காலமே நம்பிக்கை வைத்தால் வந்து சேராதா என்ற பாடல் வரிகளை கொண்டு வருகிறது. எஸ் பி பாலசுப்ரமணியம், ஸ்வர்ணலதா அவர்களின் குரல்களுக்காக இந்த பாடல்.

தன்னம்பிக்கை அப்படிங்கிறது நமக்கான ஒரு மிகப்பெரிய பலமான ஒன்று என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அதற்கான ஒன்றாகவே இதை சொல்லலாங்க. பறந்து விரிந்த ஒரு அழகான ஒரு கடற்கரை, அங்கே கடற்கரை ஓரமா ஒரு சிறிய மரம. அந்த சின்ன மரத்தின் கிளையில ரெண்டு பறவைகள் கூடு கட்டி வாழ்ந்து வந்ததாம். அப்போது முட்டைகளை இட்டு அதனை அடைகாத்தும் வந்ததாம் அந்த இரண்டு பறவைகள். இப்படி போய்கிட்டு இருக்கும் போது ஒரு நாள் பலத்த காற்றோடு மழை வரத் தொடங்கியது. அந்த பலத்த காற்றில் இந்த பறவைகள் இருந்த மரம் வளைந்து காற்றுக்கு பலமாக ஆடி

எப்படியும் பறந்து வேறு இடத்திற்கு சென்று விட முடியும். ஆனால் இங்கு தங்களுடைய கூட்டில் இருக்கக்கூடிய அந்த இரண்டு முட்டைகளை எப்படி பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு யோசிச்சாதான் இவைகளுக்கு பயம் வந்ததா. அந்த பறவைகள் நினைத்தது போலவே அன்று இரவு நடந்தது. என்ன நடந்தது என்பதை இந்த பாடலை கேட்கலாம் நேயர்களே. தேவா அவர்களின் இசையமைப்பில் வைரமுத்து அவர்களின் பாடல், வரிகளுக்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களின் குரலில் அண்ணாமலை படத்திற்காக இந்த பாடல்.

அந்த மரக்கிளையில இருந்த பெண் பறவை ரொம்பவுமே பயந்து போனது. இந்த பலமான காற்றில கிளை முறிந்து விட்டால் நம்மளுடைய அந்த அடைகாக்கும் முட்டைகள் கடல்ல விழுந்து விடுமே அப்படின்னு வந்து பயந்துதான். அதற்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டும் தைரியத்தையும் சொல்லிக் கொண்டு இருந்த நேரத்துல நினைத்தது போலவே இரவு நேரத்தில் பலத்த காற்றோடு அலையும் மேலெழும்பி அந்த பறவைகளின் கூடு வரை வந்தது. இதை

0: ரெண்டு பறவைகளும் உயரத்தில் இருந்த கிளைகளுக்கு பறந்து போயிச்சு. அங்கு இருந்த அந்த பறவைகளின் கூடும் கீழே தண்ணீர்ல வந்து விழுந்து கடல் அலைகள் இழுத்து போனது. அந்த கடலின் கரையோரத்தில் முட்டைகளோடு கூடும் இழுத்து செல்லப்பட்டதால் இதனை பார்த்த பெண் பறவை ரொம்பவுமே வேதனையோடு அழுது புலம்பியது. ஆனால் அதற்கு ஆண் பறவை ஆறுதலாக நம்பிக்கை தரும்படியான வார்த்தையை வந்து சொன்னதுங்க. நீ அழாதே, இப்போது இரவு நேரம் ஆயிடுச்சு, அதனால் எப்படியாவது காலை விடியும் போது நம்மளுடைய அந்த முட்டைகளையும் கூட்டையும் நாம் வந்து கண்டுபிடித்து மீட்டு விடலாம், மழையும் காற்றும் குறைஞ்சு விடும் அப்படின்னு அந்த பெண் பறவையை தேற்றியதாம். இது அந்த பெண் பறவைக்கு கொஞ்சமாவது ஆறுதல் தந்ததாக இருந்தாலுமே நம்பிக்கையும் தந்தது அப்படின்னு சொல்லலாங்க. நமக்கு நமது முட்டைகள் மீட்டு விடலாமா என கேட்டதற்கு அந்த ஆண் பறவை, ஆமா, அதுக்கு ஒரு வழி இருக்கு என சொல்லியது. என்ன வழி, அப்படியான வழி என்பதை இந்த பாடலை கேட்கலாம் நேயர்களே. படையப்பா படத்திற்காக ஒலிக்கின்றது எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களின் குரலில் இந்த பாடல் கேளுங்க. இது ஊட்டி எஃப்எம் 101.8. இங்கு எல்லாமே செம ஹிட்.
1: சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு,

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானவில். இன்றைய வானவில் நிகழ்ச்சியில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது தன்னம்பிக்கை தரும் பாடல் வரிகளை கொண்ட பாடல்களின் தொகுப்பு. அந்த ஆண் பறவை என்ன வழியை வந்து சொல்லியிருக்கும் அப்படின்னு கேக்குறீங்களா? கண்டிப்பாக. காலை விடிந்ததும் மழையும் காற்றும் கம்மியாயிடுச்சு. அப்போது கரையோரத்துல இருக்கும் நீரை வந்து நாம ரெண்டு பேருமே உறிஞ்சி வேறு பகுதிக்கு அதை வந்து கொட்டி வந்தோம்னா கடற்கரை தண்ணீர் வந்து கம்மியாயிரும். அப்போது நம்மளுடைய அந்த முட்டையும் கூடும் இருக்கும் இடம் வந்து நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிடும், அப்புறம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிச்சாம். இதை கேட்ட பெண் பறவைக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்தாலுமே இது சாத்தியமா என்பது சந்தேகமாகவே இருந்தது. அதிகாலை விடிந்ததும் காற்றும் மழையும் சொன்னது போலவே நின்றது. ஆண் பறவை சொல்லியது போல கடற்கரையோரத்தில் இருந்து ரெண்டு பறவைகளுக்குமே தங்களுடைய அலகுகளால் நீரை உறிஞ்சி வேறு மண் பகுதிக்கு போய் உமிழ்ந்து விட்டு வந்துட்டு இருந்ததாம். இது சாத்தியமா? கண்டிப்பாக இல்லை. இரண்டு பறவைகள் தண்ணீரை உறிஞ்சுவதால் கடல் நீர் குறைஞ்சிடுமா என்ன? கண்டிப்பாக இது சாத்தியம் இல்லை. ஆனாலுமே இந்த ரெண்டு பறவைகளும் அதை விடாமல் செய்தது. பகல் நேரம் ஆயிடுச்சு, மாலை நேரமும் ஆயிடுச்சு, நிக்காம தங்களுடைய வேலைகளை செஞ்சுகிட்டே இருந்தது. இந்த ரெண்டு பறவைகளும் அப்போது மாலை நேரத்துல அந்த வழியாக ஒரு துறவி ஒருத்தர் வந்தார். அவரின் பார்வைக்கு இந்த ரெண்டு பறவைகளுமே கண்ணில பட்டது. ஏதோ விடாமுயற்சியாக ஏதோ செஞ்சுகிட்டு இருக்கு அப்படிங்கறத புற்று கவனித்தார் அவர். அதுக்கப்புறம் ஒரு மரத்தடியில் அமர்ந்தார் அந்த துறவி. அந்த ரெண்டு பறவைகளுக்கும் ஏதோ ஒன்று வந்து நடந்திருக்கு, என்ன என்பதை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஞானத்தால் உணர்கிறார் அந்த துறவி. அந்த ரெண்டு பறவைகளின் முந்தைய நாள் நிலைமை முதல் அவைகளை அதற்காக செய்து கொண்டிருக்கின்ற முயற்சிகள் அனைத்தையுமே இவர் உணர்கிறார். இதுங்களுக்கு கொஞ்சம் நம்ம உதவி பண்ணலாமே அப்படின்னு நினைக்கிறார். அந்த பறவைகளுக்கு இந்த துறவியும் உதவுகிறார். எப்படி உதவுகிறார் அப்படிங்கறத இந்த பாடலை கேட்டு வந்தலாம். நேயர்களே, சந்திரமுகி படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் அவர்களின் குரலில் ஒலிக்க கேட்கலாம். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

விடாமுயற்சிக்கான தீர்வு என்பது எப்படியானது என்பது தாங்க இந்த குட்டி கதையோட கதை பொருள். அந்த துறவி தன்னுடைய ஞானத்தாலும் சக்தியாலும் அந்த பறவைகளுக்கு உதவுகிறார். எப்படின்னா, கடல் அலைகளை கொஞ்சம் உள்வாங்கிட செய்கிறார். அப்போது அந்த கடற்கரையில அடியில் இருந்த முட்டையும் அதனுடைய கூடும் கண்ணுல தென்பட்டது. இந்த ரெண்டு பறவைகளின் கண்ணுக்கு அது தெரிய அப்போது அந்த ஆண் பறவை சொல்லிச்சான் பெண் பறவைக்கு, நேத்து நான் சொன்னதானே, இந்த தண்ணிய கொஞ்சம் கொஞ்சமா நாம உறிஞ்சி வேறு இடத்துக்கு மாத்தணும் போது தண்ணி குறையும், நமது கூடும் முட்டையும் அங்கே தெரியும் அப்படின்னு சொல்லி, அத போலவே நடந்துச்சு பாத்தியா அப்படின்னு ஆண் பறவை சொல்லிச்சான். இதுல இருந்து ரெண்டு பறவைகளுக்கும் ரொம்பவுமே சந்தோஷம். தங்களுடைய கூடும் கிடைச்சது, இந்த முட்டையும் கிடைத்தது, தங்களுடைய குஞ்சுகளை பொறித்தெடுப்பதற்காக அப்படின்னு சொல்லி, தங்களின் இந்த முயற்சிக்கு நல்ல பலன் கிடைச்சது, தங்களின் முட்டையும் கூட்டையும் காப்பாற்ற முடிந்தது அப்படின்னு சொல்லி அந்த முட்டையையும் கூட்டையும் மறுபடியும் தூக்கி மரக்கிளையில கொண்டு போய் வச்சதுதான். அந்த மரக்கிளையில வச்சு ரொம்பவுமே சந்தோஷப்பட்டதாம். இந்த பறவைகளின் இந்த சந்தோஷமும் வெற்றியும் எதனால் என்பது தெரிஞ்சிருக்கும். என்ன நேயர்களே, அடுத்த பாடலையும் கேட்டு வந்துடலாங்களா? முகவரி படத்திற்காக உன்னிமேனன் அவர்களின் குரலில் ஒலிக்கின்றது இந்த பாடல்.

இது வந்து இது ஒரு குட்டி கதையாக இருந்தாலுமே இதிலிருந்து நாம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படிங்கும்போது, அந்த கூட்டையும் முட்டையையும் காப்பாற்றியது யாருடைய செயலில் என்பதே முதலில் கேள்வியாக முன்னாடி நிக்குது. ஏன்னா இந்த ரெண்டு பறவைகளும் அதை எடுக்க முயற்சி எடுக்காம இருந்திருந்தால் அந்த வழியாக வந்த துறவியால் பார்த்திருக்க முடியாது. சொல்ல போனா கடலில் தங்களுடைய முட்டையும் கூடும் மூழ்கிடுச்சே அப்படின்னு ரெண்டு பறவைகளுமே கவலையோடு மட்டுமே இருந்திருந்தால் அந்த வழி வந்த துறவி பறவைகள் ரெண்டும் உட்கார்ந்திருக்கு அப்படின்னு மட்டுமே நினைச்சு போயிருப்பார். ஆனால் இவற்றின் செயல்களால் ஏதோ கஷ்டத்தில் இருக்கும் இவைகளுக்கு நான் உதவணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சார். இந்த பறவைகளின் முயற்சியால் அதை மீட்க முடிந்ததா இல்லை துறவியின் உதவியால் அதை மீட்க முடிந்ததா அப்படின்னா, கண்டிப்பாக அந்த பறவைகளின் முயற்சிக்கு கிடைத்த பலனே அதை மீட்க முடிந்தது அப்படின்னு சொல்லலாங்க. தொடர்ந்து அடுத்த பாடலையும் கேட்கலாம். ஆதவன் படத்திற்காக இந்த பாடல் பென்னி தயாள் அவர்களின் குரலில் ஒலிக்கின்றது. இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8.

நாம் தன்னம்பிக்கை இழந்து எடுக்கும் எந்த முயற்சியாலும் பலன் கிடைத்து விடாது. நாம் செய்யும் செயலுக்கான முயற்சிக்கே முதலில் பலன் கிடைக்கும். அதற்குத்தான் தெய்வமும் துணை நிற்குமே தவிர, தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் என்பதே. எண்ணிலை வந்தாலுமே தன்னம்பிக்கை என்பதை கைவிடக் கூடாது என சொல்லி இன்றைய வானவில் நிகழ்ச்சியில் தன்னம்பிக்கை சார்ந்த பாடல்களின் தொகுப்பினை கேட்டீங்க. மீண்டும் அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரத்தில் வேறு ஒரு பாடல்களின் தொகுப்போடு உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடை பெறுகிறேன். நான் உங்கள் நண்பன் கோ கனக.

0: எதிரும்புதிரும் நிகழ்ச்சியில சரியா 4 மணிக்கு நம்ம எல்லாரும் இணைஞ்சாச்சு. எதிரும்புதிரும் நிகழ்ச்சியில தினம்தோறும் ஒரு தலைப்புல வந்து நம்ம விளையாடுவோம். ஒவ்வொரு நாளும் புதுவிதமா இருக்கும், அது நம்ம நேயர்கள் எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கு எதிரும்புதிரும் நிகழ்ச்சி எப்படி அமைய போகுது அப்படின்றத பாக்கலாம். எதிரும்புதிரும் நிகழ்ச்சியில இணைந்திருக்கும் நான் உங்கள் ஆர்ஜே அம்மு.
1: நான் உங்களுடைய ஆஷா.
0: ஓகே சூப்பர் ஆஷா, அருமையா நம்ம நிகழ்ச்சியை தொடங்கிட்டோம். இன்றைக்கு எதிரும்புதிரும் நிகழ்ச்சி எப்படி அமைய போகுது அதை பத்தி சொல்லுங்க.
1: இன்னைக்கு எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில வந்து நான் யார்,
0: நான் யார்
1: கேட்க போறோம்.
0: நான் வந்து அம்மு.
1: ஓகே, நான் கேட்டது நான் யாருன்னு, நீங்க யாருன்னு கேக்கல.
0: ஓ பாத்தீங்களா, ரைட்.
1: நான் யார் அப்படின்றது வந்து நீங்க சொல்ல போறீங்க, சரியா?
0: ஓகே, ஆரம்பமே அமர்க்களமா இருக்கு.
1: நான் சொல்ல போற க்வெஸ்சன் வச்சு நான் யாருன்னு கண்டுபிடிக்கணும்.
0: ஓகே அருமை. ஓகே, ஓ ஒரு விஷயத்த பத்தின க்ளூ மாதிரி நீங்க குடுப்பீங்க, அந்த க்ளூ வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே சூப்பர், ரொம்ப அழகா கொடுத்துட்டீங்க. தொடர்ந்து நேயர்கள் இந்த நிகழ்ச்சியில பங்கு கொண்டு நிகழ்ச்சியில விளையாடணும். நாங்க கேக்குற கேள்விகளுக்கு, அதாவது க்ளூக்கு, நீங்க வந்து அவங்க யார் அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 9344910018 அப்படின்ற இந்த எண்ணிற்கும், 9342901018 அப்படின்ற இந்த எண்ணிற்கும், 8300191018 அப்படின்ற இந்த எண்ணிற்கும், 0423 அப்படின்ற இணைப்பு என்னோட, 29667813 அப்படின்ற இந்த எண்களுக்கும் தொடர்பு கொண்டு நீங்க இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியை தொடர்ந்து நம்ம பேசுறதுக்கு முன்னாடி ஒரு பாடல் இணைந்திருங்கள். இது ஊட்டி FM 101.8.
1: இங்கே எல்லாமே சமைத்து

0: விஜய் யேசுதாஸ் ஸ்வேதா மோகன் இருவரும் இணைந்து பாடிய அந்த பாடல் த்ரீ திரைப்படத்திலிருந்து கேட்டோம். ஒரு அருமையான பாடலோட நம்ம நிகழ்ச்சியை தொடங்கிட்டோம். ஓகே, இன்றைக்கு எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில நான் யார் அப்படின்னு இருக்க போகுது. நம்ம கேள்விகளோட ஆஷா அவங்க ரொம்ப ரெடியா இருக்காங்க. எப்படி ஆஷா, நம்ம நிகழ்ச்சியில
1: நேர்ல அம்முதா கேட்பாங்க போல இருக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டாவே பண்றாங்களே நினைச்சேன். நீங்க என்ன செஞ்சிருக்கீங்கன்னா,
0: நம்ம தொடங்கி அப்படி விட்டுட்டோம் உங்க பக்கம். கண்டிப்பா கேட்டுடலாம். வணக்கம் மூட்டி எஃப்எம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
2: சின்னவரம் சேர்ந்து செலவராஜ் மஞ்சளா பேசுறேன் மேடம்.
1: ஓகே, இப்ப நான் உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்கலாமா? நான் யார் நீங்க சொல்லுவீங்களா?
2: சொல்றேன் மேடம்.
1: ஓகேங்க, நல்லா கேட்டுக்கோங்க. எனக்கு சொந்தமானது, ஆனால் என்னை விட பிறர் தான் அதிகமாக பயன்படுத்துவாங்க அப்படின்னு நான் யாரு?
2: பெயர் மேடம்.
1: ரொம்ப சூப்பருங்க, அது எப்படி கேட்டதுமே ரொம்ப ஈஸியா சொல்லிட்டீங்க.
2: நான்
1: ஒரு அறையை நிரப்புவேன், ஆனால் அதற்காக இடம் எடுத்துக்கொள்ள மாட்டேன். நான் ஒரு அறையை நிரப்புவேன், ஆனால் அதற்காக இடம் எடுத்துக்கொள்ள மாட்டேன். இடம் எடுத்துக்கொள்ள மாட்டேன். நான் யார் சொல்லுங்க?
2: பீர்வாங்களா மேடம்?
1: என்னங்க
2: பீர்வாவல? போஸ்ட் ஆபீஸா?
1: இங்க பாருங்க, நான் வந்து ஒரு அறையை நிரப்புவேன். நல்லா கேட்டுக்கோங்க, நான் ஒரு அறையை நிரப்புவேன், ஆனால் அதற்காக இடம் எடுத்துக்கொள்ள மாட்டேன். அப்ப
2: நான்
1: என்னோடது வெள்ள மனசு.
2: வெள்ள மனசுங்களா?
1: ஆமாங்க.
2: வெள்ள மனசுல தேங்காய்ங்களா மேடம்?
1: ஏங்க, கூட குழு குடுக்கறேன், பளிச்சுன்னு இருப்பேன்.
2: பளிச்சுன்னு இருப்பீங்களா? பல்லுங்களா மேடம்?
1: ஏங்க, பல்லு பளிச்சுனே இருக்குதுங்களா?
2: ஆமா, அதுதான்
1: எல்லாத்துக்கும் பல்லு பளிச்சுன்னு இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா?
2: என்னங்க மேடம், இவ்வளவு குழு கூட சொல்ல முடியலையே.
0: சரி, ஓகே, பரவாயில்ல, விடுங்க. இப்ப நீங்க சொல்லலன்னா என்ன, உங்களுக்கு வர அடுத்தவங்க அதை வந்து முயற்சி பண்ணட்டும். ஓகேங்களா?
1: சொல்லுங்க, யார் இங்க இருந்து? ஓகே, இந்த க்வெஸ்சன் கேட்டிங்களா? லாஸ்ட்
3: அறையில் நிரப்புவே, நான் இடத்தை எடுத்துக்கொள்ள மாட்டேன். அதாவது லைட் போட்டா வெளிச்சம் எரியும், லைட் அந்த வெளிச்சம் வந்து அரைபுறா பரவும்.
1: அது எப்படி, அதை யோசிச்சு கரெக்டா கொண்டு வந்துட்டீங்களே. எப்படி, நீங்களே கண்டுபிடிச்சீங்களா, இந்த க்ளூ வச்சு கண்டுபிடிச்சீங்களா?
3: நோ நோ, அதாவது அறையில் நிரப்பும் போது வெளிச்சம் தான் நிரப்ப முடியும்.
1: ஆ, வெரி குட்.
3: அது எப்படி இடத்தை எடுத்து?
1: ரொம்ப சூப்பர், ரொம்ப அழகா யோசிச்சு வந்து கண்டுபிடிச்சிருக்கீங்க இல்லீங்களா? இந்திய கிரிக்கெட் வீரரான என்னை காட் ஆஃப் கிரிக்கெட் என்று அழைப்பார்கள். நான் யார்?
3: பழையவரா புதியவரா?
0: ஒரே
3: தெரியல,
1: பழையவரா புதியவரான்னு சொல்ல முடியாது. வேணா ஒரு குட்டி க்ளூ தட்டுமா?
3: கொடுங்க.
1: அதிகமான சதம் அடிச்ச ஒரு சின்ன வயசுலயே.
0: நன்றி. ஓகே ஆஷா, பரவாயில்ல. உங்க கேள்வி வந்து டஃப்பா இருந்தாலும் க்ளூ கொஞ்சம் ஈஸியா இருக்கு, அதுல வந்து எல்லாரும் பதில் சொல்லிடுறாங்க இல்லீங்களா?
1: இல்லனா ரொம்ப போர் அடிச்சிடுவாங்க இல்லையா? க்வெஸ்சனும் தெரியல, க்ளூவும் இப்படி இருக்கு அப்படின்னு போர் அடிச்சிடக்கூடாது.
0: என்னடா இது அப்படின்னு ஆயிடக்கூடாது.
1: கேம் ஜாலி பண்ணி என்ஜாய் பண்ணணும்
0: அவ்வளவுதான். ஓகே ஃபன் பண்றோம். ஓகே, நம்ம நிகழ்ச்சியில சூப்பரா வந்து நேர்கள் எல்லாரும் கலந்துகிட்டே இருக்காங்க. எந்த அளவுக்கு இந்த நிகழ்ச்சியில அவங்க வந்து விளையாடணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்களோ அதே மாதிரி பாட்டு கேட்கணும் அப்படின்றதும் கண்டிப்பா அவங்க ஆசைப்படுவாங்க இல்லைங்களா? ஓகே, தொடர்ந்து பாடல் கொடுத்தல்லாம இன்னொரு நேரத்தை பேசலாங்களா சொல்லுங்க.
1: தொடர்ந்து பேசலாமா?
0: ஓகே கண்டிப்பாக, ஒரு பாடலுக்கு அப்புறம் இணையலாம். இணைந்திருங்கள், இது ஊட்டி FM 101.8.
1: இங்கே எல்லாமே எப்போவுமே சமஹிட்டு.

0: பில்லா டூ திரைப்படத்துல இருந்து அருமையான அந்த பாடல் கேட்டோம். எதிரும் புதிரும் நிகழ்ச்சி ரொம்ப சூப்பரா விளையாடிட்டு இருக்க இந்த நேரம் 4:17 ஆயிடுச்சு. ஓகே ஆஷா, சூப்பரா எல்லாருக்குமே வந்து அழகழகா க்வெஸ்டின் கேட்டு பயங்கரமா நீங்க வந்து பிளாக் பண்ணிட்டே இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில வர அடுத்த நேயர் யாரு எங்கிறதுன்னு பாத்துடலாங்களா?
1: ஓகே அம்மு, அது மட்டும் இல்ல, இப்ப வர லிஸ்னர் வந்து நீங்க தான் க்வெஸ்சன் கேக்கணும்.
0: நான் தான் க்வெஸ்சன் கேக்கணும். ஓகே,
1: நான் இவ்வளவு பிளாக் பண்ணல, இப்ப நீங்க விட்டு
0: பண்ணலாம் பிளாக் பண்ண. ஓகே, வணக்கம் மூடி எஃப்எம்.
2: இருவருக்கும் வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: இனிய மாலை வணக்கம். சொல்லுங்க சந்திரசேகர், நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
2: மிக்க மகிழ்ச்சி.
1: வந்துருக்கீங்க போல இருக்கு.
2: என்ன ஆச்சா மேம்,
1: ரொம்ப இன்ட்ரெஸ்டா வந்துருக்கீங்க போல இருக்கு. அம்மோட கோஷம் எதிர்பார்த்து வந்த மாதிரி இருக்கே.
2: நீங்க சூப்பரான கேள்வி கேட்பீங்க அப்படிங்கற ஒரு இன்ட்ரெஸ்டோட தான் வந்திருக்கேன்.
0: ஓகே, ஆளுக்கு ஒரு கேள்வியா கேட்டறல, கவலையே படாதீங்க.
2: கண்டிப்பா கேள்விக்கா பஞ்சம் பயங்கரமா பிரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கீங்க எங்களுக்காக.
0: ஓகே சரி, முதல் கேள்வி நான் கேட்டறேன். ஓகேங்களா? ஓகே, என்னை எவ்வளவு எடுத்தாலும் நான் பெரிதாகி கொண்டே இருப்பேன், நான் யார்?
2: எவ்வளவு எடுத்தாலும் பெரிதாகி கொண்டே இருப்பேன்.
0: ஆமா, இப்ப எடுக்க எடுக்க குறையும் இல்லைங்களா? இது அப்படி கிடையாது, எடுக்க எடுக்க பெருகும், அதாவது பெருசாகும்.
2: சாரி,
0: இது எதுவுமே இல்ல. ஏன்னா இது எல்லாமே நம்ம வந்து கண்ணுக்கு தெரியலனாலும் அதை எடுத்தா கண்டிப்பா குறையும் இல்லைங்களா?
2: அப்ப நிழல்.
0: நிழல் இல்லையே, நிழல் வெளிச்சத்துல வந்து நிழல் வராது. கேள்வி கரெக்டா புரிஞ்சுக்கோங்க. என்னை எவ்வளவு எடுத்தாலும் நான் பெரிதாகி கொண்டே
2: இருப்பேன்.
0: ஏதாவது க்ளூங்களா?
2: உயிரற்ற
0: பொருள்னு வச்சுக்கோங்களேன், உயிரற்ற பொருள். தேவைப்படுறப்போ நம்ம வந்து அதை வந்து எப்படி சொல்லலாம், அந்த இடத்துல அது தேவைப்பட்டா நம்ம அதை செய்வோம், இல்லைன்னா அதை செய்ய மாட்டோம்.
1: தேவைப்பட்டா செய்வோம், தேவைப்படலே செய்ய மாட்டோம்.
0: நிறைய முயற்சி பண்ணிட்டீங்க, பதில் என்ன அப்படின்றத நானே சொல்லிட்டுங்களா?
2: சொல்லுங்க.
0: ஓகே, குழி இல்லனா துளை.

0: ஓகேங்களா.
1: துளை.
0: ஆமா, ஒரு குழி வந்து நம்ம வெட்ட வெட்ட அல்லது தோண்ட தோண்ட தான் பெரிதாகும் இல்லைங்களா.
1: பெரிதாகும்.
0: ஆமா,
1: ஓகே.
0: அதே மாதிரி துளை வந்து எவ்வளவு எடுக்க எடுக்க தான் அந்த துளை பெரிதாகும். அதுதான் ஈஸியா க்ளூ கொடுத்தா நீங்க சொல்லிடுவீங்களே. நீங்க எப்பொழுதும் அப்ளோஸ் வாங்குறீங்க இல்லையா. சரி, ஒரு முயற்சி பண்ணணும். சரி ஓகே, கவலைப்படாதீங்க, உங்களுக்கு வந்து ஆஷா அவர்கள் கொடுப்பாங்க.
1: எனக்காக நீங்க அப்ளோஸ் வாங்குறதுக்காகவே கேள்வி வச்சிருக்கீங்க. நீங்களாவது என்ன அப்ளோஸ் வாங்குவீங்க பாப்போம்.
2: நான் வந்து ரொம்ப ஈஸியா தான் கேக்குறேன். ஓகேவா சந்திரசேகர், கேட்ட உடனே யோ இத்த ஆன்சர் டக்குன்னு நான் கேக்குறதுக்கு முன்னாடியே ஆன்சர் சொல்லாமா அப்படின்னு உங்க மனசு துடிக்கணும். அந்த மாதிரி ஒரு ஈஸியான க்வெஸ்சன் கேக்குறேன். கிளாப் வாங்கிருங்க சரியா.
1: ஓகே.
2: நான் கூடு கட்டி வாழும் ஒரே பாம்பு இனம், நான் யார்?
1: கூடு கட்டி வாழக்கூடிய பாம்பு இனமா? ஐயோ, நான் இது கேள்விப்பட்டதே இல்லையே. ராஜநகம். அப்படியா?
2: சூப்பர். எப்படி கிளாப் வாங்க இஷ்டம் பார்த்தீங்களே. ஹாப்பியா?
1: ரொம்ப ரொம்ப ஹாப்பி. எப்பயே கிளாப் வாங்க வச்சுட்டீங்க.
2: உங்களுக்கு பாம்புன்னு சொல்லியிருக்க கூடாது. நீங்க கிளாப் வாங்கணுமே, நான் தான் உங்களுக்கு பாம்புன்னு சொல்லியிருக்கு.
1: அது என்னமோ சொல்ற மாதிரி
0: கேள்வியிலே க்ளூவோட குடுத்துட்டாங்க அவங்க.
1: ஆச்சா மேம், இன்னொரு கேள்வி கேட்டு கிளாப் பண்ணுவீங்க.
2: இன்னொரு க்வெஸ்சன் கூட வேணுமா? ஓகே, உங்களோட ஆசையை நான் கேட்கணும், கேட்டுறேன். அடைக்காக்கும் ஆண் இனம், நான் யார்? பெண்கள் தானே அடைக்காப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இங்க வந்து நாங்க மட்டும் சும்மா நாங்களும் தான் அடைக்காப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடைக்காக்குற ஆண் இனம்
1: பெண்குயின்.
2: சூப்பர். தொடர்ந்து செகண்ட் டைம் உங்களுக்கு கிளாப் வாங்க வச்சிட்டேன்.
1: அதுதான் நீங்க பக்கத்துல கேள்வியா கேட்டு அது சீக்க கேள்வி கேட்க வச்சு அடுத்து அடுத்து கிளாப் வாங்க வச்சிட்டீங்க.
0: ஓகே, அந்த ராங்க் இந்த கிளாப்புக்கு
1: நீங்க விடுகதை கேட்டு நெட் டன் டன் பண்ணி நான் சீக்க கேட்டு கிளாப்
0: ரெண்டு பேலன்ஸ் ஆயிடுச்சு இல்லீங்களா.
2: நான் கேக்க கூட சந்திரசேகர் ரொம்ப மனசு உடைஞ்சிர கூடாதுன்றதுக்காக நான் இந்த மாதிரி கேட்டா.
0: இல்ல, விஷயம் என்னன்னா நான் சந்திரசேகர் வந்து அவர் எல்லாத்துக்குமே கரெக்ட்டா பதில் சொல்றவரு. இது வரைக்கும் சொன்னதே இல்ல. சரி, அதனால நான் அவர்கிட்ட அந்த மாதிரி முயற்சி பண்ணேன். ஆமா,
1: ஹைலைட் இந்த ஷோவை நான் மறக்கவே
2: மாட்டேன். நெக்ஸ்ட் டைம் வாங்க.
0: ஓகே சந்திரசேகர், மிக்க நன்றி.
2: தேங்க்யூ.
0: ஓகே, ரொம்ப அழகா வந்து ரொம்ப ஸ்போர்ட்டிவா விளையாண்டாரு. பரவாயில்ல, ஏன்னா எப்பொழுதுமே கிளாப்ஸ் வாங்கிட்டே இருக்க முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் நம்ம இதுவும் வாங்கணும், கண்டிப்பா அதுல இருந்து ஒரு பாடமும் கத்துக்கணும் அப்படின்றத அவர் இன்னைக்கு தெரிஞ்சிருப்பாரு. தொடர்ந்து நிகழ்ச்சியில இணைந்திருக்கும் அடுத்த நேயர். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
3: நான் சென்னையில இருந்து பிரமிளா பேசுறேன் மேடம்.
0: ஓகே பிரமிளா, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
3: கேட்டுட்டு இருக்கேன் மேடம்.
0: சூப்பர். அப்ப உங்களுக்கான கேள்விக்கு போயிடலாங்களா?
3: நான் பேசுறது எனக்கே கேக்குது. டபுள் டபுளா
0: டபுள் டபுளா கேக்குதுங்களா? ஓகே, உங்க சிக்னல் ஏதோ ப்ராப்ளம் இருக்கும்னு நினைக்கிறேன்.
3: நான் பேசுறது உங்களுக்கு கிளியரா இருக்கா?
0: இங்க கிளியரா இருக்கு பிரமிளா, இங்க எந்த ப்ராப்ளமும் இல்ல.
3: சரிங்க மேடம்.
0: ஓகே, க்வெஸ்சன் கேக்கலாங்களா?
3: சரிங்க.
0: ஓகே சரி, உங்களுக்கான முதல் கேள்வி என்னன்னா, நான் எல்லாருக்கும் சொந்தமானவன், ஆனால் என்னை யாரும் வைத்துக் கொள்ள முடியாது, நான் யார்?
3: காற்று.
0: புரியல, என்னது?
3: காற்று.
0: காற்று. ஓகே, ஒரு வகையில அதுவுமே வந்து சரிதான். ஆனா காற்று நம்ம வந்து சொந்தமாக்கி வச்சுக்கலாம் இல்லைங்களா, பலூன்லயோ இல்ல எதுலயோ ஒண்ணுல வந்து சொந்தம் பண்ணி வச்சுக்கலாம். வேற ஏதாவது முயற்சி எடுக்கிறீங்களா?
3: இன்னொரு தடவை சொல்லுங்க மேடம்.
0: நான் எல்லோருக்கும் சொந்தமானவன், ஆனால் என்னை யாரும் வைத்துக் கொள்ள முடியாது. எனி க்ளூ? தினமும் நம்ம கிட்ட அது வந்து சேர்ந்துட்டே இருக்கும்.
3: பணம்.
0: பணம்ங்களா? பணமும் நம்ம கைவிட்டு போகும். ஏதாவது வாங்கணும்னா பணம் கொடுக்கணும் இல்லைங்களா?
2: இன்னொரு
0: ஈஸியான க்ளூ குடுக்கட்டுங்களா? நம் எப்பொழுதும் நம்ம கிட்ட சேரும் சொன்னல, ஒவ்வொரு விடியல்லையும் அது நம்ம கிட்ட சேரும்.
2: ஒவ்வொரு விடியல்லையும்.
0: ஆமா,
3: விடியல்ல
0: சூரியன் தான் வரும். சூரியனோட சேர்ந்து நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கும்.
3: வெளிச்சம்.
0: வெளிச்சம் இல்லைங்களே, நானும் ரொம்ப கஷ்டப்படுறேன். எப்படியாவது வந்து ஒரு அப்ளாஸ் கொடுத்துடலாம் அப்படின்னு. ஆனா வெளிச்சம் தப்பு. ஓகே, அடுத்த கேள்விக்கு போலாங்களா?
3: சரி
0: சரி, அடுத்த கேள்வி ஈஸியா இருக்கும்னு நம்புறோம். ஆஷா அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு வரும், கேளுங்க.

0: நான் வந்து இந்த அளவுக்கு உங்களை வந்து
1: இதுக்கு இறுதியில் பதில் சொல்லிடுங்க மேடம்,
0: ஆமாம்
1: இதுக்கு
0: ஆமாங்க,
1: என்ன
0: இறுதியில்
1: பதில்
0: ஆன்சர்
1: சொல்லி.
0: பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஆன்சர்
1: சரி
0: பண்ணுவாங்க. இப்போ வந்து நீங்கள் ஏமாந்து போகக்கூடாது இல்லையா, அதுக்காகத்தான் நான் ஒரு கொஸ்டின் உங்கள்கிட்ட
1: ஆமா
0: கேட்க போகிறேன், சரிங்களா?
1: சரிங்க மேடம்.
0: நான் வந்து ஏற்காடுங்க, சூப்பரான ஹில் ஸ்டேஷன், எந்த நகரத்தில் இருக்கு, என் பேர் என்ன?
1: சேலம், சேலம் ஏற்காடு.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர்.
2: ஓகே, அருமை, மிக்க நன்றி, ரொம்ப அழகா. ஒன்னு தவறுனாலும் அடுத்ததுக்கு பதில் சொல்லிட்டீங்க. இந்த கேள்விக்கான பதில்
1: கேக்குறீங்களா?
2: இன்னொரு கொஸ்டினா?
0: ஓ, இன்னொரு கொஸ்டின் கூட அவ்வளவு இன்ட்ரெஸ்டா எதிர்பார்த்துட்டீங்க, சரி ஓகேங்க. எவரெஸ்ட் சிகரத்துல ஏறிய முதல் இந்திய பெண் நான், நான் யார்?
1: தெரியும், பச்சேந்திர பால் அவர்கள்.
0: பச்சேந்திர பாய். ஓகேங்க, சூப்பர் சூப்பர்,
1: நன்றிங்க.
0: ரொம்ப இன்ட்ரெஸ்டாக வந்து ரொம்ப அழகாக ஆன்சர் பண்ணிட்டீங்க இல்லைங்களா? அம்மு கேட்ட ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ணல, என்ன ரெண்டு கொஸ்டின் ஆன்சர் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக பண்ணிட்டீங்க. ஓகேங்க, நன்றி.
2: கண்டிப்பா அதற்கான பதில் வந்து அடுத்த நேரத்தை நான் கண்டிப்பா சொல்றேன், நீங்க தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க, ஓகேங்களா? மிக்க நன்றி. ஓகே, ரொம்ப அழகா வந்து ட்ரை பண்ணாங்க. இல்ல எனக்கு வந்து நிஜமா இந்த கேள்வி வந்து அந்த அளவுக்கு ஹார்டா இருக்கா அப்படின்னு தோணுது, ஏன்னா இதற்கான பதில் வந்து ரொம்பவுமே சிம்பிள் தான். நான் அந்த பதில் சொல்லிட்டேன்னுச்சா இவ்வளவுதானா அப்படின்ற மாதிரி இருக்கும், அதனாலதான் அந்த பதில் நான் அப்ப சொல்லல. ஓகே, வர நேயர் வந்து கண்டுபிடிக்கிறாங்களா அப்படின்றத பாக்கலாங்களா? வந்துட்டாங்க, பேசலாம். வணக்கம் மூட்டி எஃப்எம்.
3: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து?
3: கோவை நரசிவனம், என் கே கந்தசாமி.
0: ஓகே, அம்மா ஒரு க்வெஸ்சன் கேட்டாங்களே, கேட்டிங்களா? அது
3: இன்னொருக்க சொல்லுங்க.
2: ஓகே, அந்த கேள்வி என்ன அப்படின்னா, நான் எல்லோருக்கும் சொந்தமானவன், ஆனால் என்னை யாரும் வைத்துக் கொள்ள முடியாது, நான் யார்?
3: எல்லோருக்கும்
2: சொந்தமானவன், ஆனால் என்னை யாரும் வைத்துக் கொள்ள முடியாது.
3: யாரும் வைத்துக் கொள்ள முடியாது.
2: மூச்சு. மூச்சுங்களா? இல்லை, நம்ம வாழ்ற வரைக்கும் மூச்சு நம்ம கிட்ட தானே இருக்கு.
0: நம்ம வாழ்ற வரைக்கும் அது நம்மளுக்கு சொந்தங்க, அதனால மூச்சு வேண்டாம்.
2: ஓகே, மேலும் முயற்சி செய்றீங்களா?
3: வேண்டாம் மேடம்.
2: ஓகே, அடுத்த கேள்வி ஆஷா அவர்கள் உங்களுக்கு கேட்பாங்க, ஓகேங்களா?
0: ஈஸியான க்வெஸ்சன் வேணுங்களா, வேண்டாமா?
3: கண்டிப்பா கண்டிப்பா விஷயம்.
0: ஓகே, நான் வந்து கண்ணிலே கண்ணுடைய கண்ணிலே காதுடைய பிராணி, நான் யார்?
3: கண்ணிலே காதுல பிராணி.
0: கண்ணுல வந்து காது, கண்ணுல காதுடைய பிராணி, நான் யார்?
3: நத்தை.
0: கண்ணுல வந்து காது இருக்குங்க, நம்மளுக்கு காது எங்க இருக்கு?
3: காது தலையில இருக்குங்க.
0: ஆ, இருக்கு இல்லைங்களா? இந்த பிராணிக்கு வந்து என்னன்னாக்கா கண்ணுல காது இருக்குதாமா.
3: கண்ணுல காது. புரியல மேடம், சாரி.
0: ஓ, வேணுங்களா? போயிட்டாரு.
2: ஓகே, நேயர் வந்து என்னடா ரெண்டு பேரும் இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டீங்க.
0: ரொம்ப ஈஸியான கொஸ்டின் இது, நான் வந்து க்ளூ கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன்,
2: ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் இல்லைங்களா?
0: சூப்பரா கண்டுபிடிச்சிடலாம்.
2: ஓகே, அப்ப அடுத்த வர நேயர் வந்து அதை கண்டுபிடிக்கிறாங்களா அப்படின்றத பாத்திரலாம். வணக்கம் மூட்டி எஃப்எம்.
4: ஹலோ அம்மா, குட் ஈவினிங்.
2: குட் ஈவினிங், சொல்லுங்க, யார் எங்க இருந்து?
4: ஊட்டில இருந்து ராஜ்குமார் பேசுறேன்.
2: ஓகே சூப்பர், ராஜ்குமார், நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
4: ஏ பாடலும் கேட்டுட்டு உங்களுக்கு ரெண்டு பேர குரல் உங்களுக்கு பேசுறது எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன்.
2: சூப்பர் சூப்பர், சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு இருங்க. அதே மாதிரி நம்ம கேள்விகள் கடந்த இரண்டு நேர்களுமே வந்து அந்த அளவுக்கு பதில் கரெக்டா சொல்லல, நீங்க முயற்சி பண்றீங்களா?
0: முயற்சி என்ன, ஆன்சரே சொல்லிடுறேன் அப்படின்னு வந்திருக்காரு.
2: நான் எல்லோருக்கும் சொந்தமானவன், ஆனால் என்னை யாராலும் வைத்துக் கொள்ள முடியாது, நான் யார்?
4: ஒளியா?
2: ஒளி அப்படி சொல்லிட முடியாதுங்களே, ஏன்னா இப்ப ஒளி ஒளி ரெண்டுத்துக்குமே நம்ம பதிவு பண்ணி வைக்கிறதுக்கு இயந்திரம் நம்மள்ட்ட இருக்கு. ஆனா இந்த ஒரு விஷயம் வந்து நம்மனால எவ்வளவு நினைச்சாலும் நம்ம சொந்தமாக்கி வச்சுக்கவே முடியாது.
4: நெருப்பு.
2: நெருப்பு இல்ல. ஓகே, அப்ப நீங்க அடுத்ததா ஆஷா அவர்களுடைய கேள்வியை வந்து முயற்சி பண்ணுங்க.
4: இன்னொரு
2: க்ளூங்களா?
4: சொல்லுங்க.
2: இதே கேள்விக்கான அதுதான், நம்மளுக்கு ஒவ்வொரு விடியல்லையும் அது நமக்கு சேர்ந்துட்டே இருக்கும்.
4: ஓஹோ.

0: அது நீங்க தான் சொல்லணும்.
1: சரி ஆக்சன் சொல்லுங்க, ஏதாவது சொன்னேன்.
2: சரி க்ளூ கொடுக்குறேன், கேட்ட உடனே ஆன்சர் பண்ணிடுவீங்க. இந்த க்ளூ கொடுக்குறேன், ஆன்சரே கொடுத்துடலாம். ஐயோயோ, படையே பயந்து ஓடும்.
1: படையே பயந்து ஓடுமா? பாம்பு.
0: நீங்க சொன்ன மாதிரி நேரடியா பதிலே சொல்லிருக்கலாம்.
1: என்னிடம்
0: பல பக்கங்கள் உள்ளன, ஆனால் நான் மரம் அல்ல. மரம் மரம் அல்ல, பக்கங்கள்
1: மரம் அல்ல.
0: என்னிடம் பல பக்கங்கள் உள்ளன, ஆனால் நான் மரம் அல்ல. நான் யார்?
1: புத்தகமா?
0: சரியா தவறா நான் சொல்லல, டைரக்டா உங்களுக்கு அப்ளாஸ் கொடுத்துட்டேன். கரெக்ட், புத்தகம் தான்.
1: கரெக்ட். உங்களுடைய க்வெஸ்சன்க்கு வின் பண்ணிட்டாங்க.
2: ஓகே, வின் பண்ணியாகணும். அம்மா க்வெஸ்சன்காக வந்திருக்கீங்க.
0: நேர்கள் 101.8 உடன்

0: டோம்கி திரைப்படத்துல இருந்து அருமையான அந்த பாடல் ரஞ்சித் ஸ்ரேயா கோஷல் இருவரும் இணைந்து பாடிய பாடல் கேட்டோம். அழகா எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில ரொம்ப சூப்பரா விளையாடிட்டே இருக்கோம். ஆஷா அவர்களுடைய கேள்விக்கும் சரி, என்னுடைய கேள்விக்கும் சரி, நேர்கள் எல்லாருமே
1: என்னோட கொஸ்டின் ரொம்ப ஈஸியா இருக்கு. உங்க பெயர் சரியா கேக்கலீங்களே. நிகழ்ச்சி கேட்டு கிட்டத்தட்ட மூன்று பேரால இந்த கேள்விக்கு வந்து பதில் சொல்ல முடியல, நீங்க வந்து முயற்சி பண்ணுங்க சரிங்களா. கேள்வி என்னன்னா, நான் எல்லோருக்கும் சொந்தமானவன், ஆனால் என்னை யாராலும் வைத்துக் கொள்ள முடியாது.
2: நான் எல்லோருக்கும்
0: சொந்தமானவன், ஆனால் என்னை யாராலும் வைத்துக் கொள்ள முடியாது.
2: விடுகதையா மேடம்?
0: இதுதான் விடுகதை. நான் யார்?
2: என்னது? நம்மளுடைய பெயர்.
0: பெயருங்களா? இல்ல. கேள்வி நீங்க வந்து கரெக்டா கேளுங்க.
1: கேள்வி என்ன கேக்குறாங்கன்னு சொல்லி கரெக்டா லிசன் பண்ணிக்கோங்க சரியா. ஓகே அம்மா கேளுங்க.
0: கேள்வி நான் மீண்டும் ஒரு முறை சொல்றேன். நான் எல்லோருக்கும் சொந்தமானவன், ஆனால் என்னை யாராலும் வைத்துக் கொள்ள முடியாது.
2: காற்று.
0: காற்று. தவறு. முயற்சி செய்றீங்களா மறுபடியும்? ஓகே, அதே க்ளூ தான் உங்களுக்கு. ஒவ்வொரு நாள் விடியல் வரும்போதும் இது நமக்கு சேர்ந்துகிட்டே இருக்கும்.
2: கடந்த காலமா?
0: கடந்த காலமா? இல்ல.
2: ஒவ்வொரு நாள் விடியல் சேர்ந்துகிட்டே இருக்கும்.
0: என்னது?
2: ஒவ்வொரு நாள் விடியல் சேர்ந்துகிட்டே இருக்குமா?
0: ஆமா. நமக்கு சொந்தமா இருக்கு இல்லைங்களா, அது அடுத்த நாள் விடியல் வரும்போது மீண்டும் அது நமக்கு சொந்தமாகும்.
2: வேற கேளுங்க மேடம்.
0: ஓகே, அப்ப அடுத்த கேள்விக்கு போயிடலாம்
1: பாத்தீங்களா. அம்மோ, இப்ப நீங்க நான் கொஸ்டின் கேட்டதுக்கு அப்புறம் கேட்டிருந்தீங்க, ஒரு பாவம் ஏமாந்து போயிருப்பாரு. அதனால தான் நான் என்ன சொன்னேன், நீங்க கேட்டுங்க.
0: ஓ, அதுக்கப்புறம் அவங்க அப்ளோஸ் வாங்கிட்டு போவாங்களா?
1: ரொம்ப இது வருத்தத்தை போக கூடாது, அதனால தான்.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக.
1: ஓகே, நான் கேக்குறேங்க நெக்ஸ்ட் கொஸ்டின், ரொம்ப ஈஸியா இருக்கும். நான் ஒரு நாட்டின் நாடாளுமன்றம், என்னை காங்கிரஸ் என அழைப்பார்கள். நான் யார்? நான் எந்த நாடு?
2: நான் ஒரு நாட்டின் நாடாளுமன்றம்,
1: என்னை காங்கிரஸ் என அழைப்பார்கள்.
2: என்ன
1: அழைக்கிறாங்க? அந்த பார்லிமெண்ட் எந்த நாட்டுல இருக்கு?
2: ஜப்பான்.

0: அந்த நாட்டுக்கு ஏதாவது ஃப்ளூ இருக்கா மேடம்?
1: ஃப்ளூ கொடுக்கணுங்களா?
0: ஆமாம் மேடம்.
1: ஜீன்ஸ் படத்தில் கூட ஒரு பாட்டு இருக்குங்க.
0: ஓ, நியூயார்க்கா?
1: ஆ,
0: வாஷிங்டன். வாஷிங்டன்
1: இன்னும் கொஞ்சம்.
0: வாஷிங்டன் டிசி.
1: அந்த பாடத்துல என்ன பாட்டுக்குன்னு யோசிங்களா?
0: கொலம்பஸ் கொலம்பஸ் லீவ் இருக்கு.
1: ஆ, சூப்பர். பாட்டை கண்டுபிடிச்சிங்க. அதை வச்சு இது அந்த தத்த க்ரூ இப்போ அந்த நாடு என்னன்னு கண்டுபிடிக்க.
0: நியூயார்க்.
1: நியூயார்க்குங்களா? இன்னும் கொஞ்சம் கிட்ட வாங்க.
0: கொலம்பஸ் பாட்டு ஆரம்பிக்கும்.
1: கொலம்பஸ் வச்சு யோசிச்சு பாருங்க. இன்னுக்கு அதுக்கப்புறம் க்ளூ கூட கொடுக்க முடியாது. ஆன்சரே சொல்லிட்டேன். கொலம்பஸ் வச்சு யோசிச்சு பாருங்கன்னா ஆன்சரே சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் என்னால் க்ளூ கொடுக்க முடியாது.
0: நீங்களே கொலம்பியா?
1: கொலம்பியா இல்லை.
0: முடியல.
2: ஓகே, அவரே வந்து விட்டு கொடுத்துட்டாரு. முடியல மேடம் அப்படின்னு சொல்லிட்டோம். இருந்தாலும் முயற்சிக்கு நன்றி. ஓகே, ரொம்ப அழகா வந்து முயற்சி பண்ணாரு. எனக்கு வந்து இன்னும் புரியல, எப்படி இந்த கேள்விக்கு இன்னும் பதில் கண்டுபிடிக்காம இருக்காங்க அப்படின்றது. ஏன்னா நம்ம நேர்களை எல்லாம் பாத்தீங்கன்னா டக்கு டக்குன்னு பதில் சொல்லக்கூடிய ஆட்கள் தான். அது எப்படி அவங்க இன்னுமே இந்த, அதாவது நான் கேட்ட அந்த ஒரு கேள்விக்கு இன்னும் பதில் கண்டுபிடிக்க முடியாம இருக்காங்கன்றது ஒரு ஆச்சரியம் தான். சரி, தொடர்ந்து முயற்சி பண்றாங்களான்னு பாக்கலாம்.
1: ஹலோ, வணக்கம். ஹலோ, சவுண்ட் கம்மி பண்ணுங்க ப்ளீஸ்.
2: ஹலோ. ஓகே, நேர்கள் வந்து ரொம்ப ஆர்வமா நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்றது எங்களுக்கு புரியுது. பட் இருந்தாலும் உங்களுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு அப்புறமா அந்த நம்மளோட நிகழ்ச்சி சவுண்டு கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுட்டு நீங்க வந்து லைன்ல வந்துருங்க. வணக்கம் மூட்டி எஃப்எம்.
3: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கிருந்து? ரொம்ப நேரமா இந்த கேள்விக்கு வந்து யாராலையுமே விடை கண்டுபிடிக்க முடியல. நீங்க முயற்சி பண்ணுங்க தீபா. கேள்வி கேக்கட்டுங்களா? நான் எல்லோருக்கும் சொந்தமானவன், ஆனால் என்னை யாராலும் வைத்துக் கொள்ள முடியாது. நான் யார்?
3: வாழ்நாளா? இல்ல
2: நேரம்ங்களா? எனக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சூப்பர் தீபா. நேரம் அப்படின்றத ரொம்ப சரியான ஒரு பதில். அது வந்து எல்லாருக்கும் பொதுவா எல்லாருக்குமே கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அது வந்து ஏற்றத்தாழ்வு யாருக்குமே கிடையாது அந்த விஷயத்துல. அதே மாதிரி அதை யாராலும் எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் வச்சுக்கவும் முடியாது. ரொம்ப அழகா கண்டுபிடிச்சிட்டீங்க தீபா. ஓகே, சூப்பர். உங்களுக்கான அடுத்த கேள்விக்கு போயிடலாங்களா?
1: இந்த க்வெஸ்சன் கூட ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஆமா, நான் இந்த க்வெஸ்சன் ஆல்ரெடி கேட்டிருந்தேன் இல்லையா?
2: ஆமா, பதில் சொல்லாம இருந்து
1: பார்க்கலாம், ஆன்சர் கிடைக்குதான்னு.
2: கண்டிப்பா.
1: அப்படி கிடைக்கலன்னா நீங்க நெக்ஸ்ட் க்வெஸ்சன் கொடுக்கலாம். ஓகேவா?
2: கண்டிப்பாக.
1: நான் ஒரு நாட்டின் நாடாளுமன்றம், என்னை காங்கிரஸ் என அழைப்பார்கள். அது எந்த நாடு?
3: அமெரிக்கா.
1: சூப்பர்.
2: ஓகே தீபா, அவங்களோட ஹிஸ்டரிய அவங்க ரிப்பீட் பண்ணிட்டாங்க. தீபா வந்தா கரெக்டா கண்டுபிடிப்பாங்க அப்படின்றது ரொம்ப அழகா இந்த இரண்டு கேள்வியிலும்.
1: நீங்க வந்து ரொம்ப வந்து நம்பிக்கையா சொல்லிட்டீங்களா? உங்களோட நம்பிக்கைய வந்து நம்ம வீணாக்க கூடாது, வீணாக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னாக்கா கரெக்டான ஆன்சர் எப்படி கொடுத்தே ஆகணும்னு ரொம்ப ட்ரை பண்ணி
2: கரெக்டா கொடுத்துட்டாங்க. மிக்க நன்றி தீபா. தேங்க்யூ சோ மச்.
3: தேங்க்யூ மேம். தேங்க்யூ சோ மச்.
2: ஓகே, நீங்க வந்து என்கிட்ட சண்டை போட்டீங்கல்ல, அதுக்கான ஜஸ்டிஸ் வந்து தீபா தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகே, நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து இதே மாதிரி பல கேள்விகள் இன்னும் நம்ம வந்து நேர்கள்கிட்ட கேட்கலாம். பட் அதற்கு முன்னாடி ஒரு பாடல். இது ஊட்டி FM 101.8.
1: இங்க எல்லாமே எப்பவுமே சமஹிட்டு.

0: மாலை பொழுதின் மயக்கத்திலேயே திரைப்படத்திலிருந்து அருமையான அந்த பாடல் கேட்டோம். நேர்கள் எல்லாரும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்க இந்த நேரம் 4:49 ஆயிடுச்சு. ஓகே, எதிரும் புதிரும் நிகழ்ச்சி தொடங்கி 49 ஆச்சு அப்படின்றத நம்பவே முடியல, அவ்வளோ சீக்கிரம் போயிடுச்சு. நீங்க என்ன சொல்றீங்க ஆஷா?
1: ஆமாம், நானும் வந்து ஒரு 20-30 இருக்கும், ஜாலியாக அப்படியே விளையாண்டுட்டே இருக்கலாமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன்.
0: ஜாலியாக இருக்கல விளையாட,
1: நீங்க சொல்லும் மொத்தம் இப்போ எனக்கு தெரியுது 15 தானே. ஓகே,
0: கடைசி 10
1: வந்து பேச பண்ண வேண்டாம், ஏன்னா டைம் ரொம்ப போயிருக்கேன் போயிடுச்சு இல்லையா.
0: கண்டிப்பாக இருக்கிற 10 நம்ம எத்தனை பேர்கிட்ட பேசி எவ்வளோ கேள்வி கேட்க முடியுமோ கேட்டலாம். வணக்கம் மூடி எஃப்எம்.
2: வணக்கம் வணக்கம், திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தங்கவேல்.
0: ஓகே தங்கவேல், நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
2: கேட்டுக்கலங்க.
0: ஓகே சூப்பர், அப்போ உங்களுக்கான கேள்விக்கு போயிடலாங்களா? ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி என்னன்னா, நான் பேச மாட்டேன் ஆனால் பல கதைகள் சொல்வேன், நான் யார்? புஸ்தகங்களா? சூப்பர், அருமையா பதில் சொன்னீங்க. அப்ப உங்களுக்கான அடுத்த கேள்விக்கு போயிடலாங்களா?
2: சொல்லுங்க.
1: அடுத்த கொஸ்டின் கேட்கலாங்களா? ரெடியா?
2: சொல்லுங்க.
1: ஓகே, நான் தான் தமிழ்நாட்டின் மிக நீளமான ஆறு. இது ரொம்பவே ஈஸிங்க, சொல்ல வேண்டாம்
2: நினைக்கிறேன்.
1: நான் தான் தமிழ்நாட்டின் மிக நீளமான ஆறு. ஆறு
2: வைகைங்களா?
1: இல்லைங்களே. மேட்டூர் வைகை, இது சொல்ல வேண்டீங்களா?

0: ஓகே, இருந்தாலும் முயற்சிக்கு நன்றி. அடுத்த கேள்வி அடுத்த
1: சரிங்களா?
0: நிகழ்ச்சியில பார்க்கலாம், ஓகேங்களா?
1: ஆ ஓகேங்க.
0: ஓகே அஷய், இப்ப அப்படியே உங்க பக்கம் திரும்பிடுச்சு. என் கேள்விக்கு பதில் சொல்லிட்டாரு, ஆனா உங்க கேள்விக்கு பதில் சொல்ல முடியலையே. அந்த அளவுக்கு ரொம்ப ஹார்டான ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்கீங்க.
2: ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன் தான் அது.
0: ரொம்ப
2: என்னன்னா, அம்மோட க்வெஸ்சனுக்கு நம்ம ஆன்சர் சொல்லிட்டோமே அப்படின்னு ஒரு சந்தோஷம்.
0: அதாவது சொல்ல முடியாத உங்க க்வெஸ்சனுக்கே ஆன்சர் பண்ணிட்டோம்.
2: ஆமா, இதெல்லாம் என்ன விட்டுட்டாரு.
0: ஓகே ஓகே, இருந்தாலும் ஓகே. இவ்வளவு நேரம் வந்து நம்ம நேர்கள்ட்ட விளையாடிட்டு இருந்தோம். எனக்கு ஒரு கேள்வி உங்க கூட விளையாடணும் அப்படின்னு ஆசையா இருக்கு. உங்ககிட்ட நான் வந்து கேள்வி கேட்கலாங்களா? இல்ல, ஒரு ஆசைதான், ஒரு சின்ன. ஏன்னா இந்த கேள்வி வந்து கண்டிப்பா நேர்கள் வந்து கண்டுபிடிப்பாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. பட் இருந்தாலும் நீங்க இதை வந்து எப்படி அணுகிறீங்க அப்படின்றத நான் வந்து பாக்கணும்னு ஆசைப்படுறேன். கேள்வி கேட்கலாங்களா?
2: ஓகே கேட்கலாம்.
0: ஓகே, உங்களுக்கான கேள்வி ஆஷா, அதாவது என்னன்னா, எனக்கு முகம் உண்டு ஆனால் கண்கள் இல்லை, நான் யார்?
2: முகம் உண்டு ஆனால் கண்கள் இல்லை.
0: ஆமா,
2: கண் இல்லாத,
0: முகம் உண்டு ஆனா கண்கள் இல்லை, நான் யார்?
2: ஓகே, என்ன அப்படின்னா, வாட்ச் இருக்குமா? எப்படியே நான் சூப்பரா சொல்லிட்டேன்.
0: சூப்பர் ஆஷா, சூப்பர். அப்ளாஸும் நான் கையோட கையோட கொடுத்துட்டேன்.
2: நான் ஆன்சர் சொல்ல நான் நினைச்சே பார்க்கலாமோ, ரொம்ப
0: சந்தோஷம். சொல்லிட்டீங்களே, ஏன்னா வாட்ச்க்கு வந்து கண்டிப்பா முகம் இருந்தா தான் நம்மளால நேரம் பார்க்க முடியும். ஆனா அதால நம்மள பார்க்க முடியாது, நம்மளால அதை பார்ப்போம். வாட்சால நம்மள பார்க்க முடியாது. ஓகே, இந்த நேரம் வாட்ச் இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் இது ஒரு விஷயம் இல்லைங்களா? அது யாரு என்னன்னு பாக்காது, எல்லாருக்கும் அது வந்து பொதுவா நடந்துக்கும். இது வந்து ஒரு நல்ல குணம், நம்ம வந்து நேரத்துக்கிட்ட இருந்து கத்துக்கலாம் இல்லைங்களா?
2: சூப்பர், ரொம்ப நல்லா கேட்டீங்க. நான் கரெக்ட் ஆன்சர் பண்ணிட்டேன்ல, அது ரொம்ப சூப்பர்,
0: சந்தோஷம் உங்களுக்கு. ஓகே, மிக்க மகிழ்ச்சி.
2: எனக்கு நான் சூப்பர் சொல்லிக்கணும் இல்லையா?
0: கண்டிப்பா கண்டிப்பா,
2: சந்தோஷம்.
0: அடுத்தவங்க நம்மள அப்ளோஸ் கொடுத்து அப்ரிஷியேட் பண்றதை விட நம்மள நாமளே அப்ரிஷியேட் பண்ணிக்கணும். அது ஒரு நல்ல ஒரு தகுதி இல்லைங்களா?
2: அம்மு, நான் ஒரு க்வெஸ்சன் கூட கேட்டுட்டுமா? என்ன
0: எனக்கு
2: நான்
0: முயற்சி
2: பண்றேன். தமிழ்நாட்டின் மிக நீளமான ஆறு.
0: ஓகே, நீளமான ஆறு.
2: ஆமா,
0: எனக்கு ஏற்கனவே இந்த ஆறு நதி கன்ஃபியூஷன் எனக்கு நிறைய ஆயிருக்கு. அதுல வேற நீங்க நீளமான ஆறுன்னு வேற இருக்கு. காவிரி ஆறா? கரெக்ட்டுங்களா? ஓகே சூப்பர்.
2: நான் வந்து க்ளூ கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். க்ளூ கொடுத்தா க்ளூலயே ஆன்சர் இருக்கு. ஆனா அது மாதிரி எனக்கு ரொம்ப சூப்பர்.
0: அப்படி என்ன க்ளூ வச்சிருந்தீங்க, அந்த க்ளூவையும் சேர்த்து சொல்லிடுங்களே.
2: அந்த க்ளூவை கூட சேர்த்து சொல்லிடலாமா? அந்த க்ளூ என்னன்னாக்கா, மக்கள் திலகம் எம்ஜிஆர்ல இருந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வரைக்கும் எல்லாருமே வந்து இந்த ஆறை வச்சு பாட்டு பாடிருக்காங்க. இந்த ஆறு தான்
0: நீங்க எப்படி பாட்டுல முடிச்சீங்களோ அதே மாதிரி நம்மளோட நிகழ்ச்சியும் ஒரு அருமையான பாட்டோட நம்ம வந்து நிறைவு செஞ்சு. இவ்வளவு நேரம் நம்ம நிகழ்ச்சிக்கு தொடர்பு கொண்டு முயற்சி செய்து ஜெயிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி ஓ, இதுக்கு இதுதான் பதிலான்னு கத்துக்கிட்டவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு நன்றிய சொல்லிட்டு நம்ம இந்த நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம்.
2: அதே மாதிரி அவங்க எவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்களோ அதே அளவுக்கு வந்து நம்மளும் வந்து ரொம்ப ஹாப்பியா
0: எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில இதே மாதிரி இணைந்து நம்ம வந்து எல்லாரையும் சந்திக்கலாம். அதுவரை விடை பெறுவது நான் உங்கள் அர்ஜயாமும்,
2: நான் உங்களுடைய ஆஷா.

0: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு ஃபீல் பண்றீங்களா?
1: தேவதெய்வம் சன்னியோ, தென்னிலாம் சன்னியோ.
2: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 to 12:40 வரை சிநேகிதியே.
0: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது. கேட்க தவறாதீர்கள்.

0: ஆகாஷ்வாணி
1: தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமுலா. தொழில்துறை விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக பெண்கள் அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பாதுகாப்புத்துறையில் மகளிர் பங்களிப்பு தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் மகளிர் முக்கிய பங்கு வகிப்பதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் மகளிர் பங்களிப்பு இன்றியமையாதது என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். முத்ரா திட்டத்தின் கீழ் 16 லட்சம் கோடி ரூபாய் கடனுதவியாக மகளிருக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழக பிஜேபி மையக்குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. தமிழகத்தில் நடைபெறும் அரசு நிகழ்ச்சிகளை தமிழ்தாய் வாழ்த்து பாடி தொடங்க உரிய நிர்வாக உத்தரவுகளை பிறப்பிக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான புத்தாக்க பயிற்சி வரும் 16 மற்றும் 17 தேதிகளில் நடைபெறும் என்று பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். பத்திரிகை சுதந்திரத்தை நசுக்கும் வகையில் தாவேக அரசு செயல்படுவதாக திமுக குறை கூறியுள்ளது. விவசாயிகளின் நலனில் அக்கறையின்றி தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. நீலகிரி, கன்னியாகுமரி, ராணிப்பேட்டை, திருவள்ளூர், கோவை மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. துருக்கியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சீனாவில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8. நேரம் 5:02.

நேர்கள் தொடர்ந்து கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது. நிகழ்ச்சியில் வாடாமலர் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு.

ராஜமலையசிம்மன் திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் கேட்டோம். இன்றைய வாடாமலை நினைவு நின்ற பாடல்களின் தொகுப்பு நிகழ்ச்சியில் டாக்டர் ஸ்ரீ சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் அவருடைய குரல்ல பாடல்கள் கேட்கவிருக்கோம். இணைந்திருங்கள் ஓடிஎஃப்எம் 101.8 உடன்.

வண்ணக்கிளை திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் கேட்டோம். நேர்கள் எல்லாரும் பொன்மாலை பொழுதுல வாடாமலர் கேட்டுட்டு இருக்கும் இந்த நேரம் 5:09. நிகழ்ச்சியில் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் அவருடைய குரல்ல பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். இணைந்திருங்கள் OTFM 101.8 உடன்.

0: வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்திலிருந்து அருமையான அந்த பாடல் கேட்டோம். நிகழ்ச்சியில் தொடர்வது சம்பூர்ண ராமாயணம் திரைப்படத்திலிருந்து பாடல்.
1: சபரிக்கு ராமனும் தன்னிலை உரைத்தார், அவன் போல் தவிக்கும் சுக்ரீவன் நிலை அவள் உரைத்தாள். உதவி செய்து அவன் துணையால் நலமடைவாய் என்று உபசரித்து

அன்புள்ள குகனோடு ஐவரானோம், அன்புள்ள குகனோடு ஐவரானோம், இனி அறுவர் நாம் என்று அண்ணலாக மகிழ்ந்தான். ஆறுதல் மொழி கேட்ட சுக்ரீவன் தங்கள் அருந்துணையை அடைந்தது என் பாக்கியம் என்றான். அஞ்சாதே பாலியை நான் பதைத்து

வைத்திடவே வலிமையுள்ளோராலே தான் முடியுமென்றான். ராமன் மறுவார்த்தை பேசாது கணை கொடுத்தான்.

ஐயனே அறிவிழந்த எம்மை நீங்கள் ஆதரிக்க வேண்டும் என்று அடிபணிந்தான் சுக்ரீவன் அடிபணிந்தான். அண்ணல் முன் எல்லோரும் வந்து தொழுது நில் எம்மை மன்னித்து அருள்க

கடலோனும் வந்து நின்றான். சம்பாதி சொல் கேட்டு இலங்கை நோக்கி சமுத்திரத்தை தாண்டவுமே உறுதி கொண்டான் அனுமன்.

பனை இதயத்தில் புதையலானாய் என் கவலை தீரவே தொழிலா.

காலை பொழுது நிகழ்ச்சியில வாடாமலர்ல நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு கேட்டுட்டு இருக்கோம். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில சீர்காழி டாக்டர் எஸ் கோவிந்தராஜன் அவர்களுடைய குரல்ல வந்த பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். இணைந்திருங்கள் ஓடிஎஃப்எம் 101.8 உடன்.

0: அடி மருமகள் எல்லாம் எருமைகளா, அந்த மாமியாருக்கு அடிமைகளா?
1: அத வயசானவங்க புரிஞ்சுக்கணும், நம்ம வாலிப மன்னத்தை தெரிஞ்சுக்கணும். அத வயசானவங்க புரிஞ்சுக்கணும், நம்ம வாலிப மன்னத்தை தெரிஞ்சுக்கணும்.

நம்ம சந்தோஷத்துக்கு டயம் கொடுக்கணும் கொடுக்கணும். மாமியாளுக்கு ஒரு சேதி, இதை மதிச்சு நடந்த மரியாதை. மாமியாளுக்கு ஒரு சேதி, இதை மதிச்சு நடந்த

பார்வையில் வைத்தார் பெண்ணுள்.

0: குமுதம் திரைப்படத்திலிருந்து கேட்ட இந்த பாடலுடன் இன்றைய பொன்மாலை பொழுது நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியில் வாடாமலரில் நிலவில் நின்ற பாடல்களின் தொகுப்பில் இன்றைக்கு டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் அவர்களின் குரலில் பாடல்கள் கேட்டோம். இத்துடன் இன்றைய பொன்மாலை நிறைவு பெறுகிறது. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 6 மணி.
1: கேளுங்க கேளுங்க கேளுங்க கிராம மக்களே, கேஒய்சி அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா கேஒய்சி அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்ட செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. கேஒய்சி அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
2: ஆர்பிஐ சொல்கிறது.
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: நேர்களினை தொடர்ந்து கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். இன்று மற்றும் நாளை ஒளிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து 6:05

0: பத்திற்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 விளக்கேற்றும் வேலை திரையில் பக்தி பாடல்கள், 6:30 மாநில செய்திகள், 6:40 பெட்டதகமலு படுகுமொழி பாடல்கள், 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை சென்னை அஞ்சல், 7:10 சேலம் மாவட்ட செய்திகள் எழுதியவர் சி விஜயகுமார், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 7:30 தோட்டமும் தொழிலும் முதல் போகத்தில் சிறந்த முறையில் சாகுபடி செய்வது குறித்து விவசாயி ஆர் ரங்கநாதன் அவர்களுடன் நேர்முகம், கிராமிய பாடல் தகவல் களஞ்சியம் ஆகியவை இடம்பெறும். 8:00 செய்தி அறிக்கை, 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 செய்தி சுடர், 9:30 அரங்கிசை, எஸ் மாளவிகா அவர்களின் பாட்டு, வி எல் குமார் அவர்கள் வயலின், பி சிவராமன் அவர்கள் மிருதங்கம், வி அனிரோத் ஆந்திரே அவர்கள் கஞ்சீரா, 10:45 காற்றோடு கலந்திடவா திரைப்பட பாடல்கள், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். நாளை காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க, வழங்குபவர் ரவிச்சந்திரன் கணபதி தாசன் அவர்கள், 6:15 அருளிசை பக்தி பாடல்கள், 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்பு, 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:55 இயற்கையின் மொழி, 7:00 காலை கதிர் நலமுடன் வாழ, வலிப்பு நோய் ஏற்படுவதற்கான காரணங்களும் மற்றும் சிகிச்சை முறைகளும் குறித்து மருத்துவர் ஏஞ்சல் சான்சி அவர்கள் வழங்கும் தகவல்கள், தொடர்ந்து திரைக்காணம் நிறைவாக சட்டம் அறிவோம், பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான துன்புறுத்தல்கள் தடுப்பு சட்டம் குறித்து தகவல்களை வழங்குகிறார் வழக்கறிஞர் தன்யா அவர்கள். நாளை காலை 7:15 குட் மார்னிங் நீல்கிரீஸ், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 குட் மார்னிங் நீலகிரீஸ் புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள், 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 8:30 திரைகாணம், 9:00 ரெட்ரோ ராகங்கள், உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள், 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல், 9:15 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம் தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள், 10:30 குவா குவா வாத்துக்கள் குழந்தைகள் பங்கு பெறும் நிகழ்ச்சி, 11:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 11:02 என் கேள்விக்கு என்ன பதில் தொடர்ந்து நீங்கள் கேட்டவை நேயர் விருப்பம். நாளைய நிகழ்ச்சியின் தலைப்பு உங்கள் லைஃப்ல பிக்கஸ்ட் சப்போர்ட்டா இருக்கிறவங்க யார், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், பிற்பகல் 12:10 ஸ்நேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கு பெறும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி, 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள், 1:45 மாநில செய்திகள், 1:55 திரைகாணம், 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 2:15 நீலமலை நேரம் பணியர் பாடல்கள், 2:30 மேட்னி நேரம் ஒரு பட பாடல்கள், 2:55 வானிலை அறிக்கை. நேர்கள் இதுவரை இன்று மற்றும் நாளை ஒளிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்டீர்கள். சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: This is Akashvani. The news read by Anuja Kumar. Prime Minister Narendra Modi today highlighted that from financial inclusion and entrepreneurship to education, healthcare, sanitation, housing, sports, science and governance, women are playing a prominent role across diverse sectors. In a social media post, Mr. Modi said that the growing participation of women in emerging fields such as drone technology is opening new avenues of opportunity and transforming the development landscape across the nation. He noted that over the last 12 years, the NDA government has worked to further women-led development, and this is visible across sectors. Union Home Minister Amit Shah has said that the government is fully committed to ensuring the highest level of security and a smooth pilgrimage experience for devotees undertaking the Amarnath Yatra. He said this while chairing a high-level meeting in New Delhi to review the preparedness of the Yatra. During the meeting, Mr. Shah directed for creating impregnable multi-layered security grid along the pilgrimage route with the coordinated efforts of the Central Armed Police Forces, Jammu and Kashmir Police and all security agencies. The minister

மணியோசை திரைப்படத்திலிருந்து சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் அவர்களுடைய குரலில் அந்த பாடல் கேட்டோம். இணைந்திரங்கள் ஊட்டி FM 101.8.

0: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
1: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000.
0: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
1: இப்பதான் ஜீரோ ஆச்சே, எப்படி கொடுக்க முடியும்?
0: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சே. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
2: கண்டிப்பா, பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். தொழில்துறை விரைவான வளர்ச்சியை கண்டுவருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக பெண்கள் அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான புத்தாக்க பயிற்சி வரும் 16 மற்றும் 17 தேதிகளில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் நலனில் அக்கறையின்றி தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தொழில்துறை விரைவான வளர்ச்சியை கண்டுவருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக தொழில்துறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் மற்றும் அதன் வளர்ச்சியின் வேகம் குறித்து அந்த கட்டுரையில்

0: தமிழக சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான புத்தாக்க பயிற்சி வரும் 16 மற்றும் 17 தேதிகளில் நடைபெற உள்ளதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: வருகின்ற 16/6/2026 செவ்வாய்க்கிழமை மற்றும் 17/6/2026 புதன்கிழமை ஆகிய 2 நாட்கள் காலை 10 மணி முதல் மாலை 5:30 வரை புத்தாக்க பயிற்சி கலைவாணர் அரங்கம் 3வது தளத்தில் உள்ள பல்வகை கூட்டரங்கில் நடைபெற உள்ளது. முதலமைச்சர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பெறும் இந்த புத்தாக்க பயிற்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் பேரவையில் கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள், சட்டமன்ற பேரவை விதிகள், சட்டமன்ற நடைமுறைகள் குறித்தும் பேரவை செயலாளர், சம்பந்தப்பட்ட அரசுத்துறை செயலாளர்கள் மற்றும் சட்டமன்ற நடைமுறைகள் பற்றி நன்கு அறிந்த வல்லுநர்கள் கலந்து கொண்டு பயிற்சி அளிக்க உள்ளார்கள். இந்த 2 நாட்கள் புத்தாக்க பயிற்சியில் 17வது சட்டமன்ற பேரவையின் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொள்ளுமாறு நான் அன்புடன் கேட்டுக் கொள்கிறேன்.
0: தில்லியில் நடைபெற்ற நித்தி ஆயோக் கூட்டத்தில் திமுக அரசின் சாதனைகளைத்தான் முதலமைச்சர் திரு விஜய் தமது அரசின் சாதனைகள் போல் படித்ததாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது தமிழகம் கடனில் தத்தளிப்பதாக குற்றம் சாட்டிய திரு விஜய் தற்போது நாட்டிலேயே பொருளாதார வளர்ச்சியில் 2வது மிகப்பெரிய மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது என்று கூறியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். நித்தி ஆயோக் கூட்டத்தில் தெரிவித்த கருத்துக்கள் தாவேக அரசின் 1 மாத கால சாதனைகளா அல்லது திமுக அரசின் 5 ஆண்டு கால சாதனைகளா என்பது குறித்து முதலமைச்சர் விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் நலனில் அக்கறையின்றி தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறித்த காலத்திற்குள் மேட்டூர் அணை திறக்கப்படாததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளதாக கூறியுள்ளார். இதனை சரிசெய்ய நடவடிக்கை எடுக்காமல் சிறப்பு தொகுப்பு என்ற பெயரில் ஏமாற்று அறிவிப்பை தாவேக அரசு வெளியிட்டுள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகளுக்கு 24 மணி நேரமும் வழங்கப்பட்ட மும்முனை மின்சாரத்தை தற்போது 18 மணி நேரம் தாவேக அரசு குறைத்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு மேட்டூர் அணையிலிருந்து நீரை திறந்து அது கடைமடை வரை சென்றடைவதை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் பதவியில் சாதனை படைத்த திரு நரேந்திர மோடி குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள் ளதாகவும் கூறினார்.
3: சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கு ஆந்திரம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஓரிரு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: சேலம் விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அதன் இயக்குநர் திரு நௌஷாத் கூறியுள்ளார். இன்று சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
4: இப்ப இருக்குது ரெண்டு சைடுல எக்ஸ்பான்ஷன், டபுள் சைஸ் சைடு, இந்த கன்வேயர் பெல்ட் எல்லாமே வந்துடும். இப்ப இருக்குது அரைவலும் டிபார்ச்சரும் எல்லாமே சேர்ந்த டிபார்ச்சர் ஆயிடும், தனியா அரைவல் வந்துடும். சலத்துக்கு ஏப்ரல் தான் பரையுது, அந்த ஏப்ரல் 2 ஃபிளைட்டுக்கு தான் இருந்தது. இப்ப 2 அடிஷனலா 4 அப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சாச்சு, இன்னும் ஆபரேஷன் செய்யுது. பட்சே டிஜிசி பெர்மிஷன் கிட்டி கழிஞ்சா 4 இந்த மாதிரி நார்மல் யூஸ் செய்யும். ஆல்ரெடி நம்ம ஹெட்வார்ட்டர்ஸ் இன்டிமேட் இந்த மாதிரி நைட்ல பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்கு. இப்போ லேண்ட் அக்யூசிஷன் நம்ம 400 ஏக்கர் கேட்டிருக்கு, அதுல இப்ப 210 ஏக்கர் கிடைக்குது. அந்த 210 ஏக்கர்ல இந்த மாதிரி நைட் லேண்டிங் ஃபெசிலிட்டி, அதுக்கு தான் 360 crore சாங்ஷன் ஆயிருக்கு.
0: கீர்த்தி சக்ரா விருது பெற்றது தமக்கு கிடைத்த பெரிய அங்கீகாரம் என்று தேனியைச் சேர்ந்த ராணுவ வீரர் மீனாட்சி சுந்தர்

0: கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர், தீவிரவாத ஒழிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தபோது நாட்டிற்காக ரத்தம் சிந்தியதை நினைத்து பெருமிதம் கொள்வதாக தெரிவித்தார்.
1: என் பேர் லென்ஸ்லாங் மீனாட்சி சுந்தரம். நான் இந்தியன் ஆர்மியில் டியூட்டி பார்க்குறேன். காமேகவுண்டன் பட்டில் இருக்க மேக்ஸிமம் வேலை பார்க்குறதே ராணுவத்துலேயும் போலீஸ்லையும் தான் வேலை பார்க்குறாங்க. அவங்க கொடுக்குற மோட்டிவேலையும் அதில் தான் நாங்கள் ராணுவத்தை சேரணும்னு எங்களுக்கு ஆசை இருந்துச்சு சார். பட்ட கஷ்டத்துக்கு அந்த அரசாங்கமே எனக்கு இவ்வளோ பெரிய விருது கொடுத்துருக்காங்க. அது மிகப்பெரிய சந்தோஷம். அது எங்கள் குடும்பத்தார்களும் எங்கள் ஊருக்காரங்களும் எல்லாம் சந்தோஷப்பட்டாங்க. அதுக்காண்டி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். சீஃப் ரீ கமாண்டராக இருக்க தீவிரவாதி பிடிக்கிறதே எங்கள் குறிக்கோளாகவே இருந்துச்சு. அதுக்காக எங்கள் உயிரவே தயாரம் பண்ண கூட தயாராக இருந்தோம். வருங்காலத்தில் இராணுவத்தில் சேர்கிற இளைஞர்களுக்கு வந்து நான் சொல்கிறது, ஸ்கூல்லேருந்து என்ஜிசி என்எஸ்எஸ்ஸு இந்த மாதிரி இதில் சேரணும், காலேஜில் போய் என்ஜிசியில் சேரணும். அவங்களே உங்களுக்கு பாதி சொல்லி கொடுத்துறாங்க, அந்த ஆசையை தூண்டிடுவாங்க. நம்ம உடல் தகுதி எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் அந்த 21 வயசுக்குள்ளே நம்ம எப்படியாவது சேரணும்னு நினச்சா கண்டிப்பாக சென்று.
0: மாவட்ட செய்திகள். திருச்சி மாவட்ட வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாநில அமைச்சர் திரு ரமேஷ் தலைமையில் இன்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள பல்வேறு தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் கூட்டுறவு அங்காடிகளில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் இன்று ஆய்வு மேற்கொண்டார். கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் பிரதமரின் திறன் மேம்பாட்டு பயிற்சி திட்ட தொடக்க விழா இன்று நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து ஆட்சியர் திரு மணீஷ் நர்னவர் இன்று ஆய்வு மேற்கொண்டார். கடலூர் மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் காலை உணவு திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று ஆய்வு மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டத்தில் குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் இன்று நடைபெற்றன. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். துருக்கியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 6-2 என்ற புள்ளிக் கணக்கில் இத்தாலியின் மாண்டியா மாசி மில்லியானோவை வென்றார். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் ஹாங்ஷுவில் அடுத்த மாதம் 20 தொடங்கி 29 வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் அனீஷ் ஓம்கார் சிங், இளவேனில் வாலறிவன் உட்பட 30 பேர் இடம்பெற்றுள்ளனர். இதேபோல் எகிப்தின் கெய்ரோவில் அக்டோபர் மாதம் 8 தொடங்கி 16 வரை நடைபெறவுள்ள போட்டியில் அர்ஜுன் பபுட்டா, தனுஷ் ஸ்ரீகாந்த், திவ்யா, ரிதம் சங்வன் உட்பட 30 பேர் இடம்பெற்றுள்ளனர். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தொழில்துறை விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக பெண்கள் அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான புத்தாக்க பயிற்சி வரும் 16 மற்றும் 17 தேதிகளில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் நலனில் அக்கறையின்றி தாவேக்க அரசு செயல்பட்டு வருவதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 6:40.
3: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி FM 101.8. வெட்டத கமலு படகுமொழி பாடல்கள்.
4: வணக்கம் நேர்களே, வெட்டத கமலு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியின் முதல் பாடல், கார்த்திகை மாதம் பிறந்துவிட்டால் போதும், நம் தெருவெங்கும் ஊரெங்கும் ஐயப்பனின் சரணகோஷம் ஆனந்தமாய் கேட்கும். அப்படிப்பட்ட ஐயப்பனை வணங்கும் ஒரு துதிப்பாடல். பாடலின் துவக்கம் அத்துணை அழகாக இனிமையாக ஆரம்பிக்கிறது. சரணம் விழிப்போம், சரணம் விழிப்போம், சுவாமியே சரணம், ஐயப்பா என்னும் சரணம் விழிப்போம். இந்த பல்லவியை தொடர்ந்து வரும் சரணத்தில் ஐயப்பனின் அவதார நோக்கம் ஈரடிகளில் உவமைகளின் மூலம் குறிப்பிடப்படுகிறது. அவற்றில் சில உங்களுக்காக. ஐயப்பனின் தாய் மற்றும் தந்தையாக நாம் கருதுவது சிவனையும் மாயமோகினியையும், அதாவது மோகினி வடிவில் வந்த விஷ்ணுவையும். அதை உருவகப்படுத்தும் வரிகள், அப்பன் இருப்பது பனிமலையில், அன்னை இருப்பது பார்க்கடலில், மகிழ்ச்சி என்ற அரக்கியை அழிக்க வந்த ஐயன் இருப்பது சபரிமலையில் என்று. அதைத் தொடர்ந்து வரும் மற்றொரு சரணத்தில், பார்க்கடலில் பாம்பின் மேல் பள்ளி கொண்டிருப்பாள் அன்னை, எருதின் மேல் எழுந்தருள்வான் தந்தை, புலியின் மேல் பவனி வருவான் ஐயன் என்று கூறுகிறார்கள். அதைத் தொடர்ந்து வரும் சரணத்தில் கூறப்படும் வரிகள் மிகவும் முக்கியமான வரிகள்.

இந்த பாடலின் சாராம்சம் முழுக்க இந்த வரிகளில் தான் அடங்கியுள்ளது. சரணம் கூறி மலைக்கு புறப்பட்ட பின் மனதும் வாக்கும் ஒன்றானால், நமது விரதம் உண்மையானதாக இருந்தால், சபரியில் நீ ஐயப்பனை ஸ்வர்ண சிலையாக காணலாம் என்று. ஐயப்ப பக்தர்களுக்கு இந்த வரிகளின் ஆழம் புரியும். ஐயப்பனை காண்பது அவ்வளவு எளிதன்று. நீங்கள் மாலையிடலாம், விரதம் இருக்கலாம், இருமுடி கட்டி மலையும் ஏறலாம். ஆனால் கண நேரமே காட்சி தரும் ஐயப்பனை காண்பது என்பதுதான் விரதத்தின் தலையாய கடமையாக இருக்கும். அப்படி காட்சி தர நமது மனமும் வாக்கும் சொல்லும் செயலும் எல்லாம் ஒருங்கிணைந்து நல்வழியில் இருக்க வேண்டும் என்பதே ஐயப்பன் கூறுவர். இதையே தத்துவமசி என்று அவன் கூறுகிறார். அதன் பொருளை உணர்த்தும் வரிகள்தான் இவை. உங்களுக்காக முதல் பாடலாக ஒலிக்க இருக்கிறது.

இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு பாடல். ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் திருமணம் என்பது அடுத்த அத்தியாயத்தின் துவக்கம் என்று கூற வேண்டும். திருமணத்திற்கு முன்பு வரை தாய் தந்தையருக்கு மகனாக இருக்கும் ஒருவன் திருமணம் முடிந்த பின் தாய் தந்தையருக்கு மகளாக இருக்கும் ஒருத்திக்கு பாதுகாவலனாக, நண்பனாக, வாழ்க்கை துணைவனாக மாறுகிறான். அப்படி அவனை நாடி வரும் பெண்ணை, மணப்பெண்ணை எப்படி ஒரு மாப்பிள்ளை வரவேற்கிறான் என்பதே இந்த பாடல். படுகர் மக்களை பொறுத்தவரை அந்தஸ்தில் எவ்வளவு உயர்ந்தவராக இருந்தாலும் திருமணம் என்பது மாப்பிள்ளையின் வீட்டில்தான் நடக்கும். பெண்ணை மாப்பிள்ளை வசிக்கும் ஊருக்கு அழைத்து வந்து அங்குள்ள ஒரு ஆலயத்தில் தங்க வைப்பார்கள். நல்ல நேரம் பார்த்து அங்கிருந்து பெண்ணை உற்றார் உறவினர் சேர்ந்து வர ஊர் மக்கள் புடைசூழ மாப்பிள்ளை வீட்டிற்கு ஊர்கோலமாக அழைத்து செல்வார்கள். அந்த நேரத்தில் மணப்பெண்ணானவள் தலைமேல் சிறிய குடத்தில் மஞ்சள் நீரை எடுத்து செல்வாள். அதாவது மங்களம் கருதி. இது வழக்கத்தில் உள்ள நடைமுறை. இதை மாப்பிள்ளை எப்படி பார்க்கிறார் என்பதே இந்த பாடல். இனிமேல் வாழப்போகும் ஊர் என்றாலுமே இதுவரை அது புது ஊர்தானே. அந்த பெண்ணுக்கு கணவன் மேல் நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் மாமனார், மாமியார், நாட்டனார் என்று மற்றவர்கள் என்னுடன் எப்படி பழகுவார்கள் என்ற ஒரு அச்சம் இருக்கும் அல்லவா? ஊர் மக்களுடன் நான் எப்படி பழக வேண்டும் என்ற ஒரு தயக்கம் இருக்கும் அல்லவா? அதன் காரணமாக மணப்பெண்ணிற்கு திருமணத்தை எண்ணி முகம் மலர்ந்திருந்தாலும் அகம் சற்று குழப்பமாகத்தான் இருக்கும். அந்த குழப்பம் அவளது நடையிலும் காணும். ஆனால் உன் மனதில் எந்த குழப்பமும் வேண்டாம். பூவினால் அலங்கரிக்கப்பட்ட குடையில் நீ அஞ்சி அஞ்சி பாதம் வைத்து வரும்பொழுது பௌர்ணமி நிலவை போல் உன் முகம் பிரகாசிக்கிறது. பட்டு சேலையை கட்டி எங்கள் குலத்தை வாழ வைக்க வரும் குலவிளக்கு நீ எத்துணை அழகாய் இருக்கிறாய் தெரியுமா என்று மாப்பிள்ளை மணப்பெண்ணை நினைத்து உருகுவதாக அமைந்துள்ளது பாடல்.

அது மட்டுமா, தலையில் சிறு செம்பில் மஞ்சள் நீர் எடுத்துக்கொண்டு மின்னல் போல மின்னி கொண்டு வரும் உனக்காக நான் காத்திருக்கிறேன். வா, மணமாலையை நீ எனக்கு சூடவா, நானும் உனக்கு மாலை சூடவா என்று மாப்பிள்ளை உருகுவதாக அமைந்துள்ளது பாடல். இதோ உங்களுக்காக.

0: இத்துடன் இன்றைய பெட்டத கம்பளு நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒரு பெட்டத கம்பளு நிகழ்ச்சியில் மற்றொரு இனிமையான பாடல் தொகுப்புடன் உங்களை சந்திக்கிறோம் நேர்களே. நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை பெட்டத கமலு படுகுமொழி பாடல்கள் இடம்பெற கேட்டீர்கள். அமைப்பில் உதவி ஆர். பிரதாப், நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார்.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 7 மணி. நேர்களை தொடர்ந்து கேட்கலாம் திரைகானம்.

0: ஜோதா அக்பர் திரைப்படத்துல இருந்து முகமது அஸ்லாம் போனி சக்கரவர்த்தி இவங்க எல்லாரும் இணைந்து பாடிய அந்த பாடல் கேட்டும் நேர்கள் கேட்ட இந்த பாடலுடன் திரைகானம் நிறைவு பெறுகிறது. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.
1: நேரம் 7:10, ஆகாஷ்வாணி சேலம் மாவட்ட செய்திகள். வழங்குபவர் விஜயகுமார்.
2: மத்திய அரசு ஏழை எளிய சாதாரண குடும்பங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் பயனடையும் வகையில் எண்ணற்ற மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கடைக்கோடி மனிதருக்கும் வங்கி சேவை கிடைக்கும் வகையில் பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அனைத்து வீடுகளுக்கும் வங்கி சேவை என்ற நிலையிலிருந்து வீட்டில் உள்ள வயது வந்தோர் அனைவருக்கும் வங்கி சேவை என்ற நிலைக்கு பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டம் உயர்ந்துள்ளது. பல்வேறு சமூக பாதுகாப்பு திட்டங்கள் மூலம் அரசின் சலுகைகள் பெறுவதற்கு வங்கி கணக்குகள் கட்டாயமாக்கப்பட்டுள்ள நிலையில் பூஜ்ய இருப்பு தொகையுடன் பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் வங்கி கணக்குகள் தொடங்கப்படுகின்றன. சேலம் மாவட்டத்தில் முன்னோடி வங்கியான பாரத ஸ்டேட் வங்கி சார்பில் 15 நேரத்தில் பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் பொதுமக்களுக்கு வங்கி கணக்கு தொடங்கப்பட்டு வருவதாக கூறுகிறார் சேலம் அம்மாப்பேட்டை பாரத ஸ்டேட் வங்கியின் வாடிக்கையாளர் சேவை மைய ஒருங்கிணைப்பாளர் பூமிநாதன்.
3: இங்க ஒரு நாளைக்கு 5-10 வரைக்கும் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்காக வராங்க. முதியோர் பென்ஷன் வாங்கணும் அப்படிங்கறதுக்காக அக்கௌண்ட் தேவைப்படுது. நலவாரிய திட்டங்கள், சில அரசு மானியம் பெறுவதற்கான நிறைய திட்டங்கள், கேஸ் மானியம் பெறுவதற்கு, சிறு வியாபாரிகள், குறு வியாபாரிகள் இவங்க எல்லாருமே வந்து அக்கௌண்ட் வேணுங்கிறதுக்காக இங்க வந்துட்டு இருக்காங்க. ஒரு ஆதார் ஜெராக்ஸ் மட்டும் இருந்தா போதும், அவங்களுக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுத்துருவோம். மினிமம் ஒரு 10-15 இவங்களுக்கு இந்த ப்ராசஸ் முடிஞ்சிடும். பாஸ்புக் உடனே வாங்கி கொடுத்ததுனால இவங்க வந்து உடனே பயனடைறாங்க. இதோட சேர்த்து 1 week வந்து அவங்களுக்கு ரூபே ஏடிஎம் கார்டு வந்துருது. ஏடிஎம் பரிவர்த்தனைகளும் அவங்க ஈஸியா வெளியில செஞ்சுக்கிறாங்க.
2: பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் வங்கி கணக்கு தொடங்குவது மிக எளிமையாக இருப்பதாக பயனாளிகள் கருத்து தெரிவிக்கின்றனர்.
4: என் பேர் இன்பதகன், நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன். இப்ப அக்கௌண்ட் ஓபன் பண்ண SBI சர்வீஸ் சென்டருக்கு வந்தேன். வெறும் ஆதார் கார்டு வச்சு ஓபன் பண்ணலான்ட்டாங்க. ப்ராசஸ் ரொம்ப ஈஸியா முடிஞ்சிருச்சு. அது எனக்கு காலேஜ்ல வந்து ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வாங்குறதுக்கும் காலேஜ்ல ஃபீஸ் பண்ணவும் எல்லாத்துக்கும் டிரான்சாக்ஷன் பண்ண யூஸா இருக்கு. அதுவும் இல்லாம ஏடிஎம் கார்டு பேன் கார்டும் கொஞ்சம் சீக்கிரம் வந்துருச்சு, எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுது.
5: என் பேரு கஸ்தூரி. நாங்க எங்க பேங்க் குழு காரு எங்க பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ண வந்தோம். 10 நிமிஷத்துல எங்களுக்கு ஓபன் பண்ணி கொடுத்துட்டாங்க. பேங்க்ல ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் எங்களுக்கு ஒரு கடன் ஆகட்டும், பேங்க்ல இருந்து லோன் ஆகட்டும், எல்லாமே எங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. எங்களுக்கு குழு பேர் வந்து சிந்து நதி குழு. நாங்க ஒரு 16 இருக்கோம். எங்களோட எந்த தேவைகளா இருந்தாலும் இங்க வரோம். இவங்க எங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க.
2: சேலம் மாவட்டத்தில் கடந்த 12 மட்டும் பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் 1,37,190 கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் 197,22,00,000 ரூபாய் சேமிக்கப்பட்டுள்ளது என்பதிலிருந்து பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் வெற்றியானது உள்ளங்கை நெல்லிக்கனி போல வெளிப்படையாக தெரியும். சமூகத்தின் அடித்தட்டு குடும்பத்தில் இருந்தாலும் தொடர் முயற்சியால் நாட்டின் மிகச்சிறந்த உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்ந்து கல்வி பயிலும் வாய்ப்பினை சேலம் மாவட்டம் சிந்தாமணியூரைச் சேர்ந்த அரசு பள்ளி மாணவி கீர்த்தி மாலினி பெற்று சாதனை படைத்துள்ளார். கைத்தறி நெசவாளரான நாகராஜ் உமா தம்பதியின் மகளான கீர்த்தி மாலினி ஒருங்கிணைந்த பொறியியல் நுழைவுத் தேர்வான JEE மெயின் மற்றும் JEE அட்வான்ஸ் தேர்வுகளில் அதிக மதிப்பெண் பெற்று சேலம் மாவட்டத்தில் முதன்மையானவராக உள்ளார். அகில இந்திய தரவரிசை பட்டியலிலும் சிறப்பிடம் பெற்றுள்ள மாணவி கீர்த்தி மாலினிக்கு நாட்டின் தலைசிறந்த இந்திய தொழில்நுட்ப கழகங்களில் சேர்ந்து பயிலும் வாய்ப்பு கிடைத்துள்ளது. நவீன வாழ்க்கை முறையில் மின்னணு சாதனங்களின் அதிகப்படியான பயன்பாடும் சமூக வலைதளங்கள் செயல்பாடுகள் மீதான ஆர்வமும் ஆரோக்கியத்தை கேள்விக்குறியாக்கி விடுகின்றன. குறிப்பாக கொரோனாவுக்கு பிந்தைய காலகட்டத்தில் மின்னணு சாதனங்களை குழந்தைகள் பயன்படுத்துவது தவிர்க்க முடியாததாக மாறியுள்ள நிலையில் அவர்களின் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க யோகாசனம் பேருதவி புரிந்து வருகிறது. குழந்தைகளுக்கான யோகாசனங்கள் விளையாட்டு போலவே இருக்க வேண்டியிருக்கும் நிலையில் ஏரியல் யோகா அதற்கான தேவையை பூர்த்தி செய்து வருகிறது. ஏரியல் யோகா என்பது பாரம்பரிய யோகாசனங்களை கூரையில் கட்டப்பட்ட வலுவான துணி ஊஞ்சலின் உதவியுடன் செய்வதாகும். இதில் உடலின் எடை ஊஞ்சலால் தாங்கப்படுவதால் முதுகுத்தண்டு மற்றும் மூட்டுகள் மீதான அழுத்தம் குறைகிறது. தரையில் செய்யும் வழக்கமான யோகாவை விட துணியாலான ஊஞ்சலில் தொங்கியபடி செய்யப்படும் இந்த யோகா உடல் வலிமை, நெகிழ்வுத்தன்மை மற்றும் மன அழுத்த குறைப்பில் சிறப்பான பலன்களை தருகிறது. தரையில் செய்ய முடியாத பல ஆசனங்களை ஏரியல் யோகாவில் செய்ய முடியும். இது முதுகு வலி, கழுத்து வலி பிரச்சனை உள்ளவர்களுக்கும் பாதுகாப்பானது. எதிர்கால நம்பிக்கையான குழந்தைகளின் உடல் மற்றும் மனதின் சக்தியை அதிகரிக்கும் போது அவர்களின் ஆற்றல் மிக்க செயல்பாடுகளும் நேர்த்தியாகின்றன. குழந்தை பருவ ஊஞ்சலை நினைவுபடுத்தும் ஏரியல் யோகா ஏற்றம் பெற உதவுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.
1: சேலம் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் விஜயகுமார்.

0: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு துறையில் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் 16 லட்சம் கோடி ரூபாய்க்கும் கூடுதலான தொகை மகளிருக்கு விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். அமர்நாத் யாத்திரைக்கு உயரிய பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்பதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஈரானுடன் அமைதிக்கான ஒப்பந்தம் கிட்டத்தட்ட இறுதி செய்யப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். பிரேசில் சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரிஷா கோயல் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். ஆபரேஷன் சிந்தூரின் வெற்றி நமது ராணுவ வலிமையை உலகிற்கு உணர்த்தியுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று ஹைதராபாத்தில் உள்ள பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவன வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்பட்ட பாதுகாப்பு தளவாடங்கள் ஆபரேஷன் சிந்தூரின் வெற்றியில் முக்கிய பங்கு வகித்ததாக அவர் தெரிவித்தார். எதிர்கால தேவையையும் கருத்தில் கொண்டு பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் செயல்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். பாதுகாப்பு படைகளுக்கு அதிநவீன கருவிகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். பாதுகாப்புத் துறையில் சுய சார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் 16 லட்சம் கோடி ரூபாய்க்கும் கூடுதலான தொகை மகளிருக்கு விடுவிக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் மகளிரை தொழில் முனைவோராக உருவாக்குவதில் இந்த திட்டம் முக்கிய பங்கு வகித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். மகளிர் தலைமையிலான மேம்பாட்டிற்கும் இது வழிவகை செய்துள்ளதாக நிதியமைச்சர் தெரிவித்துள்ளார். 91 லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவிக் குழுக்கள் மூலம் 10 கோடிக்கும் மேற்பட்டோர் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். 48% புத்தொழில் நிறுவனங்களில் இயக்குநராக பெண்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். அமர்நாத் யாத்திரைக்கு உயரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இது தொடர்பான உயர்நிலை ஆய்வுக் கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். யாத்திரை நடைபெறும் பகுதிகளில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். யாத்ரீகர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் அனைத்தும் செய்து தரப்பட வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். இப்பணியில் பாதுகாப்பு படைகள் அனைத்தும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என்றும் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டார். சிறு விவசாயிகளின் மேம்பாட்டிற்கு பிரிக்ஸ் நாடுகள் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் பிரிக்ஸ் வேளாண் அமைச்சர்கள் கூட்டத்தில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். சிறு விவசாயிகள் பொருளாதாரத்திலும் தொழில்நுட்பத்திலும் திறன்மிக்கவர்களாக இருந்தால் அது உலகின் உணவு பாதுகாப்பு கட்டமைப்பை வலுப்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்தார். வேளாண் துறையின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளை அவர் பட்டியலிட்டார். இதன் காரணமாக கோதுமை உற்பத்தி 11 கோடியே 80 லட்சம் டன்னை எட்டியதாக அவர் கூறினார். தோட்டக்கலை பயிர் உற்பத்தி 37 கோடியே 80 லட்சம் டன்னாக அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மீன் உற்பத்தி 1 கோடியே 90 லட்சம் டன்னாக அதிகரித்துள்ளது என்றும் அவர் கூறினார். உலகின் மிகப்பெரிய உணவு பாதுகாப்பு திட்டம் இந்தியாவில் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். இந்திய சூரிய சக்தி நிறுவனம் கடந்த நிதியாண்டில் சிறப்பாக செயல்பட்டதன் காரணமாக அதன் லாபம் அதிகரித்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இந்த காலகட்டத்தில் அந்த நிறுவனம் 18,554 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியதாக கூறினார். வரிக்கு பிந்தைய நிகர லாபம் 578 கோடி ரூபாயாக இருந்தது என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதற்காக இந்த நிறுவனத்தின் அலுவலர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கமளிக்கப்பட வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். உலகின் மிகப்பெரிய மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் இந்தியாவில் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலம் 44 கோடி பேருக்கு அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற 1 கோடியே 20 லட்சம் மூத்த குடிமக்கள் பதிவு செய்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டு மக்கள் அனைவருக்கும் குறைந்த செலவில் தரமான மருத்துவ சிகிச்சை வழங்கப்பட வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப் பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் பதவியில் சாதனை படைத்த திரு நரேந்திர மோடி குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: மத்திய அரசு மக்களின் நலனுக்கு மட்டுமே முக்கியத்துவம் அளித்து திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். இமாச்சல பிரதேசத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டோடு பிரதமர் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாக கூறினார். வடகிழக்கு மாநிலங்களில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி திட்டப் பணிகள் நிறைவேற்றப்பட்டிருப்பதாகவும் திரு ஜே பி நட்டா தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சியில் இளையோரும் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே வலியுறுத்தியுள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் போதைப்பொருள் பயன்பாட்டினால் ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு பேரணியை தொடங்கி வைத்து அவர் பேசினார். போதைப்பொருள் பயன்பாடு சமூகத்திற்கு பெரிய அளவில் தீங்கினை ஏற்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்தார். போதைப்பொருள் புழக்கத்தை ஒழிக்க உறுதியான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாகவும் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறினார். தமிழக பிஜேபி மையக்குழு ஆலோசனைக் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், மாநில பிஜேபி தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மற்றும் மூத்த நிர்வாகிகள் பங்கேற்றனர். கட்சி வளர்ச்சிப் பணிகள் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேகதாது அணை திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்குமாறு கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீலை சந்தித்து இது தொடர்பான கோரிக்கை மனுவினை அவர் வழங்கினார். இந்த திட்டத்திற்கான ஒப்புதலை விரைந்து வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தேசிய நீர் மேம்பாட்டு முகமையின் நதிநீர் இணைப்பு திட்டங்களில் கர்நாடக மாநிலத்திற்கு உரிய பங்கு கிடைப்பதை மத்திய அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு டி கே சிவகுமார் கோரியுள்ளார். உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் வாரணாசியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து இன்று ஆய்வு மேற்கொண்டார். வாரணாசியில் நடைபெற்ற இதற்கான கூட்டத்தில் மக்கள் பிரதிநிதிகளும் அதிகாரிகளும் பங்கேற்றனர். திட்டங்களை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுமாறு முதலமைச்சர் இக்கூட்டத்தில் அறிவுறுத்தியதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மத்திய பிரதேசத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலில் தமது மனு நிராகரிக்கப்பட்டதை எதிர்த்து காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திருமதி மீனாட்சி நடராஜன் தாக்கல் செய்த மனுவினை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. நீதிபதிகள் திரு பிரசாந்த் குமார் மிஸ்ரா, திரு அதுல் சந்தூர்கர் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இருப்பினும் தேர்தல் மனுவாக இதனை தாக்கல் செய்ய மனுதாரர் அனுமதிக்கப்படுவதாக அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈரானுடனான அமைதிக்கான ஒப்பந்தம் கிட்டத்தட்ட இறுதி செய்யப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், அடுத்த இரு தினங்களுக்குள் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகக்கூடும் என்று கூறியுள்ளார். பிரேசிலின் சாவ் ஜோசேயில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரிஷா கோயல் வெள்ளிப்பதக்கம் வென்றார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-11, 21-17 என்ற செட்கணக்கில் இங்கிலாந்தின் லியோனா லீயை வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் லக்ஷய் சர்மாவும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 21-19 என்ற செட்கணக்கில் பிலிப்பைன்ஸின் ஜுவல் ஆஞ்சலோ ஆல்போவை வென்றார். ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. அபினவ் கர்க், தன்வி பற்றி உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர். ஜப்பானில் இப்போட்டி வரும் 26 தொடங்கி அடுத்த மாதம் 5 வரை நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். துருக்கியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 6-2 என்ற புள்ளிக் கணக்கில் இத்தாலியின் மாண்டியா மாசிமிலியானோவை வென்றார். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் ஹாங்ஷுவில் அடுத்த மாதம் 20 தொடங்கி 29 வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் அனிஷ் ஓம்கர் சிங், இளவேனில் வாலறிவன் உட்பட 30 இடம்பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாதுகாப்புத் துறையில் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் 16 லட்சம் கோடி ரூபாய்க்கும் கூடுதலான தொகை மகளிருக்கு விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். அமர்நாத் யாத்திரைக்கு உயரிய பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்பதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஈரானுடன் அமைதிக்கான ஒப்பந்தம் கிட்டத்தட்ட இறுதி செய்யப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். பிரேசில் சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரிஷா கோயல் வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8 நேரம் 7:25.

விதை ஏற்றுமதியாளர், விதை உற்பத்தியாளர் மற்றும் விவசாயிகளின் கவனத்திற்கு. விவசாயத்தில் விதைதான் மிக முக்கியமான மற்றும் அடிப்படையான இடுபொருள். விதை பரிசோதனையின் மூலம் விதைப்புக்கு தகுதியான விதைகள் தரம் நிர்ணயிக்கப்படுகின்றன. விதை குவியல்களின் தரத்தை அறிந்து விதைகளை விற்பனை செய்ய விதை பரிசோதனை அவசியமாகிறது. கோவை விதை பரிசோதனை நிலையம் இந்தியாவிலேயே பொதுத்துறை விதை பரிசோதனை நிலையங்களில் பன்னாட்டு விதை பரிசோதனை குழுமத்தின் ISTA இன்டர்நேஷனல் சீட் டெஸ்டிங் அசோசியேஷன் சுவிட்சர்லாந்து அங்கீகாரம் பெற்ற முதல் விதை பரிசோதனை நிலையம் என்ற பெருமைக்குரியது. விதைகளை ஏற்றுமதி செய்வதற்கு ISTA அங்கீகாரம் பெற்ற ஆய்வக விதை பரிசோதனை மிகவும் அவசியமாக கருதப்படுகிறது. கோவை விதை பரிசோதனை நிலையம் ISTA அங்கீகாரம் பெற்ற ஆய்வகம் என்பதால் சர்வதேச தரத்திற்கு விதை மாதிரிகளை உறுதி செய்யும் பொருட்டு ஏற்றுமதிக்கு தகுதியான ஆரஞ்சு நிற விதை குவியல் சான்றிதழ் ஆரஞ்சு இன்டர்நேஷனல் சீட் லாட் சர்டிபிகேட் OIC மற்றும் நீல நிற விதை மாதிரி சான்றிதழ் ப்ளூ இன்டர்நேஷனல் சீட் சாம்பிள் சர்டிபிகேட் BIC வழங்கும் தகுதியை இவ்வாய்வகம் பெற்றுள்ளது. விதை ஏற்றுமதியாளர்கள் ISTA என்னும் பன்னாட்டு விதை பரிசோதனை குழுமத்தின் அங்கீகாரம் பெற்ற விதை சான்றளிப்பு மற்றும் உரிமம் சான்றளிப்பு துறையின் கீழ் இயங்கும் கோவை விதை பரிசோதனை நிலையத்தில் நீல நிற சர்வதேச விதை மாதிரி சான்றிதழ் மற்றும் ஆரஞ்சு நிற சர்வதேச விதை குவியல் சான்றிதழ் பெற்று விதை ஏற்றுமதி செய்து அதிக வருவாய் பெறலாம் என்று கோவை விதை பரிசோதனை அலுவலர் கூறுகிறார். இதனை விதை ஏற்றுமதியாளர்கள், விதை உற்பத்தியாளர்கள் மற்றும் விவசாயிகள் பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.

0: தொடர்வது வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த இரண்டு நாட்களுக்கு கனமான மழை முதல் லேசான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 20 முதல் 21 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 13 முதல் 14 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காலை நேர காற்று நீரப்பதம் 95% மாலை நேர காற்று நீரப்பதம் 85% இருக்கக்கூடும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 2 முதல் 4 கிலோமீட்டர் அளவிற்கு வீசக்கூடும். நேர்கள் இதுவரை விவசாயிகளுக்கான அறிவிப்பு மற்றும் வானிலை முன்னறிவிப்பு கேட்டீர்கள்.
1: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க, ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
2: தேவதெய்வம் சன்னியோ, தென்னிலாம் சன்னியோ.
3: இதோ உங்களுக்காக தான் OTFM 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை ஸ்நேகிதியே.
1: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது. கேட்க தவறாதீர்கள்.

0: நேரம் 7:30.
1: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி FM 101.8 வழங்கும் தோட்டமும் தொழிலும்.

இன்றைய நிகழ்ச்சியில் முதல் போகத்தில் சிறந்த முறையில் சாகுபடி செய்வது குறித்த நேர்முகம், கிராமிய பாடல், தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெற கேட்கலாம்.

நிகழ்ச்சியின் முதலில் முதல் போகத்தில் சிறந்த முறையில் சாகுபடி செய்வது குறித்து விவசாயி ஆர் ரங்கநாதன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுபவர் ஜி மகேந்திர பிரபு.

0: மண்ணை நல்லா காய விடும். நல்லா சூரிய வெளிச்சம் போட்டு பூச்சிகள் எல்லாம் சாகும். நம்ம மண்ணை நல்லா பெரட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் மாட்டு சாணம் ஏக்கராக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 40 டன், 30 to 40 டன் ஏக்கராக்கு நம்ம மாட்டு சாணத்தை நம்ம அதில் போட்டுட்டு போட்டு நல்லா வண்டியை ஓட்டி திரும்பவும் கலப்பை ஓட்டி வண்டி ஓட்டி நல்லா பவுடராக்கிட்டு நம்ம காடை வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 45 to 50 நாள் வரைக்கும் நம்ம காடை வந்து விட்டுணும். விட்டு நல்லா பதமாக இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்ன களைகள் அதில் முளைக்கும். நம்ம போட்ட மாட்டு சாணத்துக்கும் நம்ம பதமாக காடு செஞ்சுருக்கிறதுக்கும் அதில் சின்ன சின்ன களைகள் முளைக்க ஆரம்பிக்கும். முளைக்க ஆரம்பிக்கும் போது 60 நாள் கழித்து ஜனவரி பிப்ரவரி 2 முடிஞ்சு மார்ச் மாதம் 1st நம்ம திரும்பவும் அதை கலப்பை ஓட்டி ரோட்டர் அடித்து நல்லா பொடியாக்கி அதுக்கப்புறம் நம்ம விவசாயம் செய்ய ஆரம்பித்தா மண் உகந்ததாக இருக்கும்.
1: முதல் போகத்தில் சிறந்த முறையில் செய்யணும்னா விதை தேர்வு, விதை தேர்வு வந்து எப்படி இருக்கணும் அதை பற்றி சொல்லுங்கள்.
0: விதை தேர்வுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போது எல்லாமே ஹைப்ரிட்டில் தான் விதைகள் எல்லாம் கிடைக்கிது. முதலெல்லாம் ஹைப்ரிட் இருக்குல்ல, இப்போ எல்லாமே ஹைப்ரிட். விற்பனைக்கும் அது தான் எல்லாம் விரும்புகிறாங்க, விற்பனைக்கும் அது தான் வாங்குறாங்க. அப்போ பார்க்க போனால் நமக்கு கடைகளில் வந்து விதைகள் வந்து எல்லாமே நல்ல விதைகள் கிடைக்குதுங்க. அதே மாதிரி நம்ம கிழங்கு போடுறோன்னா நம்ம விதை வந்து நம்ம நேர்த்தி பண்ணிக்கலாம். நம்மளோட விதையை எடுத்து வச்சு அதுக்கு நம்ம சாக்குப்பையில் ஒரு 40 to 50 நாள் மூடி வச்சா அது விதை நம்ம நாமளே ரெடி பண்ணிக்கலாம். ஆனால் கேரட் விதைன்ற போது நம்ம கடைகளில் தான் நமக்கு கிடைக்குது. ஏன்னா வெளி மாநிலங்கள்லேருந்து தான் நமக்கு விதைகள் வந்து கிடைக்கிறதுனால கடைகளில் தான் வாங்கிக்கிறோம். தரமான விதைகள் கடைகளில் கிடைக்கும்.
1: கேரட்டுன்னு சொல்லும்போது நிறைய வகைகள் இருக்கும். இப்போ பீட்ரூட்னு சொல்லும்போது நிறைய வகைகள் இருக்கும். இந்த முதல் போகத்தில் சாகுபடி செய்யணும்னு சொல்லிட்டு அதுக்கு வேறு ஏதாவது விதைகள் வந்து இருக்கா அதை பற்றி சொல்லுங்கள்.
0: விதைகளில் வந்து வகைகள் அதிகமாக இருக்குது எல்லா வகையிலையும். ஆனால் நிலங்கள் வந்து அந்த விதைக்கான நிலங்கள் இருக்கான்னு தான் நம்ம பார்க்கணும். எல்லா விதையும் எல்லா நிலங்கள்லையும் விளையக்கூடியதாக இல்லை. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு நிலங்கள் இருக்குது. அந்த விதைக்கு தகுந்த மாதிரி விதைகள் அவங்கவுங்க விவசாயிகள் வந்து அவங்களோட மண்ணை பரிசோதனை செஞ்சு இந்த விதையில் இந்த நிலத்தில் நமக்கு இந்த விதை முளைக்குமா தரமாக விளையுமான்றதை அவங்கவுங்க கரெக்டாக இது பண்ணி போட்டுக்கணும். மண்ணை பதப்படுத்தாமல் எந்த விதை போட்டாலும் தரமான விவசாயம் செய்ய முடியாது. அதனால நிலத்துக்கு தகுந்த மாதிரி விதைகள் இருக்கு. அவங்கவுங்க நிலத்துக்கு தகுந்த மாதிரி விதைகளை போட்டு பலம் பெறணும்.
1: இப்போ இந்த நடவு செய்யும் போது சிறந்த முறையில் நம்ம சாகுபடி செய்யணும்னா கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன இருக்கு
0: பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ 1 to 2 months நல்லா பூமியை உழுது நல்லா வச்சிருக்கோம். வைக்கும் போது என்ன பண்ணணும்னா நல்லா நீர்ப்பாசனம், முதல் முறையாக நீர்ப்பாசனம் செய்யணும். நீர்ப்பாசனம் செஞ்சால் நம்ம போட்டிருக்கிற மாட்டு சாணம் இல்லைன்னா ஆட்டு சாணம் ஏதோ ஒன்று நம்ம பூமியில் வந்து அந்த சக்தியை பூமிக்கு தரும். அந்த நீர்ப்பாசனம் செஞ்ச பின்னாடி 1 to 2 நாள் கழித்து நம்ம வந்து பயிர் போட ஆரம்பிக்கணும். அப்போ போடும்போது அடியில் இருக்கிற ஈரம் அப்படியே இருக்கும். நம்ம அதிகமான நீர்ப்பாசனம் செய்ய வேண்டியது இருக்காது. நாம் என்ன பண்ணுறோன்னா வெறும் ட்ரை பூமியில் வந்து நம்ம விதையை போட்டு அதுக்கு மேலே நம்ம நீர்ப்பாசனம் செய்யும்போது அடி மட்டத்தில் இருக்கிற காஞ்ச மண் அப்படியே இருக்குமோ ஒழிஞ்சு பூமி வந்து சரியான ஈரம் ஆகாது. அதனால் நம்ம பதப்படுத்த பூமியை நல்லா ஈரம் பண்ணணும். ஓரளவுக்கு நல்லா ஈரம் பண்ண பின்னாடி அதுக்கப்புறம் நம்ம விதை போட்டால் விதை வந்து 7 to 8 நாள், கேரட் வந்து 7 to 8 நாளுக்குள்ளே நமக்கு விதை முளைப்பும் வெளியே வந்துடும். பீட்ரூட் 5 to 6 நாள் விதை முளைப்பும் மேலே வந்துடும். அதே மாதிரி நம்ம பூமியில் ஈரமே இல்லாமல் பண்ணாங்கன்னா 8 to 10 நாள், ஒவ்வொரு கேரட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 15 நாள் ஆனால் கூட முளைக்கலன்னு சொல்கிறவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்க அடிக்கக்கூடிய தண்ணி பூமி கீழே தான் இழுக்குமோ ஒழிஞ்சு விதைக்கான ஈரம் இல்லாமல் பண்ணிடும். அதனால பூமியை வந்து கொஞ்சம் ஈரம் பண்ணிட்டு விதையை போடுங்க.
1: இந்த முதல் போகத்தில் சிறந்த முறையில் சாகுபடி செய்யணும்னா விதையை பற்றி சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த விதையை பற்றி சொல்லிட்டு இருக்கும்போது இந்த விதை நேர்த்தி வந்து எப்படி பண்ணணும், அதோட முளைப்பு திறன் நல்லாயிருக்கும்.
0: இப்போ விதை நேர்த்தின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விதையை வந்து கடையில் வந்து நமக்கு கெமிக்கல் மிக்ஸ் பண்ணி பூச்சிகள் வந்து தாக்காத வாரி தான் விதையை கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்தாலும் நாம் என்ன பண்ணணும்னா விதையை வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த உடனே அது வந்து 2 to 3 months ஆயிருக்கும் வந்து சேர்றதுக்கு. எடுத்த உடனே விதையை வந்து நம்ம பூமியில் போட்டுடுறோம். ஆனால் போடுறது அது ரொம்ப தவறு. என்ன பண்ணணும்னா நாளைக்கு நம்ம விதை போடுறோன்னா இன்றைக்கி நம்ம வீட்லேயோ இல்லை தோட்டத்துலேயோ நல்ல ஒரு மண் தரையை நல்லா கூட்டிட்டு சுத்தமான இடத்துல விதைகளை கொட்டி நல்ல சூரிய வெளிச்சத்தில் நல்ல விதையை வந்து உலர்த்தணும். நல்லா காய வச்சு 5 to 6 மணி நேரம் நல்லா விதையை வந்து உலர்த்தி அதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுக்கிட்டு நமக்கு தேவையான பூச்சிக்கொல்லியோ நோய் தாக்காத மருந்துகளோ அதை வந்து நம்ம அதை சேர்த்துக்கிட்டு நம்ம பயிர் பண்ணோன்னா ஒரு விதை கூட நமக்கு சாகாமல் எல்லா விதையுமே முளைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு.
1: இப்போ வந்து இந்த முதல் போகத்தில் சிறந்த முறையில் சாகுபடி செய்யும் போது இந்த கேரட்டே ஆகட்டும் பீட்ரூட்டே ஆகட்டும் நீங்கள் இடக்கூடிய பயிர்கள் அந்த பயிருக்கான பேட் அமைப்பு எந்த அளவில் வந்து சிறந்த முறையில் அமைச்சா நல்லா சாகுபடி செய்யலாம்?
0: பேட் அமைப்பு பார்த்தீங்கன்னா நம்ம பேடுகள் வந்து

0: அதிகமாக அகலமாகவும் நீளமாகவும் பிடிக்கிறதுல வந்து நமக்கு நிறைய பேர் வந்து என்ன செஞ்சிடறாங்க, இப்படி என்ன பண்ணுறாங்கன்னாங்க, விவசாய நிலம் வேஸ்ட்டாக போகுதுன்னு சொல்லி கால்வாய்களை கம்மி பண்ணிடுறாங்க. கால்வாய்கள் கம்மியாக பண்ணுறதுனால விவசாய பூமி நமக்கு அதிகமாக விளையும்னு நினச்சிட்டு இருக்காங்க. கிடையாது, நமக்கு கால்வாய்கள் அதிகமாக இருந்தால் காற்றோட்டம் அதிகமாக இருக்கும். காற்றோட்டம் அதிகமாக இருந்துச்சுன்னா விவசாயம் அதிகமாக இருக்கும். நம்ம என்ன பண்ணணும்னா 3 அடி அகலம், 5 அடி நீளம், இதுதான் ஒரு கேரட் பேடோட அளவு. இது அதிகமாக அடித்தா கேரட் எல்லா இடத்துலையும் அடிக்கிறாங்க. நிறைய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி விவசாயம் செய்கிறாங்க. ஆனால் மகசூல் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம காற்றோட்டம் அதிகமாக இல்லாத போது மகசூல் கம்மியாக இருக்கும். காற்றோட்டம் அதிகமாக இருக்கும் போது எல்லா பயிர்களும் ஒரே மாதிரி முளைக்கும், ஒரே மாதிரி விவசாயம் விளையும். அது மாதிரி இப்போ பேடு என்ன போது 3 அடி 5 அடி, 3 அடி அகலம், 5 அடி நீளம், அந்த மாதிரி பேடு அமைச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஓரத்தில் இருக்கிற காரட்டும் நடுவில் இருக்கிற காரட்டும் ஒரே மாதிரி இருக்கும். ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா 5 அடி அகலம், 8 அடி நீளம்லாம் பேடு அமைக்கிறாங்க. அமைக்கும்போது என்ன ஆகும்னா சுற்றி இருக்கிற கேரட் மட்டும்தான் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். நடுவுலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் ஓரத்தில் இருக்கிற கேரட்டை விட பாதி கேரட்டை தான் நடுவில் இருக்கும். ஏன்னா அதுக்கு காற்றோட்டமும் கிடைக்காதுங்க, சரியான மருந்து எருவு எதுவுமே கிடைக்காது. அதனால அது வந்து மகசூல் நமக்கு பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: அப்போ இந்த பீட்ரூட்டுக்கு எப்படி அமைக்கிறீங்க? அதை
0: பீட்ரூட்டுக்கு அப்படி தாங்க. பீட்ரூட் வந்து நம்ம கேரட்டுக்கு 4 இன்ச் கேப்பில் நம்ம கோடி இழுத்து நம்ம விதை விடுறோம். அதே மாதிரிங்க பீட்ரூட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 இன்ச்லேருந்து 7 இன்ச் நம்ம கோடு அமைக்கிறோம் நாங்கள் பீட்ரூட் விதை போடுறதுக்கு. அந்த பீட்ரூட் விதை போடுறது இல்லாமல் 6 இன்ச் 7 இன்ச் நம்ம கோடு பண்ணி போடுறது. அதுக்கப்புறம் விதையோட போடுற விதையோட தூரம் பார்த்தீங்கன்னா 3 இன்ச் தூரத்தில் நாங்கள் போடுறோம். 3 இன்ச்சுக்கு ஒரு விதை தான் போடுறோம். அந்த பீட்ரூட் விதையில பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பீட்ரூட்லையும் 2 நாற்றுகள் முளைக்கிறது. அந்த 2 நாற்று முளைக்கும் போது இடம் வந்து அவங்களுக்கு பற்றாக்குறை தான் ஆகுது. அதனால நம்ம தூரமாக போட்டால் தான் அந்த 2 நாற்று முளைச்சி ரெண்டுமே காய் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா 1 நாற்று எடுத்தால் தான் நமக்கு நல்ல காய் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு.
1: இந்த கேரட் பீட்ரூட்டை பற்றி சொல்லிட்டீங்க. இப்போ நீலகிரி மாவட்டம் சொல்லும்போது முக்கியமாக விவசாயிகள் வந்து பயிரிடக்கூடிய பயிர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரட் பீட்ரூட்டு முட்டைகோசு உருளைக்கிழங்கு. அப்படின்னா இந்த சிறந்த முறையில் வந்து உருளைக்கிழங்கை வந்து சாகுபடி செய்ய முடியாதுங்களா?
0: சிறந்த முறையில் சாகுபடி செய்யலாம். உருளைக்கிழங்கு பொறுத்த வரைக்கும் உருளைக்கிழங்கு வந்து நமக்கு நவம்பர்லேருந்து டிசம்பருக்குள்ளே நம்ம உருளைக்கிழங்கு நம்ம எடுக்கிறோம். அந்த உருளைக்கிழங்கை வந்து நாம் விதை தயாரிக்கணும்னா அதுக்கு 1-1.5 மாதம் நமக்கு தேவைப்படுது. அந்த உருளைக்கிழங்கை நம்ம பதப்படுத்தி வச்சு அதுக்கப்புறம் முளைப்பு திறன் வந்த முளைப்பு வந்த பின்னாடி தான் நாங்கள் உருளைக்கிழங்கை போடுறோம். அப்போ உருளைக்கிழங்கு போடுறதுக்கு குறைஞ்சபட்சம் 90 நாள் ஆயிருதுங்க. 90 நாள் ஆகும்போது நமக்கு நாட்கள் வந்து தூரமாக போகுது. ஆனால் 90 நாள் ஏப்ரல் 1ல் நாம உருளைக்கிழங்கு சாகுபடி செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க நீலகிரி மாவட்டத்தில். ஏன்னு கேட்டிங்கன்னா ஏப்ரல் 1ல் போடும்போது எங்களுக்கு தகுந்த நீர்ப்பாசனம் கிடைச்சிரும், மழை கிடைச்சிரும். அதனால உருளைக்கிழங்கு தரமாக வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு. ஜனவரி பிப்ரவரியில் போடும்போது நமக்கு பனியோட தாக்கமும் அதிகமாக இருக்கும், சரியான நீர்ப்பாசனம் உருளைக்கிழங்குக்கு தர முடியாது. அதனால அதுக்கு தண்ணி அதிகமாக தேவைப்படுறதுனால ஏப்ரல் 1ல் இருந்து நாங்கள் உருளைக்கிழங்கு சாகுபடி செய்கிறோம்.
1: இப்போ இந்த முதல் பக்கத்தில் சிறந்த முறையில் சாகுபடி செய்யணும்னா இந்த தண்ணீர் மேலாண்மை, கேரட் ஆக்டோ பீட்ரூட் ஆக்டோ உருளைக்கிழங்கு முட்டைகோசுக்கு தண்ணீர் மேலாண்மை சிறந்த முறையில் கொடுத்தா எந்த அளவில் வந்து சாகுபடி செய்யலாம்?
0: சிறந்த முறையில் நம்ம நீர்ப்பாசனம்னா பயிர் முளைக்கும் வரைக்கும் நம்ம நீர்ப்பாசனம் கொடுத்தே ஆகணும். 1 நாள் காலை அல்லது மாலை, இருவேளையும் கொடுக்கக்கூடாது, 1 வேளை கொடுத்தா போதும். அது மாலையில் கொடுக்கறது மிக நன்று. ஏன்னா வெயில் இருக்காதுங்க, அந்த ஈரம் வந்து விடியற வரைக்கும் அப்படியே இருக்கும். விதை வந்து ஊறி வர்றதுக்கான திறனும் இருக்கும். மண் ஈரமாக இருக்கிறதுனால முட்டி வரும். அப்போ பார்த்தீங்கன்னா 2-3 நாள் பூச்சிக்கொல்லி இந்த மருந்தெல்லாம் நம்ம அடிச்சுட்டு வரணும். அடிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு 8-10 நாளுக்குள்ள நமக்கு பயிர்கள் மேலே வரும். அந்த பயிர்கள் சீராக வந்துருச்சுன்னா 1 நாள் விட்டு 1 நாள் நீர்ப்பாசனம் செய்யுங்க. பயிர்கள் வர்ற வரைக்கும் டெய்லி அடிங்க. அதுக்கப்புறம் பயிர்கள் வந்த பின்னாடி 1 நாள் விட்டு 1 நாள் அடிங்க. அந்த பயிர்கள் 2 கொம்பாக முளைக்கும். எல்லா பயிர்களும் 2 கொம்பாக தான் முளைக்கும். அந்த 2 கொம்பு முடிச்சு அந்த கேரட் இலை விட்டுச்சுன்னா 3 நாளைக்கு ஒரு தண்ணி அடிங்க. கேரட் இலை விட்டுச்சுன்னா 2 நாட்கள் காய விடுங்க. அப்போ என்ன பண்ணுன்னா வேர்கள் வந்து பூமியை நோக்கி கீழே போகும். கீழே போகும்போது நமக்கு கேரட்கள் நல்ல நீளமாகவும் ரூட் நல்லா இருக்கும். கேரட் நீளமாக இருக்கும், நல்ல ரூட் இருக்கும், எந்த பூச்சிகளும் தொந்தரவு இருக்காது. 3 நாளைக்கு ஒரு டைம் தண்ணி அடிச்சா. நீங்கள் டெய்லி தண்ணி அடிச்சிங்கன்னா அங்கே நூட்புட்கள் வேர்ப்புழுக்கள் எல்லாம் நிறைய வந்து சேரும், வேர்களை கட் பண்ணிடும். அப்போ என்ன ஆகுன்னா கேரட் குட்டை ஆயிரும். அதனால 3 நாளைக்கு கழிச்சு அடிங்க. கேரட் எல்லாம் பெருசாக ஆகும்போது 4-5 நாட்கள் விட்டு தண்ணி அடிங்க. அப்போ மகசூல் வந்து நல்லா இருக்கும், கேரட்டும் தரமாக இருக்கும்.
1: இந்த முதல் பக்கத்தில் சிறந்த முறையில் சாகுபடி செய்யணும்னா நீங்கள் சொல்கிற பயிர்களுக்கு வந்து பூச்சி மேலாண்மை மற்றும் நோய் மேலாண்மை எந்த அளவில் இருக்கோ அந்த பூச்சியாகட்டும் நோயாகட்டும் தாக்காம எப்படி வந்து சாகுபடி சிறந்த முறையில் செய்யலாம்?
0: இப்போ பார்த்தீங்கன்னா கேரட் நம்ம போட்டோன்னா 10-12 நாட்குள்ளே எல்லா விதைகளும் முளைச்சிரும். முளைச்ச பின்னாடி நூற்புழுக்கள் வேர்ப்புழுக்கள் வந்து அந்த வேர்களை வந்து தாக்குறதுக்கு வரும். அப்போ பூச்சிக்கொல்லி மருந்து நாம

0: ஆறு நாள்லேயே ஒரு பூச்சி மருந்து நம்ம அடிக்கிறோம். ஆறு நாள் அடித்த பின்னாடி அது முளைப்பு மேலே வந்த பின்னாடி நம்ம ஒரு 10-15 ml பூச்சிக்கொல்லி மருந்து நம்ம பயன்படுத்தணும். அதுக்கப்புறம் 20-25 நாள் கழித்து ஒரு 5 ml 10 ml சேர்த்து 25 ml 30 ml சேர்த்து பூச்சி மருந்து அடிச்சுக்கலாம். அது வந்து அந்த வேருக்கு அடியில் இருக்கக்கூடிய பூச்சிகள் ஓரளவுக்கு கட்டுப்படுத்த முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இலை மேலே வந்த பின்னாடி அதில் இலை துளைப்பான், தண்டு துளைப்பான், இலை சுருட்டைன்னு ஒன்று இருக்குங்க. அதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா இலைக்குள்ளே பூந்து இலையவே சாப்பிட ஆரம்பிச்சிருது அந்த புழுக்கள் வந்து. இப்போ கேரட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூட்புழு மாதிரி கேரட்டில் வருதுங்க இலையில். அதை கட்டுப்படுத்தணுன்னா அதுக்கான நம்ம பூச்சிக்கொல்லியும் நம்ம அடிச்சு தான் ஆகணும். அது பீட்ரூட்லேயும் அப்படி தாங்க, பீட்ரூட்லேயும் நம்ம வந்து கோடு போட்ட மாதிரி இலையவே சாப்பிட்டு பீட்ரூட்டையே அழிச்சிருதுங்க. அதனால 25-30 நாள் வரைக்கும் நம்ம பூச்சிக்கொல்லி வந்து நம்ம பயன்படுத்தி தான் ஆகணும்.
1: சிறந்த முறையில் முதல் பக்கத்தில் சாகுபடி செய்யணும்னா மகசூல் எப்படி எடுப்பீங்க? அப்படி எடுத்துச்சானா அதுக்கான என்னென்ன வழிகள் வந்து மேற்கொள்றீங்க அதை பற்றி சொல்லுங்க.
0: நம்ம மண்ணை எந்த அளவுக்கு நம்ம பதப்படுத்தி நம்ம விவசாயம் செஞ்சால் தான் அதில் நம்ம 90% ஜெயிக்க முடியும். அதே மாதிரி தாங்க எந்த வேலையுமே அதோட நேரத்துக்கு நம்ம வேலை செய்யணும். நம்ம களை எடுக்கிறதாகட்டும், மருந்து அடிக்கிறதாகட்டும், உரம் போடுறதாகட்டும், எல்லாமே அதோட தன்மைக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணணும். 20-25 நாள் விட்டு ஒரு உரம் போடணும். கேரட் பயிருக்காகட்டும், இல்லை பீட்ரூட்டுக்காகட்டும், இல்லை வெங்காயத்துக்காகட்டும், கிழங்குக்காகட்டும் உரம் போட்டோமா அது அந்த உரத்தை சாப்பிட்டு மேலே வர்றதுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 20 நாள் ஆகிடுங்க. அந்த 20 நாள் கழித்து திரும்பவும் 20-25 நாள் கழித்து அப்போது கிட்டத்தட்ட இதில் 25 நாள், அதில் 25 நாள், கிட்டத்தட்ட நமக்கு 45-50 நாள் ஆகிடும். அப்போ 55 நாளில் நமக்கு இன்னொரு உரம் போடும்போது 70 நாள் வரைக்கும் அந்த உரத்தோட தன்மை அதில் இருக்கும். அது இல்லாமல் நம்ம மாட்டு சாணம் எல்லாம் போட்டு பூமியை நல்லா பதப்படுத்தியிருக்கோம், அதுக்கு தேவையான சத்துக்கள் அங்கேயே இருக்கும், அதுக்கு வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். பூஞ்சான் கொல்லிகள் தாக்காத அளவுக்கு அது செடிகள் வந்து ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. அப்போ ஆரோக்கியமாக இருக்கும்போது நமக்கு மகசூலும் அதிகமாக கிடைக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. நம்ம பூமியை வந்து நல்லா பதமாக வச்சுக்கிட்டா மகசூலும் அதிகமாக இருக்கும், விளைச்சலும் அதிகமாக இருக்கும், விலையும் நல்லாயிருக்கும்.
1: முதல் போகத்தில் சாகுபடி செய்கிறதுக்கும் இரண்டாவது போகத்தில் சாகுபடி செய்கிறதுக்கும் ரெண்டுக்கும் என்னென்ன மாற்றங்கள் வந்து இருக்குது? எது வந்து சிறந்த முறையில் வந்து சாகுபடி செய்யலாம்?
0: இப்போ எல்லா போகத்துலேயும் எல்லா விதைகளும் நல்லா விளையும். மழை அதிகமாக இருக்கும், இல்லைனா மழை கம்மியாக இருக்கும். முதல் போகத்தில் மழை கம்மியாக இருக்கும், நம்ம நீர்ப்பாசனம் செஞ்சு விவசாயம் பண்ணிட்டு வருவோம். இரண்டாம் போகத்தில் நீர்ப்பாசனம் செய்யவே மாட்டோம், ஆனால் விதைகள் அதே விதைகளை தான் போடுவோம், விவசாயம் செய்கிறோம். இதில் காவாய் வந்து நாம் வந்து காவாய் ஆழமாக அடிக்க மாட்டோம் முதல் போகத்தில். இரண்டாம் போகத்தில் நாங்கள் நீர்ப்பாசனம் செய்யவே மாட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா மழை புயல்னு மழை பெஞ்சிட்டே இருக்கும், பூமி வந்து காயறதுக்கான வாய்ப்புகளே இருக்காது. அதனால் ஒரு 1-1.5 அடி 1 அடியாவது பேடுக்கு பேடு, ஒவ்வொரு பேடு விட்டு ஒரு பேடு அடிக்கிறாங்க. நிறைய பேர் 2 பேடு விட்டு அடிக்கிறாங்க, இல்லை ஒவ்வொரு பேடுக்கும் ஒவ்வொரு அடி ஆழத்துக்கு நம்ம கால்வாய்களை அமைச்சு மண்ணை நல்லா தூக்கி பேடை தூக்கி நல்லா விவசாயம் பண்ணுனா நமக்கு நீர் வந்து அதிகமாக கீழே வடி ஆரம்பிக்கும். வடியும் போது நம்ம பயிர்கள் வந்து சேதமாகாமல் எந்த பூச்சியும் தாக்காமல் நமக்கு பயிர்கள் வந்து நல்லா இருக்கும். நீங்கள் வேடு வந்து கால்வாய்களை சரியாக அமைக்காமல் போனால் நீர் வந்து அங்கேயே தங்கி பயிர்களை அழிக்கக்கூடிய அளவுக்கு அது ஆகிடும். பூச்சிகள் ஆகட்டும், இலை அழுகி போய் வேர்கள் அழுகி போய் பயிர்கள் சாகக்கூடிய நிலைமை கூட கொண்டு போய் விட்டுரும். அதனால பேடுக்கு பேடு கடபோகத்தில் ஆகஸ்டில் போடுற விவசாயத்தில் வந்து நம்ம கால்வாய்களை வந்து எவ்வளோ ஆழமாக எடுக்க முடியுமோ அவ்வளோ ஆழமாக எடுத்துக்கிட்டு பயிர் பண்ணுங்க.
1: இப்போ முதல் போகத்தில் சிறந்த முறையில் சாகுபடி செஞ்சிட்டீங்க, செஞ்ச பின்னாடி அறுவடை வந்து தயாராகிறதுக்கு எத்தனை மாதம் ஆகும்?
0: ஜனவரி முடிஞ்சு பிப்ரவரி 15-20 தேதி வரைக்கும் நாங்கள் அப்படியே விதை போட்டால் எங்களுக்கு ஜூன் மாதம் வந்துருங்க, 4 மாதங்கள் அறுவடைக்கு வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் நீர்ப்பாசனம் நாங்கள் தான் பண்ணணும். நீர்ப்பாசனம் மழை பெய்யாது, நீர் பாசனம் செஞ்சு தான் கொண்டு வரதுனால பயிர்கள் வந்து ஸ்பீடாக வராது, மெதுவாக வளரும். அது இல்லாமல் பனியின் தாக்கம் கொஞ்சம் இருக்கும், அதையெல்லாம் தாண்டி பயிர்கள் மேலே வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படும். அதில் 15-20 நாள் செடிகள் வந்து அதிகமாக ஊக்கமாக வராது, கொஞ்சம் ஸ்லோவாக தான் வரும். அதனால 120 நாள் ஆனால் மட்டும்தான் இந்த முற்போகம் வந்து நமக்கு அறுவடைக்கே வரும்.
1: சரிங்க, இப்போ இந்த முதல் போகத்தில் சிறந்த முறையில் சாகுபடி செய்யணும்னா ஒரு விவசாயி வந்து என்னென்ன விஷயத்தை வந்து கவனிக்க வேண்டியதாக இருக்குங்க அது சொல்லுங்க.
0: விவசாயம் செய்யணும்னு ஆரம்பிக்கும் போது மண்ணை பதப்படுத்துங்க, நீர் மேலாண்மை அளவாக பண்ணுங்க, பூச்சிக்கொல்லி மருந்து அளவாக பயன்படுத்துங்க, அதிகமாக பயன்படுத்தாதீங்க. உரமும் அப்படி தான், எல்லாமே அளவாக பயன்படுத்தி நீங்கள் பயிர்களுக்கு தேவையானதை மட்டும் செஞ்சீங்கன்னா பயிர்கள் ஆரோக்கியமாக வளரும், அதிக மகசூல் கொடுக்கும். பயிர்களுக்கு அதிகமான உரங்களையும் போட்டு அதிகமான மருந்துகளை அடிக்கும்போது பயிர்கள் வந்து தாங்கும் சக்தி இழக்கும், விளையும் விளைச்சலும் பாதிக்கும். அதனால அளவான உரங்களை

0: அளவான மருந்துகளை அடித்து தரமான விவசாயம் செய்யணும்னு விவசாயிகளை கேட்டுக்கிறேன்.
1: சரிங்க, இதுவரை முதல் பகுதியில் சிறந்த முறையில் சாகுபடி எப்படி செய்யணுன்றத பற்றி ரொம்ப அருமையாக பேசுனீங்க. நமது ஆகாசவாணி வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி FM 101.1 சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.
0: நன்றிங்க.

இதுவரை முதல் போகத்தில் சிறந்த முறையில் சாகுபடி செய்வது குறித்து விவசாயி ஆர் ரங்கநாதன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் ஜி மகேந்திர பிரபு.

மழையே இல்ல, நாட்டு பயிருக்கு உடம்பே சரியில்லை. மாரியாத்தா மனசு வச்சா மழை தண்ணி பேய வச்சா இனி அடுத்த வருஷம் வரைக்கும் சோத்துக்கே குறையில்லை.

0: கிராமிய பாடல் கேட்டீர்கள். தொடர்வது தகவல் களஞ்சியம்.
1: இன்னைக்கு தகவல்ல மழைக்காலங்களில் கால்நடையை பராமரிக்கிற முறையை பற்றி தெரிஞ்சுக்கலாம். பருவமழை காலங்களில் கால்நடைகளுக்கு அலர்ஜி ஏற்பட்டு நோய் எதிர்ப்பு தன்மை குறையுது. அதன் மூலமா தொற்று நோய்களும் ஒட்டுண்ணிகளின் தாக்கமும் அதிகரிக்குது. இதை தடுக்கிறதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தேவை. முதல்ல குடிநீர் எப்படி இருக்கணுன்றத பார்க்கலாம். பருவமழை காலங்களில் கால்நடைகளுக்கு தேவையான அளவு சுத்தமான குடிநீர் அவசியமான ஒன்றுதான் இருக்கு. கால்நடைகளோட உடல் ஆரோக்கியத்தை பேணி காக்கிறதுல குடிநீர் முக்கிய பங்கு வகிக்குது. பசுமாடுகள் அருந்தக்கூடிய குடிநீர் வந்து ரொம்ப குளிர்ச்சியான நீரா இல்லாம பாத்துக்கணும். இந்த மாதிரியான குளிர்ச்சியான நீரை பசுமாடுகள் உட்கொள்றதுனால சில பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. தீவனம். மழை மற்றும் குளிர்காலங்களில் கால்நடைகளுக்கு தக்க எரிசக்தி நிறைந்த உணவு அளிப்பது உணவை கொடுக்கறது ரொம்ப முக்கியம். தரமான ஈரமில்லாத உலர் தீவனம் அதாவது வைக்கோல் சிறந்த உணவாக இருக்கும். உலர் தீவனம் செரிக்கும் போது வெப்பம் வெளியாகிறதுனால கால்நடைகளுக்கு தங்களுடைய வெப்பநிலையை சரி செய்ய ஏதுவாக இருக்கு. அதிக ஈரப்பதம் இருக்கிற தீவன பொருட்கள் பூஞ்சான் தாக்குதலுக்கு வழிவகை செய்யுது. ஆகையினால தீவனங்களை ஈரப்பதம் இல்லாத பகுதிகளில் வைக்கிறது முக்கியம். தீவன பற்றாக்குறை ஏற்படும் போது புதுசாக வேற ஒரு தீவனத்துக்கு மாறுற நடவடிக்கையை செய்யாமல் படிப்படியாக அதை அதிகரிக்கணும். கால்நடைகள் இருக்கிற கொட்டைகளில் மழை நீர் புகாதவாறு ஒரு அமைப்பை ஏற்படுத்திக்கணும். நீர் தேங்காத உயரமான பகுதிகளில் கொட்டைகள் அமைச்சா அது ஒரு நல்ல ஒரு பலனை தரும். நோய் தொற்றுகள் ஏற்படாமல் தடுக்க கிருமி நாசினிகளை பயன்படுத்தலாம். ஒரு கிலோகிராம் வேக வைத்த சுண்ணாம்புக்கல்லில் 10 லிட்டர் சுடுதண்ணீரில் இட்டு பின்னர் அந்த நீர் தெளிஞ்ச உடனேயே அந்த நீரை எடுத்து 50 கிராம் மஞ்சள் தூள் கலந்து கொட்டையில் தரைப்பகுதியில் தெளிக்கணும். மழைக்காலங்களில் ஈரம் மற்றும் குறைந்த வெப்பநிலை காரணமாக கன்றுகள் மற்றும் ஆட்டுக்குட்டிகளில் நுரையீரல் பாதிப்பு மற்றும் மூட்டு வீக்கம் இந்த மாதிரியான வியாதிகள் ஏற்பட வாய்ப்புண்டு. இதை கட்டுப்படுத்துறதுக்கு ஈரமில்லாத வைக்கோல் அல்லது சாக்குப்பை படுக்க போடுறது ரொம்ப நல்லது. குட்டிகள் மற்றும் கன்றுகள் படுப்பதற்கு உதவ வேண்டும். நோய் தடுப்பு முறைகள். மழைக்காலங்களில் கால்நடைகளை பல்வேறு நோய்கள் தாக்குது. குறிப்பாக மாடுகளில் கோமாரி நோய் மற்றும் சப்பை நோய், கோழிகளில் வெள்ளை கழிச்சல், ஆடுகளில் துள்ளுமாறி நோய், கால் குழம்பு நோய், புண்கள் இந்த மாதிரியான தாக்கங்கள் கால்நடைகளை வெகுவாக பாதிக்குது. புண்கள் தாக்கம் ஏற்பட அதிகமாக வாய்ப்புள்ளது இந்த மழைக்காலங்களில். இதை தடுக்கிறதுக்கு கால்நடை பண்ணையாளர்கள் அவங்க பகுதியில் இருக்க கால்நடை மருத்துவரை அணுகி அவருடைய பரிந்துரைக்கிணங்க கோமாரி நோய் அல்லது துள்ளுமாறி நோய், சப்பை நோய் மற்றும் கோழிகளில் வெள்ளை கழிச்சல் நோய் இவைகளுக்கான தடுப்பூசி முறையை அவசியம் பின்பற்றணும். கால்நடைகளில் நோய் எதிர்ப்பு திறனை மேம்படுத்துறதுக்கு சோற்று கற்றாழைய கீழ்கண்ட அளவில் 15 நாட்களுக்கு ஒரு முறை வாய் வழியாக கொடுக்கலாம்.
2: நேர்களே, மழைக்காலங்களில் கால்நடை பராமரிப்பு பற்றி இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க.
0: தகவல் களஞ்சியம் கேட்டீர்கள்.
2: இத்துடன் நிறைவு பெறுகிறது தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சி.

0: அமைப்பில் உதவி ஜி மகேந்திர பிரபு. நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார்.
1: ஜி பூம்பா.
2: ஹாய் ஜி பூம்பா, வாட் அ சர்ப்ரைஸ். நீ 2K-லயே இருக்கியா?
1: ஆம், நான் எப்பொழுதும் இருப்பேன்.
2: எனக்கு பிடிச்ச ஒரு வரம் வேணும். பாடல் கேக்கிறது ரொம்ப பிடிக்கும். 80 சாங்ஸ் ப்ளீஸ்.
1: இவ்வளவுதானா? ஆகட்டும், கேளுங்கள்.
3: என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசை கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள்.
2: வரேவா. சூப்பர் ஜிபும்பா.
1: அது நன்றாக இருந்ததா?
2: அதே மாதிரி 90s ப்ளீஸ்.
1: இதோ அதுவும் தருகிறேன், கேட்டு மகிழுங்கள்.

0: இப்பமா அப்படியே 2K சாங்ஸும் கொடுத்துருங்களேன், செம்மையா இருக்கும், எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம்.
1: புரிந்து விட்டது, நீங்கள் ரெட்ரோ ராகங்களை தானே கேட்கிறீர்கள். இதோ தருகிறேன், அதுவும் உங்களுக்காக. இப்பவே நீங்கள் டியூன் செய்யுங்கள் ஊட்டி FM 101.8.
0: தினமும் காலை 9 மணி முதல் 10 மணி வரை. டோன்ட் மிஸ் இட்.
2: உங்கள் ஊட்டி FM 101.8.
3: புதிரான கேள்விகள்,
2: எதிரான கருத்துக்கள்,
3: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
2: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
3: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி,
2: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்.
3: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
2: புதிரும்
3: கேட்க தவறாதீர்கள்.
4: ஒன்று புள்ளி எட்டில் இது ரெட்ரோ ராகங்கள்.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ODFM 100.8.
1: நேரம் 8 மணி, தொடர்வது செய்திகள்.
2: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தொழில்துறை விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக தொழில்துறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் மற்றும் அதன் வளர்ச்சியின் வேகம் குறித்தும் அந்த கட்டுரையில் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக பெண்கள் அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் கடந்த 12 ஆண்டுகளாக மகளிர் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு நிறைவேற்றியுள்ள திட்டங்களை பட்டியலிட்டுள்ளார். மகளிர் மேம்பாடு என்ற நிலையை மாற்றி மகளிர் தலைமையிலான மேம்பாடு என்ற அடிப்படையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். மக்களவையிலும் சட்டப்பேரவைகளிலும் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வழங்குவதை செயல்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையையும் திரு அமித்ஷா சுட்டிக்காட்டியுள்ளார். முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் 16 லட்சம் கோடி ரூபாய்க்கும் கூடுதலான தொகை மகளிருக்கு விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் மகளிரை தொழில் முனைவோராக உருவாக்குவதில் இந்த திட்டம் முக்கிய பங்கு வகித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். மகளிர் தலைமையிலான மேம்பாட்டிற்கும் இது வழிவகை செய்துள்ளதாக நிதியமைச்சர் தெரிவித்துள்ளார். 91 லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவிக் குழுக்கள் மூலம் 10 கோடிக்கும் மேற்பட்டோர் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். 48% புத்தொழில் நிறுவனங்களில் இயக்குநராக பெண்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சிறு விவசாயிகளின் மேம்பாட்டிற்கு பிரிக்ஸ் நாடுகள் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் பிரிக்ஸ் வேளாண் அமைச்சர்கள் கூட்டத்தில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். சிறு விவசாயிகள் பொருளாதாரத்திலும் தொழில்நுட்பத்திலும் திறன்மிக்கவர்களாக இருந்தால் அது உலகின் உணவு பாதுகாப்பு கட்டமைப்பை வலுப்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்தார். வேளாண் துறையின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளை அவர் பட்டியலிட்டார். இதன் காரணமாக கோதுமை உற்பத்தி 11 கோடியே 80 லட்சம் டன்னை எட்டியதாக அவர் கூறினார். தோட்டக்கலை பயிர் உற்பத்தி 37 கோடியே 80 லட்சம் டன்னாக அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மீன் உற்பத்தி 1 கோடியே 90 லட்சம் டன்னாக அதிகரித்துள்ளது என்றும் அவர் கூறினார். உலகின் மிகப்பெரிய உணவு பாதுகாப்பு திட்டம் இந்தியாவில் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தாா்.

0: தில்லியில் நடைபெற்ற நித்தி ஆயோக் கூட்டத்தில் திமுக அரசின் சாதனைகளைத்தான் முதலமைச்சர் திரு விஜய் தமது அரசின் சாதனைகள் போல் படித்ததாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதுதொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தேர்தல் பிரச்சாரத்தின்போது தமிழகம் கடனில் தத்தளிப்பதாக குற்றஞ்சாட்டிய திரு விஜய் தற்போது நாட்டிலேயே பொருளாதார வளர்ச்சியில் இரண்டாவது மிகப்பெரிய மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது என்று கூறியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். நித்தி ஆயோக் கூட்டத்தில் தெரிவித்த கருத்துகள் தவிக அரசின் ஒரு மாத கால சாதனைகளா அல்லது திமுக அரசின் ஐந்தாண்டு கால சாதனைகளா என்பது குறித்து முதலமைச்சர் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். விவசாயிகள் நலனில் அக்கறையின்றி தவிக அரசு செயல்பட்டு வருவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம்சாட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதுதொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறித்த காலத்திற்குள் மேட்டூர் அணை திறக்கப்படாததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளதாக கூறியுள்ளார். இதனை சரிசெய்ய நடவடிக்கை எடுக்காமல் சிறப்பு தொகுப்பு என்ற பெயரில் ஏமாற்று அறிவிப்பை தவிக அரசு வெளியிட்டுள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகளுக்கு 24 மணி நேரமும் வழங்கப்பட்ட மும்முனை மின்சாரத்தை தற்போது 18 மணி நேரமாக தவிக அரசு குறைத்துள்ளதாகவும் அவர் குற்றம்சாட்டியுள்ளார். விவசாயிகள் நலனை கருத்தில் கொண்டு மேட்டூர் அணையிலிருந்து நீரை திறந்து அது கடைமடை வரை சென்றடைவதை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தவிக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். துருக்கியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 6-2 என்ற புள்ளிக் கணக்கில் இத்தாலியின் மாண்டியா மாசிலோ மிலானோவை வென்றார். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் ஹாங்ஸுவில் அடுத்த மாதம் 20 தொடங்கி 29 வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் அனீஷ் ஓம்கார் சிங், இளவெனில் வாலறிவன் உள்பட 30 பேர் இடம்பெற்றுள்ளனர். இதேபோல் எகிப்தின் கெய்ரோவில் அக்டோபர் மாதம் 8 தொடங்கி 16 வரை நடைபெறவுள்ள போட்டியில் அர்ஜுன் பபுதா, தனுஷ் ஸ்ரீகாந்த், திவ்யா, ரித்தம் சங்வான் உள்பட 30 பேர் இடம்பெற்றுள்ளனர். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடிஎஃப்எம் 101.8 நேரம் 8:05. தொடர்ந்து நேர்கள் எல்லாரும் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி நினைத்தாலே இனிக்கும். நிகழ்ச்சியில உங்களுடைய விருப்பமான பாடல்கள் எல்லாம் நேர்களாகி நீங்கள் கேட்கலாம். அதற்கு நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய அந்த எண்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 9-3-4-4-9-0-1-0-1-8 அப்படின்ற இந்த எண்ணிற்கும், 9-3-4-2-9-0-1-0-1 அப்படின்ற இந்த எண்ணிற்கும், 0-4-2-3-2-9-6-6-7-1 அப்படின்ற இந்த எண்களுக்கும் தொடர்பு கொண்டு நீங்க உங்களுடைய விருப்பமான பாடல்கள் கேட்கலாம். தொலைபேசி மூலமா பேச முடியாத நேர்கள் வாட்ஸ்அப் மூலமாகவும் உங்களுடைய விருப்ப பாடல் கேட்கலாம். அதற்கு நீங்க யாரு எங்கிருந்து அனுப்புறீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸோட உங்களுடைய விருப்பமான படம், அதுல விருப்பமான பாடல், அது இடம்பெற்ற படம், இந்த டீட்டெயில்ஸோட 8-3-0-0-1-9-1-0-1-8 அப்படின்ற இந்த எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலமாகவும் உங்களுடைய விருப்ப பாடல்கள் நீங்க கேட்கலாம். நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து பேசவிருக்கும் அந்த முதல் நேயர் யாரு எங்கிருந்து அப்படின்றத பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: இதமான இரவு நேர வணக்கத்தோடு பழனி வட்டம் கொழுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன்.
1: இரவு வணக்கம், சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம் இன்றைக்கு?
2: நெற்றிக்கண் படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல், ராமனின் மோகனம் என்ற பாடல்.
1: கண்டிப்பாக இந்த பாடல் உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் வந்துட்டே இருக்கு. இணைந்திருங்கள் ஓடிஎஃப்எம் 101.8.

கேஜே யேசுதாஸ் எஸ் ஜானகி இருவரும் இணைந்து பாடிய அந்த பாடல் நெற்றிக்கண் திரைப்படத்திலிருந்து கேட்டோம். நினைத்தாலே இன்னைக்கும் நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்பமான பாடல்கள் எல்லாம் வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி மூலமாக கேட்டுட்டு இருக்கோம். அடுத்ததாக விருப்ப பாடல் தெரிவித்திருப்பது வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னா, வாட்ஸ்அப் மூலியமாக விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க அம்பிகா, பூங்கோதை, கீர்த்திகா, தனிதா, சுதாகர், சுமித்திரன், இவங்க எல்லாருமே தேவாள அட்டி பீலமூளை பகுதியிலிருந்து இவங்களுடைய விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. இவங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

நிழல்கள் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அவருடைய குரல்ல அருமையான அந்த பாடல் கேட்டோம். நேர்கள் எல்லாரும் நிகழ்ச்சி கேட்டு இருக்கும் இந்த நேரம் 8:15. தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில விருப்ப பாடல் கேட்டிருக்கும் நேயர் யாரு எங்கிருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோயம்புத்தூர் பகுதியிலிருந்து சத்யநாராயணன் இவருடைய விருப்ப பாடல் வாட்ஸ்அப் மூலமாக கேட்டிருக்காரு. இவருக்காகவும் எல்லாருக்காகவும் அந்த பாடல்.

0: முதல் மரியாதை திரைப்படத்திலிருந்து அருமையான அந்த பாடல் கேட்டோம். தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில இணைந்திருக்கும் நேயர் யார் எங்கிறதுன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வான்வெளியில் பதினாலும் காட்டும் ஊட்டி பண்பலைக்கு இரவு வணக்கத்துடன் கோவை சிறுவாழ் நரசிபுரம் கந்தசாமி.
0: ஓகே, சொல்லுங்க, இன்றைக்கு என்ன பாடல் கேட்கலாம்
1: மேடம்? அதனால பாட்டு பழைய பாட்டுங்க. பழைய பாட்டியா வந்து நீயே உனக்கு என்றும் அந்த பாடல் இரவு நேரத்துக்காக அறிமுகம் மேடம்.
0: ஓகே, நிச்சயமாக இந்த பாடல் கண்டிப்பாக இந்த பாடல் உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் வந்துட்டே இருக்கு. இணைந்திருங்கள் ஓடிஎஃப்எம் 101.8 உடன்.

ಪಾಡು ಪಾಡು.

ಮಾಡಿ ಬಾಮ್ ಮಾಡಿ ಬಾಮ್ ತಗ ಬಾಮ್ ತಗ ತಗ ತಂದಿಗೆ ನಾ ತಗ ತಂದಿಗೆ.

சௌந்தரராஜன் அவருடைய குரல்ல பலே பாண்டியா திரைப்படத்திலிருந்து அருமையான அந்த பாடல் கேட்டோம். நேர்கள் எல்லாரும் நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கும் இந்த நேரம் 8:28. தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில விருப்ப பாடல் தெரிவித்திருக்கும் நேர்கள் யாரு எங்கிருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாட்ஸ்அப் மூலியமாக புஷ்பா, சந்திரன் மற்றும் திருமூர்த்தி இவங்க எல்லாருமே குன்னூர் பகுதியிலிருந்து இவங்களுடைய விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. இவங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் அந்த பாடல் இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8.

எங்க வீட்டு பிள்ளை திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் அவருடைய குரல்ல அருமையான அந்த பாடல் கேட்டும் நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து விருப்ப பாடல் கேட்டிருக்கும் நேயர் யார் எங்கிறதுன்னு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் மூலியமாக இவங்களுடைய விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. மைசூர் பகுதியிலிருந்து சுரேஷ்குமார் இவருடைய விருப்ப பாடல் இவருக்காகவும் எல்லாருக்காகவும் வந்துட்டே இருக்கு. இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

0: நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேயர் யாரங்கிறதுன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ அம்மு, இரவு வணக்கம்.
0: இரவு வணக்கம், சொல்லுங்க, யாரங்கிறது?
1: கோட்டிலிருந்து ராஜ்குமார்ங்க.
0: ஓகே ராஜ்குமார், சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம் இன்றைக்கு?
1: எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: மன மகிழ்ச்சியா இருக்கீங்க? உங்களோட
0: ஓகே,
1: குரல் கேட்கறது அப்படி இதமா இருக்கு. இதுக்கு
0: நன்றி. சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம் இன்றைக்கு?
1: இந்த பாடலோட பிடிச்ச வரிகள் வந்துங்க, அழகின் அலை அன்பே நீயே, அழகின் அமுதே.
0: ஓகே,
1: பாடல் வந்து நிலா காயும் நேரம், படம் வந்து செம்பரு.
0: ஓகே, நிச்சயமாக இந்த பாடல் உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் வந்துட்டே இருக்கு. இணைந்திருங்கள் ஓடிஎஃப்எம் 101.8 உடன்.

ராஜாச்சின்ன ரோஜா திரைப்படத்தில் இருந்த கே ஜே ஏசுதாஸ் அவருடைய குரலில் அருமையான அந்த பாடல் கேட்டோம். நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்பமான பாடல்கள் எல்லாம் கேட்டுகிட்டே இருக்கும்.

செம்பருத்தி திரைப்படத்திலிருந்து அருமையான அந்த பாடல் கேட்டோம். நேர்கள் எல்லாரும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்க இந்த நேரம் 8:44 ஆயிடுச்சு. தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில விருப்ப பாடல் தெரிவித்திருக்கும் நேயர் வாட்ஸ்அப் மூலமாக இவங்களுடைய விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. ஃபிங்கர் போஸ்ட் பகுதியிலிருந்து பிரியா இவங்களுடைய விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. இவங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் அந்த பாடல்

0: அஞ்சலி திரைப்படத்திலிருந்து அருமையான அந்த பாடல் கேட்டோம். தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில இணைந்திருக்கும் நேயர் யாரெங்கிறது பார்க்கலாம். வணக்கம்.
1: அம்மா வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க யாரெங்கிறது?
1: சத்தியமங்கலம் தொட்டாம்பாளையத்திலிருந்து கோகிலா பழனிசாமி பேசுறேங்க. நலமா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கும். எல்லாரும் நலம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா, எங்க ஊரு நல்லா இருக்கு. எங்க ஊர்ல மழை இல்லைங்கம்மா, கொஞ்சம் சாரல் மழை வந்ததுங்க, அப்படியே நின்றுச்சுங்க.
0: ஓகே, சூப்பர் சூப்பர். எப்பொழுதும்
1: இந்த இரவுகளில இதயம் படத்துல இருந்துங்க. பூங்கொடிதான் பூத்ததம்மா, பொன் வண்டுதான் பார்த்ததம்மா. இந்த பாடல்ல வரிகள் இருக்குமா, உன் வீட்டு கண்ணாடி ஆனாலும் கூட முன் வந்து நின்றால்தான் முகம் காட்டும். அந்த வரிகள் எனக்கு ரொம்ப பிடிக்குங்கம்மா.
0: ஓகே, சூப்பர் சூப்பர்.
1: அதுக்காக அந்த பாடல்.
0: நிச்சயமாக இந்த பாடல் உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் வந்துட்டு.
1: நன்றிங்கம்மா, நன்றி.
0: நன்றி. இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

எஸ் பி பாலசுப்ரமணியம் அவருடைய குரல்ல இதயம் திரைப்படத்திலிருந்து அருமையான அந்த பாடல் கேட்டோம். நேர்கள் எல்லாரும் நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியோட இறுதி பாடலாக விருப்ப பாடல் தெரிவித்திருக்கும் நேர்கள் வாட்ஸ்அப் மூலியமாக யார் எங்கிருந்துன்னு பாத்தீங்கன்னா, ஊட்டி ஐந்து லாந்தார் பகுதியிலிருந்து ராஜன், நந்தகுமார், உமா, சந்தீப், லத்திகா, ரோஹித் இவங்க எல்லாரும் இவங்களுடைய விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. இவங்களுடைய விருப்ப பாடலான கடலோர கவிதைகள் திரைப்படத்திலிருந்து அந்த பாடல். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன். Thank you.

ஜெயச்சந்திரன் ஜானகி இருவரும் இணைந்து பாடிய அந்த பாடல் கடலோர கவிதைகள் திரைப்படத்திலிருந்து கேட்டோம். நேர்கள் கேட்ட இந்த பாடலுடன் இன்றைய நினைத்தாலே இன்னைக்கும் நிறைவு பெறுகிறது. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.

0: Digitization does not merely mean creating a digital copy or storing a digital version of these manuscripts. Rather, the objective is to bring them into a computer-readable format.
1: This is Akashvani giving you the news. For quick news updates round the clock, follow us on our X handle at AIR News Alerts. And for details of these stories and more, log on to our website www.newsonair.gov.in and download the News on AIR app. External Affairs Ministry today summoned Chargé d'Affaires of the United States, Jason Meeks, and lodged a strong protest regarding continuing attacks by U.S. naval forces on commercial vessels carrying Indian mariners in the Gulf of Oman. This has already resulted in the tragic and avoidable loss of three Indian lives. Our correspondent has the details.
2: The U.S. envoy was called in by Additional Secretary Americas in the Ministry of External Affairs in New Delhi. The ministry said in a statement that it once again conveyed its deep concern over the use of lethal and deadly force against civilian shipping. The ministry said such actions are unacceptable and undermine the safety, security and stability of international maritime commerce in a sensitive region at a difficult time. The U.S. Chargé d'Affaires was requested to convey India's strong concerns to his authorities and to ensure that U.S. forces operate in the region take all necessary measures to prevent the loss of civilian life. Suparna Saikya, Akashwani News, Delhi.
1: As Prime Minister Narendra Modi and French President Emmanuel Macron prepare to jointly inaugurate the Bharat Innovate Summit in Nice, France on Sunday, the spotlight is on India's remarkable startup journey over the past 12 years. From around 350 recognized startups in 2014, India has emerged as the world's third largest startup ecosystem, with over 2,55,000 DPIIT recognized startups and 131 unicorns. A report.
3: Several reforms brought by the government over the last 12 years, from the launch of Startup India, establishment of Atal Incubation Centers, the Fund of Funds, and simplified compliance norms, have transformed India's entrepreneurial landscape beyond recognition. The ecosystem today spans deep technology, space, defense, agri-tech, health tech, and clean energy. Among those that will be spotlighted at the summit is MedUp Plus, a medtech startup that has developed a comprehensive, portable eye screening device now being adopted across India, Europe, and USA. Built mostly on government support, without any venture capital funding. Talking exclusively to Akashvani News, co-founder Ravi Kiran spoke about how the government platform gave their innovation the visibility.
4: When we started, the early stage startups were given a high priority and the government was focusing more on early stage startups, and the government is learning very quickly. Modi ji has started putting a lot of efforts towards not just the early stage startups but also the mid stage.
3: It may be noted that India-France Year of Innovation, of which this summit is the centerpiece, seeks to deepen collaboration between the two nations in emerging technologies, startups, and scientific research. This is Shailesh Menon, Akashvani News, Nice, France.
1: A Seoul court has sentenced former South Korean President Yoon Suk-yeol to 30 years in prison today after finding him guilty of ordering drone incursions into North Korea to escalate tensions and justify his December 2024 martial law declaration. The Seoul Central District Court convicted the jailed former president on charges of benefiting the enemy and abuse of power. Former Defense Minister Kim Yong-un also received a 30-year sentence for his role in the operation. On to sports. In badminton, PV Sindhu has stormed into the women's singles semi-finals of the Australian Open tournament in Sydney. The third-seeded Indian outclassed Chinese Taipei's Shen Su-yu in a one-sided quarterfinal clash today. Sindhu will next face top seed Akane Yamaguchi of Japan in the semi-final match. Yamaguchi defeated India's Tanvi Sharma in the quarterfinal clash today. The 10th edition of the ICC Women's T20 Cricket World Cup will begin tonight, with hosts England taking on Sri Lanka in the opening match of the tournament at Edgbaston, Birmingham. The match is scheduled to begin at 11 p.m. Indian Standard Time. Indian women's team will start their campaign against arch-rivals Pakistan on Sunday. In FIFA World Cup 2026, co-hosts Canada will be up against Bosnia and Herzegovina in a Group B clash at Toronto Stadium tonight. The match will start at 12:30 a.m. Indian Standard Time. The encounter marks the first ever World Cup meeting between the two nations. Benchmark domestic equity indices ended today's trading session with strong gains of around 2%, driven by hopes of de-escalation in West Asia. The India Meteorological Department has issued an orange colour warning for heavy to very heavy rainfall over Assam and Meghalaya tomorrow. Heavy rainfall is also expected over other parts of northeast India, Bihar, Kerala, Mahe, Odisha and sub-Himalayan West Bengal tomorrow. The Met Department said that the southwest monsoon has further advanced into the entire northwest Bay of Bengal, some more parts of West Bengal, Bihar and some parts of Odisha and Jharkhand. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi highlights government's efforts to further women-led development across diverse sectors. Home Minister Amit Shah says government is fully committed to ensure highest level of security and smooth pilgrimage experience to devotees of Amarnath Yatra. Fencing work begins in border areas of West Bengal, says Chief Minister Shubhendu Adhikari. New Delhi summons U.S. Chargé d'Affaires Jason Meeks to lodge strong protest over U.S. strikes on commercial vessels carrying Indian mariners. Seoul court sentences former South Korean President Yoon Suk-yeol to 30 years in prison over drone incursions into North Korea and abuse of power. And in badminton, PV Sindhu storms into women's singles semi-finals of Australian Open tournament in Sydney. For details of these stories and more, log on to our website www.newsoneir.gov.in and News on EIR app. That is all in the news at 9. Good night.
5: Neeram 9 mani 15 nimidam.
6: Akashwani Manila Seidhi Pirivu Vazhangum Seidhi Chudar.
7: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனைகள் வரிசையில் வேளாண்மை மற்றும் கால்நடை பராமரிப்பு துறைகளின் பல்வேறு சேவைகள் குறித்து செங்கல்பட்டு மாவட்டம் காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலையத்தின் தலைவர் டாக்டர் ஆர் திருமாவளவன் பங்கேற்ற நிகழ்ச்சியின் நிறைவு பாகத்தை கேட்கலாம். விவசாயிகள் பெரும்பாலும் கால்நடை வளர்ப்போராகவும் இருக்கிறாங்க சார். கால்நடை வளர்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கால்நடைகளை வளர்க்குறாங்க, அதுக்கப்புறமா பால் போன்ற பொருட்களை வந்து உற்பத்தி செய்யும் போது அதனுடைய உபப்பொருட்கள் அதெல்லாம் பிரித்திருக்கிறதுக்கான அந்த தொழில்நுட்பம், அதை பற்றி வந்து உங்கள்கிட்ட நிறைய சந்தேகங்கள் கேட்கிறாங்களா? மேலும் தொழில்நுட்பம் சார்ந்த உதவிகள் எங்கெங்க கிடைக்கும், அது போன்ற விஷயங்களை நீங்க அவங்களுக்கு சொல்றீங்களா சார்?
8: நான் ஏற்கனவே சொன்னது போல மேடம், இப்ப முக்கியமா இளைஞர்கள் நான் நிறைய படையெடுத்து வர்றதால அவங்க நீங்க கேக்குற மாதிரி இது அடுத்த கட்டமா கொண்டு போறது இயந்திரமயமாக்கல். அதாவது அடிப்படை கட்டமைப்புல வந்து ஒரு பண்ணை தொழில ஈடுபடுறதுக்கு முன்னாடியே அது எப்படி மதிப்பு கூட்டலாம், அது சார்ந்த அந்த இயந்திரங்கள் எங்க கிடைக்கும், அதனால வந்து விற்பனை வாய்ப்புகள் எப்படி செயல்படுத்தப்படும் எங்கள்கிட்ட வராங்க. இன்னொன்னு, நீங்க கேட்டது போல இப்ப இந்த வெறுமனே பால் உற்பத்தி பண்றதோ இல்ல அது சார்ந்த விற்பனை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரது மட்டும் நாங்க செயல்படுத்தல. நீங்க பாத்தீங்கன்னா மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிப்பதற்கு இந்த மனையில் கீழே வந்து அனைத்து விதமான பயிற்சிகளையும் உதவிகளையும் நாங்க செய்யறோம். முக்கியமா தர குறியீடு வாங்குறதுக்கு
7: இளையோர் மகளிர் விவசாயிகள் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க, அதனால அவங்கள வந்து மேன்மேலும் உயர்த்தணும் அப்படின்ற அடிப்படையில் தான் நிறைய திட்டங்களை வந்து செயல்படுத்திட்டு வராங்க. அந்த வகையில வேளாண் அறிவியல் நிலையம் வாயிலாக என்னென்ன சேவைகள் வழங்கப்படுது அப்படின்றத ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தீங்க சார். இப்போ இளைஞர்கள் வந்து நிறைய இதற்குள்ள ஈர்க்கப்படணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளவு விஷயங்களை வந்து செயல்படுத்திட்டு வராங்கன்னு நீங்க முன்புல இருந்தே சொல்லியிருந்தீங்க. எந்த அளவுக்கு இளைஞர்கள் கிட்ட இதற்கான ஆர்வம் இருக்கு சார்? ஏன்னா வருங்காலத்துல விவசாயம் அப்படின்ற ஒரு துறையையும் வந்து இளையோர் வந்து அவங்களுடைய முக்கிய இலக்கா வச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா?
8: கண்டிப்பாக மேடம், இப்போ இதற்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா நமது மத்திய அரசின் கீழே வந்து இந்த ஸ்டார்ட் அப்ஸ் சொல்லக்கூடிய எல்லா இந்த செயல்பாடுகள்லாம் பாத்தீங்கன்னா இளைஞர்களை ஊக்குவிச்சு அவங்களுடைய சிந்தனை திறனை புதுசான ஒரு சிந்தனை வழிகாட்டுதல்களுக்கு வந்து என்னென்ன வகையில வந்து ஆராய்ச்சிக்கோ இல்ல அதை கொண்டு போய் ஒரு நிறுவனமா முன்னெடுக்கிறதுக்கு வந்து நிறைய நிதியுதவி பல கட்டங்களா செஞ்சுட்டு வராங்க. அதுல வந்து தனிப்பட்ட இளைஞர்களாக இல்லாம குழுவா சேர்ந்து நிறைய பேர் எங்களுடைய மையத்தை நாடுறதும் ஈடுபடுறதும் ரொம்ப இப்ப அதிகமா இருக்கு. முக்கியமா விவசாயிகள்லயும் பாத்தீங்கன்னா இந்த உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகளா உருவாக்குறாங்க, அதாவது ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷனா வராங்க. ஆமா, அவங்களும் வந்து இப்ப இந்த வங்கிகளை அணுகிறதோ இல்ல மத்திய அரசின் கீழ் அந்த நிதியுதவி பெறத்துக்கோ வந்து இது வந்து ஒரு முக்கிய காரணியா ஒரு ஏதுவா இருக்கு. அதனால இளைஞர்கள் மத்தியில இது ஒரு சராசரியா வந்து ஒரு தொழிலுக்கு போகாம நம்மளா ஒரு முதலாளியா

0: மகளிரும் நிறைய வந்து இந்த பயிற்சிகளுக்கெல்லாம் வராங்க, அவங்களும் இதை ஆர்வமா கத்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்க. வீட்டில இருந்தே வந்து அவங்க அவங்களுக்கான ஒரு சம்பாத்தியத்தை வந்து எடுத்துக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கா இந்த பயிற்சிகள் வாயிலா?
1: கண்டிப்பாங்க மேடம். ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல எல்லா இல்லங்களிலுமே பாத்தீங்கன்னா இருவரும் பணிக்கு சென்றாதான் வந்து சென்னை போன்ற மாநகரங்கள் அவங்களால குடும்ப சூழல்ல சரி செய்ய முடியுதுன்னு சொல்றாங்க. எங்க கிட்ட வர்றவங்கள பாத்தீங்கன்னா நிறைய பேர், முக்கியமா இப்ப வேளாண்மை அறிவியல் மையத்துல பாத்தீங்கன்னா மகளிர் வந்து மென்பொருள் துறையில இருந்து வேலையை விட்டுட்டு இப்ப மனையில் பயிற்சி எடுத்துக்கொண்டு தனியா ஒரு மதிப்பு கூட்டப்பட்ட உற்பத்தி ஆலைய துவங்கி இருக்கிறாங்க. இப்ப இது போல அவங்க செயல்படுறதால மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு கிட்டத்தட்ட இந்திய அளவுல ஒரு அங்கீகாரம் கிடைக்கப்பட்டிருக்கு. அவங்க வந்து நிறைய விற்பனை வாய்ப்புகளை ஏற்படுத்தி எப்படி ஒரு வீட்டில் வந்து அவங்க பாட்டி அவங்க அம்மா கிட்ட இருந்து கத்துக்கிட்டாங்களோ அதை வந்து அடுத்த தலைமுறைக்கு ஒரு ஆரோக்கியமான உணவு உற்பத்தியில ஈடுபடுறப்ப மிகப்பெரிய தொழில் முனைவோரா மாறி இந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை வச்சு அதன் மூலியமா நிறைய பேர் வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. அதனாலேயே எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பயிற்சியில முக்கியமா கால்நடை சார்ந்த தொழில ஈடுபடுறதுக்கு மகளிர் பெரும்பாலும் அதிக ஆர்வத்துல கலந்துக்கிறாங்க மேடம்.
0: நிச்சயமா சார், உழவும் தொழிலும் தான் நாட்டின் உயிர் நாடி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட இந்த வேளாண்மைக்காக வந்து முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு நிறைய திட்டங்களை வந்து நிறைவேற்றிட்டு வராங்க மத்திய அரசு. அதை வந்து மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு சிறப்பான பணியை வந்து வேளாண் அறிவியல் நிலையங்கள் வந்து செஞ்சுட்டு வராங்க. இதுல என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்தப்படுது, நம்ம நாடு வந்து சுயசார்பு இந்தியாவா இருக்கணும் அப்படிங்கறதுக்கான ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துறதுக்கான திட்டங்கள் தான் இது அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். தற்போதைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல இது போன்ற திட்டங்கள் சுயசார்பு இந்தியா அப்படின்ற இலக்கை வந்து அடையறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் சொல்லலாமா சார்?
1: நிச்சயமா மேடம். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல பாத்தீங்கன்னா பால் உற்பத்தியில தொடர்ச்சியா கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக நாம தான் முதலிடத்தில் இருக்கிறோம். அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் ஒரு சந்தையையும் ஒரு சர்வதேச அளவுல வந்து நம்ம ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. நிறைய நீங்க இப்ப பாத்தீங்கன்னா கூட்டு தொழில ஈடுபடுறவங்க, அப்புறம் முக்கியமா வந்து புது தொழில் முனைவோரா வர்றவங்க எல்லாருமே கால்நடை சார்ந்த அப்புறம் வேளாண்மை சார்ந்த தொழில்கள்ல வந்து மிகப்பெரிய வெற்றியை அடைஞ்சிட்டு வராங்க. இதுவே ஒரு மிகப்பெரிய உதாரணமா இருக்கும். நீங்க வந்து இப்ப நான் ஏற்கனவே சொன்னது போல இளைஞர்கள் மத்தியில ஒரு சுய தொழில் தொடங்கணும்னா வேளாண்மை மற்றும் கால்நடை சார்ந்த தொழில ஈடுபடுறப்ப அவங்களுக்கு வந்து நிறைய லாபம் கண்டறிஞ்சு மேலும் அவங்களுடைய குடும்பமும் சுற்றும் சூழமும் சிறப்பா இருக்கலான்றது அவங்களுடைய வெற்றி மூலமா நிறைய கதைகள் கண்டறிஞ்சிட்டு வரோம் மேடம்.
0: நிச்சயமா சார், வேளாண் நலன் சார்ந்து மத்திய அரசு வந்து நிறைய திட்டங்களை வந்து செயல்படுத்திட்டு வராங்க சார். அதுல குறிப்பிடத்தக்க திட்டங்கள் அப்படின்னா எது, அதெல்லாம் சொல்லலாம் சார்?
1: இந்த பிரதான் மந்திரி ஃபைசல் பீமா யோஜனா வந்து ஒரு குறிப்பிடத்தக்க திட்டமா இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா பயிர் காப்பீடு வந்து ஒரு முக்கிய பங்கு ஆற்றிட்டு வருது நம்ம பார்த்தோம். இது தவிர விவசாயிகளுக்கு பாத்தீங்கன்னா இந்த எம் கிசான், அதாவது நம்ம ஏற்கனவே சொன்னது போல செயலி அடிப்படையில இந்த வந்து தேசிய மின்னாளுமை திட்டத்தின் கீழே வந்து இந்த வேளாண்மையை கொண்டு வந்து ஒரு கைபேசி வழி செய்தியை வந்து பரிமாற்றம் செய்யறோம். ஏன்னா இப்ப நீங்க வந்து விவசாய மக்கள் கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும் சராசரி நம்ம இந்தியாவில் ஒரு 40 கோடி பேர் இந்த கைபேசி வச்சிருக்கிறாங்க. இதுல ஏறக்குறைய பாத்தீங்கன்னா விவசாய குடும்பங்களை அரசு இலக்காக கொண்டு சுமார் ஒரு 9 கோடி விவசாய குடும்பங்களை வந்து இந்த எம் கிசான் திட்டத்தின் மூலமா குறுஞ்செய்தி இந்த தளம் அனுப்புறதுக்காக பயன்படுத்துறாங்க. அதுல பாத்தீங்கன்னா வேளாண்மை மற்றும் அது சார்ந்த துறைகள்ல வந்து மத்திய மற்றும் மாநில அரசு அமைப்புகள் அவர்களின் அந்தந்த மொழியில விருப்பமான வேளாண் நடைமுறைகளை பத்தியும் குறுஞ்செய்தி மூலமா வந்து ஆலோசனைகள் வழங்கி உதவிட்டு வராங்க. இதன் மூலமா இப்ப வேளாண்மை விரிவாக்க ஒரு பகுதியாக பல்வேறு முறைகளை வந்து ஒரு நெறிப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இதனால விவசாய மக்கள் நேரடியா வந்து ஒரு தகவல் கிடைக்கல, ஒரு புது மாதிரியான தொழில்நுட்பம் சொல்லுவாங்க, அதாவது பேக்கேஜ் ஆஃப் பிராக்டிசஸ் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, அதை கொண்டு போய் சேர்க்கறது, அதை வந்து விவசாயிகள் மத்தியில் பிரபலப்படுத்துறது, இதுல முக்கியமா அந்த விரிவாக்கத்திற்கு வந்து ஒரு மிகப்பெரிய பங்கா வந்து மத்திய அரசு வந்து இந்த எம் கிசான செஞ்சிருக்கிறாங்க. ரெண்டாவதா பாத்தீங்கன்னா மேடம், தகவல் தொடர்பு தொழில்நுட்பத்தை வந்து எப்படி செயல்படுத்திக்கிட்டு வராங்கன்றது சிறந்த உதாரணம் வந்து 1551, அதாவது இந்த கிசான் கால் சென்டர் மூலமா. இதுல என்ன நீங்க ஒரு முக்கியமான செயல்பாடுன்னு பாத்தீங்கன்னா பண்ணை தொலைபேசி ஆலோசகர்கள் மூலமா அவங்க வந்து என்னென்ன நேரடி அவங்களோட சந்தேகங்களை வந்து நிவர்த்தி பண்றதுக்காக விவசாயிகள் சார்ந்த என்னென்ன துறைன்னு பாத்தீங்கன்னா தோட்டக்கலை, கால்நடை பராமரிப்பு, மீன் வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, தேனி வளர்ப்பு, பட்டுப்புழு வளர்ப்பு, நீர்வாழ் உயிரின வளர்ப்பு, வேளாண் பொறியியல், வேளாண் சந்தைப்படுத்துதல், உயிர் தொழில்நுட்பம், வீட்டு அறிவியல் போன்ற இது எல்லா சம்பந்தமாகவும் இந்த தகவல் தொடர்பை வந்து நீங்க தெரிவிச்சுக்கலாம். இந்த கிசான் கால் சென்டர் மூலியமாகவும் அணுகி அவங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணலாம். இது தவிர இப்ப நீங்க ஏற்கனவே நம்ம சந்தைப்படுத்துதல் முக்கியமான ஒரு அங்கம்னு கேட்டப்ப நிறைய திட்டங்களை மத்திய அரசு முன்னெடுத்தாலும் அக்மார்க் நெட்னு சொல்லக்கூடிய இந்த வேளாண் சந்தைப்படுத்துதலுக்கான ஒரு ஒருங்கிணைந்த திட்டத்தை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. நம்ம ஒன்னு பார்த்தோம், இந்த ஈனாம் செயலி மூலியமா ஒன்னு செய்யறது. இப்ப நீங்க மாவட்ட அளவுல பாத்தீங்கன்னா ஒழுங்குமுறை விற்பனை கூடம் சொல்லுவாங்க, அப்ப அதே மாதிரி இந்த அக்மார்க் நெட் மூலியமாக இந்த புதிய தகவல் தொழில்நுட்பம் மூலியமா இந்த வேளாண் சந்தைப்படுத்துதல வந்து ஒரு வலை அமைப்பா கொண்டு வந்திருக்கிறாங்க மத்திய அரசு. இப்ப இதனால என்ன உங்களுக்கு பயன் அப்படின்னா, கிட்டத்தட்ட மார்ச் 2000 ஆண்டுல இருந்து தொடங்கப்பட்ட இந்த அக்மார்க் திட்டத்தின் மூலியமா கிட்டத்தட்ட 4000 மேற்பட்ட இந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள்லாம் இணைக்கப்பட்டு அவற்றில் பாத்தீங்கன்னா தொடர்ந்து தரவுகளை பதிவு செஞ்சு கிட்டத்தட்ட 450 மேற்பட்ட சரக்குகள், அதாவது ஆங்கிலத்துல கமாடிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, மேற்பட்ட வகைகளையும் வந்து சந்தைப்படுத்துதலுக்கு வந்து ஒரு வழிவகை செஞ்சு தராங்க. இது வந்து நமது மத்திய அரசின் கீழ் இயங்கக்கூடிய சந்தைப்படுத்துதல் மற்றும் ஆய்வு இயக்குநரகம் மூலியமா நேரடியா கண்காணிப்புல செயல்பட்டு கொண்டிருக்குது மேடம்.
0: நிச்சயமா சார். இப்போ வருங்காலத்திற்கான திட்டங்கள், இப்ப எதிர்கால தேவைகள் என்ன இருக்கும் அப்படின்னு நமக்கு ஒரு இலக்கு இருக்கும் இல்லையா சார், அதற்கான திட்டங்கள் எதுவும் இருக்கா சார் வேளாண் அறிவியல் நிலையங்கள்?
1: கண்டிப்பா மேடம். இப்ப நடைமுறையில சொல்லக்கூடிய ஒரு பழமொழி இருக்கு, தனிமரம் தோப்பாகாதுன்னு. அதனால விவசாயிகள் வந்து குழுவா சேர்ந்து பயணிக்கிறத வந்து மத்திய அரசு ஊக்குவிக்கிறாங்க. அதாவது சிறு குறு விவசாயிகள் எல்லாருமே வந்து இந்த நான் ஏற்கனவே சொன்னது போல விவசாயிகள் உற்பத்தியாளர் அமைப்புகளா மாறினாங்கன்னா அவர்களுக்கு மத்திய அரசின் கீழ் கொடுக்கக்கூடிய நிதியுதவி வந்து எளிதில் பெறலாம். அவங்க வந்து இந்த FPO பதிவு பண்ணி அந்தந்த மாவட்டத்தில் இயங்கக்கூடிய இந்த நபார்டு வங்கி மூலியமா ஒரு திட்டத்தை அணுகிறாங்கன்னா, உதாரணத்துக்கு கறவை மாடு வளர்ப்பவர்கள் எல்லாம் சேர்ந்து அவங்க எல்லாம் வெறுமே இந்த டெய்ரி FPO மாடல் அந்த மாதிரி ஆரம்பிச்சாங்கன்னா ஈஸியா அந்த வங்கிகளை அணுகி தேசிய உடைமை ஆக்கப்பட்ட வங்கிகளில் வந்து நிதி பெறலாம். இது தவிர இவங்களுக்கெல்லாம் இந்த விவசாயிகள் உற்பத்தியாளர் அமைப்புகளுக்கும் பாத்தீங்கன்னா தேசிய அளவில் ஒரு கண்காணிப்பு குழுவும் உருவாக்கி இருக்கிறாங்க. அதனால வந்து எளிதில் ஒரு நடைமுறை சிக்கல்கள் வராமல் இருக்கிறதுக்காக இதை ஒழுங்குபடுத்துவதற்காக மத்திய அரசு வந்து இது ஒரு குழுவா செயல்படுறப்ப அது வந்து சிறந்த முன்னெடுப்பா அவங்களே வந்து ஊக்குவிக்கிறாங்க.
0: நிச்சயமா சார். முன்பே நீங்க வந்து ஒரு முறை குறிப்பிட்டீங்க FPOs பத்தி, உழவர் உற்பத்தியாளர் குழுக்கள் பத்தி, அதாவது முக்கியமா இவங்களுடைய செயல்பாடு அப்படின்றது என்னவா இருக்கும் சார்?
1: அவங்க இந்த உழவர் உற்பத்தியாளர் குழு நீங்க கேட்டது மேடம், இப்ப ஒரு நேரடி தொழில ஈடுபடுற ஒருமித்த விவசாயிகளை ஒன்றிணைக்கிறது தான் நோக்கமே. உதாரணத்துக்கு இப்ப நான் சொன்ன மாதிரி கால்நடை சார்ந்ததுல கறவை மாட்டு பண்ணைய விவசாயிகள்லாம் சேர்ந்து ஆரம்பிக்கலாம். வேளாண்மைகள்ல பாத்தீங்கன்னா தோட்டக்கலையில வெறும் பூ உற்பத்தியாளர்கள், இப்ப நம்ம காஞ்சிபுரம் மாவட்டத்துல பாத்தீங்கன்னா வெறும் அந்த தோட்டக்கலை பூ உற்பத்தியாளர்கள் அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு உழவர் உற்பத்தியாளர் மன்றம் தனியா பதிவு செஞ்சிருக்காங்க. இது போன்ற மகளிர்கள் பாத்தீங்கன்னா மனையில் சம்பந்தமான அந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் நீங்க சொன்னீங்கன்னா அந்த நேரடி ஒரு தனிப்பட்ட தொழிலை மட்டும் ஆர்வமா செய்யக்கூடிய ஒன்றுக்கும் மேற்பட்ட அந்த உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து அதை மட்டும் செயல்படுத்தக்கூடிய அந்த வியாபார ரீதியா வெற்றி அடையக்கூடிய வழிக்கு கொண்டு போறதுக்காக இந்த உழவர் உற்பத்தியாளர் மன்றம் வந்து மத்திய அரசால ஊக்குவிக்கப்படுது மேடம்.
0: சரி சார். இப்ப இந்த உழவர் உற்பத்தியாளர் குழுக்களை ஏற்படுத்துறதுல வந்து வேளாண் அறிவியல் நிலையத்தோட பங்களிப்பு எதுவும் இருக்கா சார்?
1: கண்டிப்பாக மேடம். ஏன்னா இப்ப ஒரு ஒரு துறை சார்ந்த வல்லுநர்கள் இங்க இருக்கிறதால இப்ப வேளாண்மை அறிவியல் மையத்தில் அணுகிற அந்த பயிற்சி எடுத்து வெற்றியோட தொழில ஈடுபடுற அந்த தொழில் முனைவோர்களா மாற்றி அவங்கள ஒருமுகப்படுத்தி அவர்களை வந்து மேலும் தொழில வளர்ச்சி அடைவதற்காக இப்ப நான் ஏற்கனவே சொன்னது போல வங்கி நிதியுதவி பெற விரும்பினாங்கன்னா இந்த FPO ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருந்து அவங்கள கொண்டு போயிட்டு அந்த மாவட்ட நபார்டு வங்கி மூலியமா அவங்களோட அருகாமையில் இருக்கக்கூடிய தேசிய உடைமை ஆக்கப்பட்ட வங்கிகள்ல அந்த தொழில் தொடங்குறதுக்கு நிதியுதவி பெறத்துக்கு வரைக்குமே இந்த வேளாண்மை அறிவியல் மூலமா நாங்க உதவி செஞ்சுட்டு வரோம் மேடம்.
0: இப்போ இன்றைய காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு கால்நடை வளர்ப்போருக்கு சொல்லக்கூடிய அறிவுரை அப்படின்றது என்ன சார்?
1: நீங்க ஏற்கனவே சொன்னது போல மேடம், இப்ப மத்திய அரசு முன்னெடுத்து கொண்டிருக்கிற எல்லா திட்டமே சர்வதேச அளவுல ஒரு பெரிய கவனத்தை கொண்டு போறது அவங்களுடைய இலக்கா இருக்கு. முக்கியமா வந்து நமக்கு ஐக்கிய நாடுகள் சபையில ஒரு சர்வதேச இந்த நீடித்த வளர்ச்சிக்கான ஒரு இலக்கு வச்சிருக்கிறாங்க. அதுல பசியை ஒழித்தல், உணவு பாதுகாப்பை அடைதல், ஊட்டச்சத்தை மேம்படுத்துதல் மற்றும் நீடித்த வேளாண்மையை ஊக்குவித்தல், அதாவது ஆங்கிலத்துல சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் சொல்றாங்க மேடம். இப்ப இதை வந்து ஐக்கிய நாடுகள் சபை உருவாக்குனதுல இருந்து இப்ப நமது மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த செயல்பாடுகள்ல முக்கியமா இந்த நீடித்த வளர்ச்சி இலக்குகளுக்கு வந்து நம்ம ஆதரவா செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இதுல இந்தியாவில இந்த மக்கிய உரம் தயாரித்தல், அப்புறம் உயரி கறி கட்டு பயன்பாடு மற்றும் உயரி பொருட்கள் மறுசுழற்சி போன்றதுல நம்ம அதிக கவனம் செலுத்துறதால இந்த உற்பத்தியை மேம்படுத்துவதன் திறனை வந்து நம்ம அதிகரிச்சிருக்கிறோன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கா நம்ம ஆற்றி கொண்டு வரோம் மேடம். இதனால மற்ற நீங்க புதிய செயல்பாடுகள்ல பாத்தீங்கன்னா ஒரு உலகளாவிய உணவு விரயத்தையும் தடுக்கிறதன் மூலம் வந்து இந்த நீடித்த வளர்ச்சி இலக்குகளை வந்து குறிப்பா வளர்ந்து வரக்கூடிய நமது பாரத நாடு எளிதில அடைஞ்சு வெற்றி அடையும் மேடம்.
0: நிச்சயமா சார். வேளாண் அறிவியல் நிலையங்களை விவசாயிகள், கால்நடை வளர்ப்போர், மீன் வளர்ப்போர் எவ்வாறு பயன்படுத்திக் கொள்ளலாம் சார்?
1: குறிப்பாக வந்து ஒரு ஒரு மாவட்டத்திற்கும் இந்த வேளாண்மை அறிவியல் மையம் இயங்குவதால் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் கால்நடை மற்றும் வேளாண்மை சார்ந்த தொழிலில் ஈடுபடணும்னு நினைக்கிறவங்க, இல்லை முத முதல்ல தொழில் முனைவோரா அதை வந்து கொண்டெடுக்கணும், இல்லை வந்து மாற்று செயல்பாடுகளில் ஒரு வழிகாட்டுதல் பெறணும்னு விருப்பப்பட்டாங்கன்னா எங்கள் வேளாண்மை அறிவியல் மையத்தை அணுகலாம் மேடம். குறிப்பாக அவங்களுடைய இந்த மாதிரி முதல்ல கால்நடை சார்ந்த இல்லை வேளாண்மை சார்ந்த தொழில்

0: பற்றி எதுவுமே தெரியாதுன்னு வந்தா கூட அவர்களுக்கு இந்த பயிற்சிகளின் மூலியமாகவும் புதிய தொழில்நுட்பத்தின் ஆலோசனை மூலியமாகவும் அவர்களை தொழில் முனைவோராக மாற்றி வெற்றி அடைவதற்கு அனைத்து வழிகளும் இந்த வேளாண்மை அறிவியல் மையத்தின் மூலமா நான் செயல்படுத்திட்டு வரேன் மேடம்.
1: வேளாண் துறையில என்ன மாதிரியான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருது, அந்த திட்டங்களை சிறப்பா செயல்படுத்துறதுக்கு எந்த அளவுக்கு வேளாண் அறிவியல் நிலையங்கள் வந்து உதவிகரமா இருக்காங்க, நிறைய விஷயங்களை வந்து மக்களுக்கு வந்து சொன்னீங்க, ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. மிக்க நன்றி சார்.
0: நன்றி மேடம்.

0: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று.
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
0: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றமில்லை,
0: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
0: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
1: இலவசமாக கண்டுகளிப்போம்.

நேரம் 9:30. ஆகாஷ்வாணி அரங்கிசை. எஸ் மாளவிகா அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி எல் குமார் அவர்கள் வயலின், பி சிவராமன் அவர்கள் மிருதங்கம், வி அனுருத் ஆத்திரை அவர்கள் கஞ்சிரா. முதலில் தேவர் முனிவர் தொழும் என தொடங்கும் லால்குடி ஜி ஜெயராமன் அவர்களிட்டிய பாடல், ஷண்முக பெரியாராகும் ஆதி தாளம்.

நேர்களே, அரங்கு செயல் எஸ் மாளவிகா அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வி எல் குமார் அவர்கள் வயலின், பி சிவராமன் அவர்கள் மிருதங்கம், வி அனிருத் ஆந்திரே அவர்கள் கஞ்சீரா. அடுத்து யாருக்குத்தான் தெரியும், கோபாலகிருஷ்ண பாரதி பாடல், தேவ மனோகரி ராகம், ஆதி தாளம்.

அரங்கு செயல் இதுவரை எஸ் மாளவிகா அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். வி எல் குமார் அவர்கள் வயலின், பி சிவராமன் அவர்கள் மிருதங்கம், வி அனிருத் ஆந்திரேயா அவர்கள் கஞ்சீரா.

நேரம் 10:45. ஆகாஷ்வாணி காற்றோடு கலந்திடுவா நிகழ்ச்சியில் முதலில் கிழக்கு சீமையிலே திரைப்படத்திற்காக மனோ சுஜாதா பாடியுள்ள பாடல்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களை, நேரம் 11:00, 1 நிமிடம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 12 மணி வரை நேர்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்.
3: மனசு மயங்கும்.

மனசு மயங்கும் நிகழ்ச்சி தான் கேட்க போறோம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணைய அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மற்றும் மதுரை எஃப்எம் 103.3 ஆகிய அலைவரிசைகளில். நிகழ்ச்சியில் உங்களுடன் ஆர்ஜே கண்ணன். இன்றைய நிகழ்ச்சியில் பாடல் வரிகளில் இடம்பெற்ற படங்களின் பெயர்களில் இருந்து பாடல்கள் கேட்க போகிறோம். நிகழ்ச்சியில் முதல் பாடல் அலைகள் ஓய்வதில்லை படத்திலிருந்து இளையராஜா ஜென்சி குழுவினர் பாடிய பாடல். தொடர்ந்து காதல் ஓவியம் படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறோம். பாடலுடைய முதல் வரி காதல் ஓவியம் பாடும் காவியம் அப்படின்னு தொடங்குது. அதன் பிறகு காதல் ஓவியம் படத்திலிருந்து பாடல் வருது. கேட்டுட்டு இணைஞ்சிருங்க. விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.